0: ரோமர் கெழுதின நிருபம் 5:17 வாசிப்போம். ரோமர் கெழுதின நிருபம் 5:17 வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே
1: அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும்
0: நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும்
1: பெறுகிறவர்கள்
0: இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
1: ஜீவனை அடைந்து
0: ஆளுவார்கள் என்று ஆளுவார்கள்
1: என்பது
0: அதிக
1: நிச்சயமாமே.
0: ஹல்லேலூயா. இன்றைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் சொந்தங்களை சொந்தமாக்குவோம். இந்த தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆள போகிறோம். ஆமே சொல்லுங்களேன். இந்த பூமியில நம்ம ஆள போகிறோம், பரலோகத்திலையும் ஆள போகிறோம். ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள், நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் அதிசயமான தேவன். ஹல்லேலூயா. அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருக்கிற வண்ணமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அதிர்சனமான தேவன், மகா மாட்சிமையும் கனத்துக்குரிய தேவன். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக பரலோகத்திலே தேவன் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளவராயிருக்கிறார். அப்பொழுது மூன்று விதமான தூதர்களை தேவன் சிருஷ்டித்தார். எத்தனை தூதர்களை சிருஷ்டித்தாரா? மூன்று விதமான தூதர்கள். பிரதான தூதர் எனப்படும் ஒரு தூதனுடைய பெயரு மீகாவேல், இன்னொரு தூதனுடைய பெயரு காபிரியேல், இன்னொரு தூதனுடைய பெயர் லூசிபர். இந்த மூன்று தூதர்களும், மூன்று தூதருக்கு கீழே பல கோடி கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். மீகாவேல் என்று சொன்னால் அவனுக்கு கீழே பல கோடி கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். காபிரியேல் என்று சொன்னால் காபிரியேலுக்கு கீழே பல கோடி கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். லூசிபர் என்று சொன்னால் லூசிபருக்கு கீழே பல கோடி கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். கவனிக்கணும், இந்த மூன்று தூதர்களுக்கும் மூன்று விதமான வேலைகளை தேவன் கொடுத்தார். காபிரியேலுக்கு நல்ல செய்தி அறிவிப்பதற்கும், இந்த மீகாவேலுக்கு யுத்தம் செய்வதற்கும், இந்த லூசிபர் என்று சொல்லக்கூடிய இந்த தூதனைத்தான், இந்த ரெண்டு தூதர்களை காட்டிலும் விசேஷித்தமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். இவன் விசேஷித்தமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது கோமேதகம், மரகதம், இந்திரநீலம், எஸ்பி, சகல விதமான ரத்தினங்களினாலே அலங்கரிக்கப்பட்டவனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். இவனை முத்திரை மோதிரம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, இவனுடைய வேலை என்னவென்றால் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதனை செய்வதற்கு இவனுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தார். என்ன வேலையை கொடுத்தார் இவனுக்கு? ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்வதற்கு இவனுக்கு வேலையை கொடுத்தார். எப்படி? எந்த இடத்துல? அக்னி கற்களின் நடுவிலே. பரலோகத்தின் தேவனை இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி

0: புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை நீ புசித்தபடினால், உன் மனைவிக்கு செவி கொடுத்தபடினாலே நீ சாகவே சாவாய். நித்திய மரணம் மனிதனை ஆட்கொண்டது. நம்பர் ஒன், பிசாசுக்கு நித்திய மரணம் ஆட்கொண்டது, அதே மரண தண்டனை மனுஷனுக்கு வந்துவிட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவனை துரத்தி விடுகிறார். யோசித்து பாருங்கள், ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமின் வழியா வந்த நாம எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பாவத்துக்குள்ள, அந்த பாவம் எனக்குள்ள வந்துருச்சு, உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா பாவம் பிளட்டுக்குள்ள, அந்த ரத்தத்துக்குள்ள பாவம் இருக்கிறதுனால எல்லா இடமும் வேதம் சொல்லுகிற ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாம் பாவம் செய்து
1: தேவ மகிமை அற்றவர்களா.
0: எல்லாம் பாவம் செய்து எதை அற்று போனாங்களா? தேவனுடைய தொடர்பு இழந்து போனார்கள். இந்த முழு உலகம் யாருடைய தொடர்பு இழந்து போயிடுச்சு? மனுஷன் யாருடைய தொடர்பு இழந்துட்டான்? கடவுளுடைய தொடர்பை இழந்து விட்டான். யாருடைய தொடர்புக்கு போயிட்டான்? பிசாசுடைய தொடர்புக்கு போய் விட்டான். அப்ப என்ன, பிசாசுக்கு அவன் செவி கொடுத்தபடினாலே பிசாசு மனிதனை ஆண்டு கொண்டு விட்டான். இந்த முழு உலகமும் பிசாசுக்கு அடிமையாய் மாறிவிட்டது. அவனுக்கு நரகம், அதே நரகம் தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு விட்டது. பிசாசுக்கு 17 பாவங்கள் இந்த பூமியில வந்துச்சான். 17 பாவங்கள் கலாத்தியர்ல வாசிக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை,
1: விரோதங்கள்,
0: வைராக்கியங்கள், கோபங்கள்,
1: சண்டைகள்,
0: பிரிவினைகள், மார்க்கபேதங்கள்,
1: பொறாமைகள்,
0: கொலைகள்,
1: வெறிகள்,
0: களியாட்டுகள். 17 பாவங்கள் இல்ல, பிசாசு மனுஷனை போட்டு தள்ளிட்டான். தள்ளனபடினா என்ன எழுதுன லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:71 வசனம் சொல்கிறது, நாம் எல்லாரும் சாத்தானுடைய கையில் வந்துட்டோம். நம்ம எல்லாரும் எங்க வந்துட்டோமா? சத்துருடைய கையில வந்துட்டோம். எல்லாமே சத்துருடைய கையில வந்துட்டோம். வாசிங்க அந்த வசனத்தை.
1: உங்கள் சத்துருக்களின் கைகளின்,
0: சத்துருக்களுடைய கையில வந்துட்டோம். மொத்த முழு உலக மனுஷனும் இப்ப சாத்தானுடைய கையில வந்துட்டதுனால சாத்தான் என்ன பண்றான்? சாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். பாவத்தை, பாவம், குடி, வெறி, விபச்சாரம், மண்ணு, வேசித்தன மண்ணு, நீ எங்க போனோம்? நான் போற நரகத்துக்கு நீ வரணும். ஓ, சீக்கிரம் அனுபவி, சீக்கிரம் நீ சாகணும், நீ சாகணும், மனிதர்கள் எல்லாம் சாகணும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. யோவான் 10:10 சொல்லுகிற, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பிசாசு விழுந்து போன பிசாசு என்ன செஞ்சா தெரியுமா? என்னை நீ வணங்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும். அப்படி என்ன பண்ணா? ஆண் உருவத்தில், பெண் உருவத்தில், விதவிதமான உருவத்தில் ஜனங்களை வஞ்சிக்கும்படி என்ன பண்ணா? பிசாசு மனுஷனுக்குள்ள புகுந்து என்ன பண்ணா? பேய வணங்கும்படி பிசாசு கட்டளை கொடுத்துட்டான். மனுஷனுக்கு விடுதலை என்பது கிடையாது. தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 9:2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாம் எங்க இருந்தாங்களா? மரண இருளின் தேசத்துல குடியிருந்தாங்களா? எந்த தேசத்துல குடியிருந்தாங்களா? மரண இருள், கண்ணு தெரியல, நோவே, வழி இல்ல, விடுதலை இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எங்க அழுகையும் பற்கடிப்போம், ஐயோ வேதனை, சாபம், கண்ணீர், வறுமை, தரித்திரம், மனுஷனுக்கு மேல வேதனை, வேதனை, வருத்தம், பாரம். ஜனங்கள் எங்க வாழ்ந்தாங்களா? மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தாங்களா? இவங்களை விடுவிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, இவங்களை விடுவிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. என்ன செய்வது? வேதம் சொல்கிற எபிரேயர் 2:15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மரணம், வாசிங்க அந்த வசனத்தை, எபிரேயர் 2:15 வாசிக்கிறோம்,
1: ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள்.
0: ஜீவகாலமெல்லாம் மனுஷன் ஆயிட்டா, இப்போ அடிமை, மரண பயம், காம நெருக்கம் மனிதனை வாட்டி வதைத்தது. மனிதனுக்கு விடுதலை இல்ல, விடுதலை இல்ல, பாவம் ஆண்டு கொண்டு விட்டது. பாவத்துக்கு என்ன செய்யணுங்க? பாவத்துக்கு பரிகாரம் என்னது? என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்ப பழையற்பாடு காலத்தில் என்ன செஞ்சாருங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாருடைய சந்ததிக்கு ஆண்டவர் கை கொடுத்தார் என்று எபிரேயர் 2:16 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாவ சந்ததியிலே ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவன் தான் ஆபிரகாம்.

0: ஆபிரகாம். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அவர்கள் 400 வருஷம் தாங்க பாரோன் அவர்களை அடிமையாக்கினான். அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ரத்தம் சிந்தினார்கள், ரத்தத்தை பலி கொடுத்தாங்க. எத்தனை ஆடு? வேறக்குறைய ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்று சொன்னால் ஏறக்குறைய 600,000 எபிரேயர்கள் இருந்தார்கள். 600,000 புருஷர்கள், 600,000 புருஷர்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்று சொன்னால் 600,000 ஆடுகள் பழைய ஏற்பட்டு காலத்தில் பாரோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ரத்தம் சிந்தப்பட்டது. எத்தனை ஆடு? எத்தனை ஆடு? 600,000 ஆடுகள் ஒரே நாளில் பலிச பஸ்கா. இது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்பொழுது 400 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது இஸ்ரவேலருக்கு தற்காலிகமான விடுதலை, இஸ்ரவேலருக்கு தற்காலிகமான விடுதலை. ஆனா இந்த முழு உலகமே என்ன இருக்குது? சாத்தானுடைய கடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியவில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் மனுஷன் விடுதலையாக்க முடியாது. இப்ப என்ன, ஒரு மனுஷன் பலியாக்கப்பட வேண்டும். ஆதாமுடைய பாவத்துக்கு ஒரு மனிதன் பலியாக்க வேண்டும். அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனா இருக்கணும். அமெரிக்காவில் தேடி பார்க்கிறாங்க, ஒரு மனுஷன் இல்லை, எல்லாம் பாவியா இருக்கிறான். ரஷ்யாவில் பார்த்தா பாவி, இந்தியாவில் பார்த்தா பாவி, பாகிஸ்தான்ல பாவி, எல்லாமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கிறோம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆடுகளுடைய ரத்தமோ மாடுகளுடைய ரத்தமோ மனிதனுடைய ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்காது, பாவத்திற்கு விடுதலை கொடுக்காது. அப்படி என ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருக்க வேண்டும்? குற்றமில்லாத ரத்தமா இருக்க வேண்டும். அந்த ரத்தம் எங்க இல்லையா? எந்த மனுஷனும் எல்லாமே பாவம் செய்ய பாவத்தினால் வந்த ரத்தம். ஒரு மனுஷன் கூட பரிசுத்தவான் இல்லை. அப்படி என்ன செய்ய வேண்டும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு மனுஷன், பாவம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த பூமியில வந்து பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படி பார்த்தா உலகத்தில் ஒரு மனுஷன் கூட எல்லாம் பாவிகளா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்வது? மனுஷனை மீட்கணும்னா என்ன செய்வது? வேற வழி அல்ல, எல்லாம் நரகத்துக்கு தான் போகணும். நரகம் என்பது ஒரு நாள் அல்ல, நித்திய நித்தியமா போக வேண்டிய நரகத்துக்கு எல்லா மனுஷனும் போனோம். என்ன செய்வது? கடவுள் மனிதன் மேல் அன்பு வைத்தார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே சொல்லுங்களேன். தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? 2 ஆதாமா இருக்கிற இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி என்ன செய்தனமா? கண்ணின் வயிற்றிலே, அல்லேலூயா, கண் ஒரு கண்ணியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று சொன்னால் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். அப்ப இயேசு எதற்காக வந்தார்னா இந்த உலகத்தை நமக்கு பலி செலுத்தும்படியாய் வந்தார். அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர் பலி செலுத்தப்பட வேண்டும். யார் அவர்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன். ஹல்லேலூயா. வேதம் சொல்ல இவரை குறித்து வேதம் சொல்கிற யோவான் அறிமுகப்படுத்துகிறார். வாசிப்போம் யோவான் 1:29 வாசிப்போமா? யோவான் 1:29
1: மறுநாளிலே,
0: மறுநாளிலே
1: யோவான் இயேசுவை,
0: யோவான் இயேசுவை
1: தன்னிடத்தில் வர கண்டு,
0: தன்னிடத்தில் வர கண்டு,
1: இதோ
0: இதோ
1: உலகத்தின் பாவத்தை
0: கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்பது யாரின் வெளிநாட்டு தெய்வம் என்று சொல்லாத சொல்றவன் எவன் வாய் அடைக்கப்படும்? இயேசு கிறிஸ்து யார்? இதோ
1: உலகத்தின்
0: பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கையை தட்டி, அவர் ரஷ்யாவின் தெய்வம் அல்ல, இந்த உலகம் அனைத்திற்கும் அவரே தெய்வம். ஆமென். உலகத்தின் பாவங்களை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை ஆடுகள் கொல்லப்பட்டது? 600,000 ஆடுகள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரே ஒரு ஆடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எபிரேயருடைய பாவம் மீட்புக்காக, தற்காலிகமான விடுதலைக்காக உலக பிரகாரம் மிருகம் பலி செலுத்தப்பட்டது. ஆனா முழு உலகம் மீட்புக்கு, முழு உலகம் விடுதலைக்கு ஒரே ஒரு ஆடு, அவர்தான் என் இரட்சகராகிய இயேசு பெருமான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் எதற்காக வந்தார் என்று சொன்னா, உங்களுடைய பாவத்திற்காக கிரயம் செலுத்தும்படி வந்தார், உங்கள் சாபத்திற்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உங்கள் வியாதிகளுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உன் நோய்களுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உன் அக்கிரமங்களுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு தேவகுமாரனாக வந்தார். ஹல்லேலூயா. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். நீ எந்த மதமாயிரு, நீ எந்த ஜாதியாயிரு, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு தான் வந்தேன் சொல்லல, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது என்ன செய்தி வருகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 பயப்படாதிருங்கள், எல்லா ஜனங்களுக்கும், கையை தட்டி கையை தட்டி, எல்லா ஜனங்களுக்கும்
1: மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்,
0: மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற
1: நற்செய்தி.
0: ஹல்லேலூயா. கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் வச்சுதுங்க. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். இதுவரையிலும் சந்தோஷம் இல்லாததுனால, பாவத்தினால சந்தோஷம் இல்லை, சாபத்தினால சந்தோஷம் இல்லை, வியாதினால சந்தோஷம் இல்லாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம். நீ எந்த ஜாதியாயிரு, எந்த மதமாயிரு, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நல்ல செய்தி இயேசு. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் பலி செலுத்தப்பட வேண்டும். கல்வாரி சிலுவையிலே அவர் உனக்காக எனக்காகவும் பலி செலுத்த, கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அவர் கிரயம் செலுத்தினால் தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் கிரயம் செலுத்தினால் நாம் விடுதலையாக்கப்பட முடியும். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தெய்வம். அவர் நினைச்ச அண்ணே, ஓடா பிசாச, என் பிள்ளைய நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லி ஏமா என்ன பண்ணலாம், அதிகாரத்தோடு பிடுங்களா. என் தேவன் நீதியாய் செய்கிறவர். எதை செய்தால் நீதியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமே சொல்லுவோமா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய இரத்தமானது சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்தது. ஹல்லேலூயா. 1 யோவான் 2:2 வாசிப்போமா. 1 யோவான் 2:2
1: நம்முடைய பாவங்களை நிவர்த்தி
0: பாருங்க, நம்முடைய பாவங்களை
1: நிவர்த்தி செய்கிற
0: கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல,
1: சர்வ லோகத்தின் பாவங்கள்.
0: எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க பாவம் மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன தெய்வம்? வெளிநாட்டு தெய்வமா அவரு? ஊருக்கு ஒரு தெய்வம் அவரு? சர்வலோகத்திற்காகவும் பலியாக்கப்பட்ட தெய்வம். ஹல்லேலூயா. மனிதனுடைய பாவத்திற்காக கிரயம் செலுத்தப்பட்ட தெய்வம். வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, சொல்லுங்க இப்படி ஒரு சுத்து சுத்துங்க பார்ப்போம், சர்வலோகத்தின் ஒரு மனுஷன் கூட, எல்லா அவன் இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், அவன் புத்த மதமா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், மனுஷனுக்காக பலி செலுத்தப்பட்ட ஒரே ஒரு கிரயம் செலுத்தப்பட்ட ஒரே தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. உனக்கு விடுதலை கொடுக்க பரலோகத்துக்குரிய வாசலை திறந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார். உன் நோய்களை அவர், வேதம் சொல்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேல் வந்து விழுந்ததா. உலகத்திலே கொடூரமான மரணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய மரணம். நீங்க நிறைய பேரை பார்க்குறீங்க கொடூரமா கொலை செய்யப்பட்டவங்களை பார்த்துக்கிறீங்க. உலகத்திலே கொடூரமான மரணம் என்று சொன்னால் அது என் இயேசப்பாவுடைய மரணம் தான். ஏன் சொல்றீங்க? எப்படிப்பட்ட மரணம் சொல்றீங்க? கொடூரமான மரணம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவம் மரண வேதனை எல்லாம் அவர் மேல வந்து விழுந்த போது அது கொடூர மரணம் அல்லவா? யோசிச்சு பாருங்க, 100 பேருடைய தலைவலி எனக்கு வந்துருச்சுன்னா நான் என்ன கண்டிப்பா என்ன முடியும், ஒரு நிமிஷம் கூட என்ன தாங்க முடியாது. ஆனா சர்வலோகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய சாபமும் பாவமும் அவர் மேல வந்து விழுந்ததான். அப்படி என்ற எவ்வளவு கொடூரமான வேதம் சொல்லுது, அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வாசிக்கிறோம். தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களுடைய பாவத்திற்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆமே சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் கிரயம் செலுத்தப்படி நீ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன பண்றாங்க, ஐயோ என் தலையெடுத்து இப்படி ஆயிடுச்சு, என் குடும்ப சாபம் இப்படி ஆயி போச்சு, என்ன பண்றது, கர்மம் ஜென்மம் ஜென்மம் கர்மம் விர்மம்னு சொல்லி எங்களை போடுறாங்க, எங்களை கால்நடையா ஓடுறாங்க, எங்கெங்க ஓடுறாங்க, எதுக்கு, எப்படியா என் கர்மம் தீரணும், என் சாபம் தீரணும், என் பிரச்சனை மாறணும், மாறி எங்கேயாவது போய் ஒண்ணு கிடைச்சுதா, கிடைச்சுதா, கிடைக்காது, கிடைக்க போறதும் கிடையாது. ஆனா உனக்காக எனக்காக இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய கர்மத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக, உன்னுடைய பாவத்துக்காக இயேசு ரத்தம் சிந்து விட்டார். ஹல்லேலூயா. நீ இப்ப வர வேண்டியது அவரிடத்துல வந்தா போதும், உனக்கு விடுதலை, உன் சாபத்துக்கு விடுதலை, உன் கர்மத்துக்கு விடுதலை, உன் நோய்க்கு விடுதலை, உன் பாவத்துக்கு விடுதலை. வேதம் சொல்லுங்க, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. கையை தட்டி மெய்யான விடுதலை. இந்த தெய்வம் ரத்தத்தை சிந்தினார். இயேசு சிலுவையில் அடையப்பட்டு 3வது நாள் அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். மரணத்துக்கு அதிகாரி இருக்கிற என்ன பண்ண தெரியுமா, இந்த பிசாசு நினைச்சான் நான் மாத்திரமல்ல கோடிக்கணக்கான மனுஷர்கள் நரகத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி சிரிச்சான். ஏசு அவனுக்காக நமக்காக கிரயம் செலுத்துறபடினால அவன் கையில் இருந்த எல்லா மனிதர்களையும் ஏசு பிடுங்கினார். ஹல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய சாவிய வாங்கிட்டார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உனக்கு இனிமேல் ஜெயம் என்பது கிடையாது. பிசாசனுடைய தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. பிசாசனுடைய தலையை நசுக்கி மனித குலத்தை அவருடைய கையிலிருந்து மீட்டெடுத்து விட்டார். எல்லாருக்கும் மீட்பு கிடைச்சிச்சுங்க. நீ இந்துவாரு, முஸ்லீமாரு, புத்த மதமாரு, எந்த மதம் நமக்கு வேண்டாங்க, மதம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இது ட்ரூத் ஆஃப் காட், இது சத்தியம், இது சத்தியமாதம். இதை வாசிக்கிறவனுக்கு பரிசுத்தம் உண்டாகும், இதை நேசிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இது மனிதனுடைய கற்பனை நாள் எழுதப்பட்ட அல்ல, சத்தியமானது. ஆமே. இதை கேட்கிறவரும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மனுஷன் இன்னைக்கு ஒரு காலத்தில் எப்படி இருந்தா, பிசாசுடைய கையில் அடிமையா இருந்தான். அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியதான் ஏசு ரத்தம் சிந்தினார், சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி ஆக்கினார், கிருபாதார பலியாய் மாறினார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார்னா, நாம எங்கெல்லாம் இருந்த தெரியுமா, வாசிப்போம். 103வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிப்போம். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம்,
1: அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம்,
0: அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து,
1: உன் நோய்களை எல்லாம்,
0: உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி,
1: உன் பிராணனை அழிவுக்கு,
0: உன் பிராணனை எங்கிருந்து மீட்டார் ஆண்டவர்,
1: அழிவுக்கு.
0: உன் பிராணன் எங்கிருந்தது, நரகத்தின் வாசல் அண்டையில் இருந்தது, பாதாளத்தின் வாசல் அண்டையில் இருந்து. தாவீது சொல்லும்போது சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை பிடுங்கெடுத்தார். பவுல் சொல்ல சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சித்தார். நாம எல்லாம் எங்க இருந்தோம், ஒரு காலத்துல மரண வாசல்ல கிடந்தோம், அந்த வாசல்ல இருந்து இயேசு நம்மை பிடுங்கெடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி இருந்து, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி,
1: பிராணனை அழிவுக்கு
0: விலக்கி. நம்ம பிராணன் உயிர் எங்க இருந்தது, அழிவில் இருந்து. அதுதான் தாவீது சொல்கிறார், உலையான சேற்றிலும் பயங்கரமான குழியில் இருந்து என்னை தூக்கிடுத்தார். ஹல்லேலூயா. கண்மலை மேல நிறுத்திட்டார். அவன் மவுண்ட் சிட்டி, மலை மேல உள்ள ஒரு பட்டணமாய் நம்மை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி,
1: பிராணனை அழிவு,
0: உன் பிராணனை அழிவில் இருந்து மீட்டு,
1: உன்னை கிருபையினாலும்,
0: கிருபையினாலும்,
1: இரக்கங்களினாலும்,
0: இரக்கங்களில என்ன சூட்டிட்டார், இப்போ
1: முடி சூட்டி,
0: முடி சூட்டி. ஹல்லேலூயா. இந்த முடி சூட்டுவது என்பது கிரீடத்தை கொடுத்து விட்டார். இப்ப யார் தெரியுமா, நீ ராஜா, ஏசப்பாவுடைய பிள்ளைன்னு ராஜகுமாரர், ராஜகுமாரத்திகள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. ஏனா மனுஷன் ஆண்டவர் உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனாரு? சங்கீதம் 8வது சங்கீதத்துல மகிமையினாலும் கனத்தினாலும்
1: அவனை
0: முடிசூட்டி நீர். அந்த மகிமையை சாத்தான் இழந்து வச்சுக்கிட்டான். ஆனா இயேசு மரணத்துக்கு பிறகு அந்த மகிமையும் கனத்தையும் மறுபடியும் மனிதனுடைய தலையின் மேல் வைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமே, எல்லாம் பாவம் செய்து மகிமை இழந்து போன அந்த மகிமை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மகிமை மனிதனுடைய சிரசின் மேல் வைத்து விட்டார். முடி சூட்டினார் என்ற வார்த்தைக்கு கிரீடம் என்ற அர்த்தம். இப்ப என்னவா மாத்திட்டாரு? நம்ம ராஜாக்களாக மாத்திட்டார். ஹல்லேலூயா. உங்களை ராஜகுமாரத்தையா மாத்திட்டார். உங்களை ராஜகுமாரன். ஆமே சொல்லுங்களேன். இப்ப நம்ம யாருக்கு சொந்தம்? இயேசப்பாவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இனி நான் அடிமை அல்ல. சாத்தான் என்னை அடிமைப்படுத்த முடியாது. சாபம் என்னை அடிமைப்படுத்த முடியாது. தரித்திரம் என்னை அடிமைப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் ஆளுவே. ஐ அம் கிங். நீ ஒரு ராஜா. ஹல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வசனத்தை வாசிப்போம்.
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
0: தமது
1: இரத்தத்தினாலே
0: நம்முடைய
1: பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய
0: தேவனுக்கு முன்பதாக. ஒரு நிமிஷம். ஆதாம் எங்க இருந்தான்? முதல்ல ஏதேன் தோட்டத்துல தேவனுக்கு முன்பதாக இருந்தவன் பாவம் செய்த போது மகிமை இழந்து போனான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு மீட்பு வந்த போது நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரி இப்ப யாருக்கு முன்பதாக இயேசப்பா நிறுத்திட்டாரு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக. எப்படி நீ எப்படி இருக்கிற? கடங்காரனா இல்ல, பாவியா இல்ல, துரோகியா இல்ல, உன்னை யாரா நிறுத்திட்டாரு? யாரு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிற நீ?
1: நம்மை ராஜாக்களும்
0: ராஜாக்களும் ராணிக்களும் கைய தட்டி ஹல்லேலூயா. ராஜாக்களும் ஒரு காலத்துல பிச்சைக்காரனா இருந்தோம், இப்ப யாராக மாறிட்டோம்? இயேசு எனக்கு என்னைக்கு எங்க உள்ளத்துல வந்தாலோ உள்ளத்துல வந்தாரோ அன்னைக்கே நான் ராஜாவா மாறிட்டேன். அந்த ராஜ மேன்மைக்குரிய அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டாரு. எப்படிப்பட்ட அதிகாரம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:19 சொல்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு காலத்துல நம்மள பிசாசன தலையை போட்டு மிதி மிதி மிதிச்சிருந்தான், காலை போட்டு மிதிச்சிருந்தான், நம்ம சாபத்தை கூட. ஆனா இன்னைக்கு அவனை மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இப்ப நான் யாரா மாறிட்டேன்? ராஜாவுடைய அபிஷேகம் எனக்கு ராஜாவா மாறிட்டேன். பிசாச பார்த்து என்ன சொல்றோம்? ஒரு காலத்துல பிசாச பார்த்தா ஐயோ ஐயோ பயமாகுது, ஏய் உட்காரணும் உட்காரணும். ஆனா இப்ப இயேசு எனக்குள்ள வந்தபடினால பிசாச பார்த்து என்ன சொல்றேன்? ஏய் பிசாச உட்கார், உட்காருது உட்காருதா இல்லையா? ஓடுனா ஓடுதா இல்லையா? ஓடுதா இல்லையா? ஓடுதா இல்லையா? உங்களை பார்த்தா நீங்க பிசாசு பார்த்து நீங்க ஓடுறீங்களா? உங்களை பார்த்து பிசாசு ஓடுதா? நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் பிசாசை துரத்திந்து கொண்டு துரத்தும் பொழுது ஒரு வலி சார் என்னை பார்த்து சொல்லுது, உனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, என்னால பார்க்க முடியல, என்னை விட்டு நான் ஓடிடுறேன். இயேசு எனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமே சொல்லுவோமா? இந்த இயேசு இப்ப என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, இலவசமா கொடுத்துட்டாரு. இந்த ரட்சிப்பு என்பது பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி. ஆமே சொல்லுங்களே. நரகத்துக்கு வழி அழைச்சிட்டாரு, இப்ப பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போறேன்னு என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயம் என்னது? இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நீங்க நம்பணும். இயேசு உங்க பாவத்துக்கு அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசிக்கணும். இப்ப இயேசு என்ன பண்றான்னா, வேதம் என்ன சொல்லு? வாசற்படி நின்று, வாசற்படி நின்று கதவை யார் தட்டுறது? யார் தட்டுறது? தெய்வத்தை தேடி அங்க போலாமா? அங்க போன தெய்வம் இருக்குமா? இங்க போன தெய்வம்? தெய்வத்தை தேடி நீ போக வேண்டாம், அந்த தெய்வம் உன்னை தேடி வர தெய்வம். ஹல்லேலூயா. நீ எங்க கறிய அங்க உன்னை தேடி வர தெய்வம் தான் இயேசு. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன்,
1: ஒருவன் சத்தத்தை கேட்டு,
0: ஒருவர் ஏன் சத்தத்தை கேட்டு, உனக்கு நான் கிரியை செலுத்திரும்பா, உனக்கு நான் மீட்பை கொடுத்துட்டேன், இப்ப நான் வந்து யோசிச்சு பாருங்க, நான் தெய்வம் சொன்னா என்ன பண்ண, அவருக்கு அதிகாரங்கிறது, ஏய் என்ன நீ ஆராதிக்கல உன கொன்னுடுவேன் அப்படி சொல்ற தெய்வம் கிடையாது. உனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாருப்பா. என் ஆண்டவர் எப்பவுமே கட்டாயப்படுத்தி ஒருவனை, என்ன என்ன ஆராதி, என்ன சேவிக்கணும், நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொள்ளுகிற தெய்வம் அல்லப்ப. மீட்பு கொடுத்துட்டாரு பாருங்க, வாசப்படி கதவை தட்டுறாரு,
1: ஒருவன்
0: வித்தியாசம் பார்ப்பதில்லை. நம்முடைய தெய்வம் யார் தெரியுமா? நீ அவரை ஏற்றுக்கொண்டா, உன்னை வெல்கம் பண்ணா, உன் கூட வந்து என்ன பண்ணுவாரு, உன் கூட வந்து சாப்பிடுவாருங்க, நல்ல சாப்பாடு உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு தரித்திரம் மாறும், உன் பஞ்சம் மாறும். அல்லேலூயா. நல்ல போஜனத்தை கொடுக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த நித்தியத்திற்கு உன்னை கொண்டு போவார், பரலோகத்துக்கு கொண்டு போய். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வரவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கெல்லாம் ஜீவனை உடையவர்கள். இயேசு இல்லாதவங்களாம் செத்து போன பாடி. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாத எங்க போவான்? நரகத்துக்கு. ஜீவன் உள்ளவன் எங்க போவாங்க? பரலோகத்திற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுமா? பரலோகம் என்பது நித்தியமான ஒரு இடம். வேதத்திலும் அங்க நித்திய மகிழ்ச்சி தலைமையில இருக்குமா? அங்க பசி கிடையாது, தாகம் கிடையாது. அங்க பரலோகத்தில் என்ன பண்ணுவோம்? நல்ல பாடிய துதிக்குவோம். எப்படி இன்பம், அதாவது உலக சிற்றின்பம், உலகம் கொடுப்பது சிற்றின்பம், தேவன் கொடுப்பது. ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி பாடினா,

0: எப்போதும் அங்க கண்ணீர் இல்ல, வியாதி இல்ல, சதா காலங்களில் எப்போது சந்தோஷமா இருப்பாங்களா? ஆனா இயேசு அறியாம போறவனுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 9:17 சொல்கிறது, துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதி எங்க போவாங்களா?
1: நரகத்திலே தள்ளப்படுவார்கள்.
0: ஒரு நாடகத்தை பாத்தீங்களா, நரகத்துல போயிடுவாங்க. நரகம் என்பது என்னது? முடிவே இல்லாத இடம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:14-15 வாசிப்போம்.
1: அப்பொழுது
0: மரணமும்
1: பாதாளமும்
0: அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது.
1: இது இரண்டாம் மரணம்.
0: மனுஷனுக்கு ரெண்டு மரணங்க, ஒன்று சரீர மரணம், பாவிகளுக்கு உண்டு, பரிசுத்தவான் உண்டு. இரண்டாவது மரணம் தான் அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடல். இந்த மரணத்துக்கு பாத்திரம் யார்? பாவிகள், தேவனை மறக்கிறவர்கள், துன்மார்க்கர்கள். அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னி கடல், வாசிங்க 15 ஜீவ புஸ்தகத்திலே
1: எழுதப்பட்டவனாக காணப்படாதவன்,
0: காணப்படாதவன் எவனோ
1: அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான்.
0: இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகம் இந்திய கெசட்ல, இவன் இந்திய குடிமகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்திய கெசட்ல. ஆனா இந்திய கெசட் நம்ம பேர் ஒரு நாள் போயிடும். ஆனா பரலோக கெசட்ல, ஜீவ புஸ்தகத்துல யாரெல்லாம் பேர் இருக்கிறதோ அவங்க பரலோகத்துக்கு வருவாங்க. பரலோகத்துல யாரெல்லாம் பேர் இல்லையோ அவங்கள நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகம் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு நாள் 100 டிகிரி வெயில நம்மள தாங்க முடியல. பல ஆயிரக்கணக்கான டிகிரி, ஆமை கொதி கொதி தண்ணி போல அக்னி கடல். அல்லேலூயா. கந்தகமும் இரும்பும் கந்தகம் எரியிற கடல், அக்னியும் கந்தகம் எரிய கடல். அந்த கடல்ல சதா காலமும் வாதிக்கப்பட்டிருப்பார்கள். முடிவே கிடையாது. அந்த நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்கு தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு உனக்காக எனக்காகவும் பலி செலுத்தப்பட்டார். அல்லேலூயா. உம்முடைய கிருபை குடும்பங்களை தாங்கட்டப்பா. இயேசப்பா, தொடர்ந்து உம் நாமம் மகிமைப்படுவதாக, உம் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

கையை பிடித்தவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். நீர் சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

0: அம்மா என் முதல் அன்பு நீங்க தான், கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர், கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருந்தீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.
1: ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா இயங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாய் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தை எனக்கு அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களில் பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில்லா களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்கு உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய வார்த்தை சொல்றீங்க? என்ன அணுகாது? ஆமே, என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து, உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை இதை அணுகாது, உங்களை ஒன்னும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்களில் நான் பார்க்குறேன் பலர் பயமுறுத்தம் தான் செய்கிறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிரு, ஐயோ போயிடுவேன், அதுதான் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒன்றும் செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்ம ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன். எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது கல்வாரியிலே. எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமுடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்கள், அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்கே விடுதலை உண்டு, அங்கே அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காக்க

கால தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

அழியாமல் இருப்பது கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபை. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

எங்களை பாதுகாத்து வருகிற பரிசுத்தரே, எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தரே, நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கத்தரங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்குறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

19. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். 17-19. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய மனப்பாட வசனம் 1 யோவான் 2:14 பின்பகுதி. இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள், கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். யங் மென், யூ ஆர் ஸ்ட்ராங் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட் அபைட்ஸ் இன் யூ, யூ ஹாவ் ஓவர் கம் த விக்கெட் ஒன். இன்று ஜூலை 9 முதல் வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்த மிஷனரி சீகன் பால்க், 1682-1719 வாழ்ந்தவர், அவர்களின் பிறந்த நாள் இது. 16 கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 37 மரணம் அடைந்த இந்த வாலிபனின் கீழ்ப்படுத்தினாலேயே இன்று நமது கையில் தமிழ் வேதம். கடவுள் எரேமியாவை அழைத்த போது அவர், ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றார். அதற்கு கடவுள், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே என்று அவரை திருத்தினார். தமது ஆணையை ஏற்றுக்கொள்ள எரேமியா ஏன் தயங்கக்கூடாது என்பதற்கு 7 காரணங்களை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய தயங்கும் வாலிபனே, நங்கையே, இதோ உனக்கு வரும் கர்த்தரின் உற்சாக வாக்குகள். எரேமியா 1 திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 7 காரணங்களை சொல்லி ஆண்டவர் எரேமியாவை உற்சாகப்படுத்தினார். 1 அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஐ ஹவ் சோசன் யூ. 5 நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை தீர்க்கதரிசியாக இருக்கும்படி கட்டளையிட்டேன், தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இது நம்மால் உண்டாகிறதல்ல, தேவனுடைய அழைப்பு மாறாதவைகள். அவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி, தம்முடைய சர்வ வல்லவியின் சர்வ ஞானத்தின்படி அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். எனவே உன்னை தெரிந்து கொண்டது ஒரு நிறுவனமோ, ஒரு இயக்கமோ, ஒரு சபையோ, ஒரு நபரோ அல்ல, உன்னை தெரிந்து கொள்கிறவர் ஆண்டவர். 2 ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை அனுப்புகிறேன், ஐ எம் சென்டிங் யூ. 7 நீ நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் போ என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னுடைய வழிநடத்துதலை கொடுப்பார். ஆண்டவர் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி உனக்கு சொல்லுவார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்பாக தடைகளை எல்லாம் நீக்கி கொண்டு பாதைகளை செவ்வாய் பண்ணி தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படும்படி அவர் உனக்கு வழி தரப்பார்.
மூன்றாவது எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,

நான் உனக்கு துணை நிற்கிறேன். 8 சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களை உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் நற்செய்தியை அறிவிக்கும்படி பணிக்கும் பொழுது சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். 4 எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது, நான் உனக்கு போதிக்கிறேன், ஐ எம் டீச்சிங் யூ. 9 கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகள் உன் வாயிலே வைக்கிறேன். ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக புறப்பட்டு செல்கிறவர்களுக்கு தேவ ஞானம் இருக்கும், தேவ அறிவு இருக்கும். சமயத்திற்கேற்ற சரியான வார்த்தைகள் சொல்லுவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கல்விமானின் நாவை தருவார். அது உன்னுடையதாகும் அருமையான வாலிபனே, நங்கையே. 5 ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னது, நான் உனக்கு அதிகாரம் அளிக்கிறேன், ஐ எம் ஆத்தரைசிங் யூ. 10 பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்று நான் மக்கள் இனங்கள் மேலும் நாடுகள் மேலும் ஏற்படுத்தினேன். அதைத்தான் இயேசுவும் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். 6 அவர் எரேமியாவை பார்த்து, நான் உன்னை வழிநடத்துகிறேன் என்று சொன்னார், ஐ எம் கைடிங் யூ. 11-16 அவன் எதை காண்கிறாய், எங்கே இருந்து என்ன வரும்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு படிப்படியாக அவனுக்கு வழிநடத்துதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் மிஷினரி கட்டளைக்கு கீழ்ப்படைந்து புறப்பட்டு சென்ற பொழுது எங்கும் அவர்கள் செல்ல வேண்டும் என்று புறப்பட்டார்கள். சில இடங்களிலே உதாரணமாக ஆசியாவுக்கு சென்ற பொழுது ஆவியானவர் தடுத்தார், அங்கிருந்து திசை மாறி திரும்பினார்கள், பித்தினியாவுக்கு போனார்கள், அங்கேயும் ஆவியானவர் தடுத்தார், அங்கே இருந்து திரும்பி சென்றார்கள், மக்கதோனியாவிலே வந்து அவர்கள் அங்கே ஒரு பெரிய ஆத்ம அறுவடையினுடைய துவக்கத்தை அவர்கள் அங்கே நிறுவினார்கள். ஆண்டவர் உன்னை வழிநடத்துவார், எப்படி போவேன், எங்கே போவேன், என்ன செய்வேன் என்று சொல்லி நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை. உனக்கு முன்பாக அவர் தம்முடைய தூதனையும் தம்முடைய ஆவியானவரையும் அனுப்பி காரியங்களை சரி செய்வார். எனவே நீ பயப்படாமல் புறப்பட்டு செல்லலாம். 7 ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னது, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், ஐ எம் ஸ்ட்ரென்தனிங் யூ. எதிர்ப்புகள் வரலாம், பயமுறுத்தல்கள் வரலாம், துன்புறுத்தல்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தலைபோகும் சூழ்நிலைகள் வரலாம், கல்லறிகள் வரலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ 17 இதோ நான் உன்னை இன்று அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்று சொல்கிறார். இந்த வேளையிலே தம்பி எஸ்ஐகே பிரான்சிஸ் பாடிய ஒரு பாடல் என் நினைவுக்கு வருகிறது. அவரை போல பாட முடியாது, ஆனால் அவருடைய பாடல் என் நினைவுக்கு வருகிறது, முயன்று பாடுகிறேன்.

ஏன் இவ்வளவு இருதயத்திற்குள்ளே உள்ளே அந்த செய்தி வந்து விடுகிறது என்று பாருங்கள். அன்பின் தேவன் இன்றே உன்னை அழைக்கிறார். வாலிபர்களை நம்பி நங்கையர்களே, தேவனுடைய இறைப்பணிக்கு இன்றே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய குரலை கேட்ட பின்பு, அவருடைய குரலை கேட்ட பின்பு உங்களுக்கு ஏன் தயக்கம்? ஃபேனி கிராஸ்பி என்கிற அம்மையார் எழுதிய ஒரு அருமையான வாலிபருக்கென்று எழுதிய ஒரு பாடல் இங்கே இருக்கிறது. அதை நான் வாசித்து காட்டுகிறேன். வில் கம் இன் த சன்ஷைன் ஆஃப் யூஸ் ஹாப்பி மார்னிங். Our lives to His service we will cheerfully give and pray for His Spirit to guide and direct us that we to His glory and honor may live. இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். ஜெபிப்போம். அருமையான ஆண்டவரே, வாலிப பருவத்திலே உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து உம்முடைய இறை அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து இறைப்பணியை முழு மூச்சாக சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் வரைக்கும் செய்து உம்முடைய திருவுளை சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று துவக்கத்தில் சொன்ன வார்த்தைகளை அப்படியே காத்து கொண்டார். இந்த வேளையிலே பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு உம்முடைய அழைப்பிற்கு கர்த்தாவே தயங்கி உம்முடைய அழைப்பிற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையிலே நின்று கொண்டிருக்கிற ஏராள வாலிபர் நங்கையரால் எங்கள் திருச்சபைகள் நிறைந்திருக்கின்றன கர்த்தாவே. இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபருக்காகவும் நங்கையருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல ஊக்க வார்த்தைகளை நீர் அவர்களுக்கும் கொடுத்ததற்காக நான் உம்மை துதிக்கிறேன். புறப்பட்டு செல்ல உதவி செய்யும். தைரியமாய் குதித்தெழுந்து ஆண்டவருடைய திருப்பணிகளை இறங்க கர்த்தர் உதவி தாரும். கர்த்தாவே, சீகன் பால்க்குக்காக தமிழ் வேதாகமத்தை அவர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். சீகன் பால் போன்ற அநேக வாலிபர்கள், அநேக நங்கையர்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு சென்று வேதம் இன்னும் மொழிபெயர்க்கப்படாத மொழிகளிலே வேதத்தை மொழியாக்கம் செய்து கொடுக்க நீர் உதவி தாரும். இந்த நாளின் வார்த்தைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு நெட்டிசன் கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் ஃபார்வர்டு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஃபார்வர்டுன்னு கேக்குறீங்களா? அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நடைப்பயிற்சி சாதனத்தை கண்டுபிடித்தவர் தனது 54வது வயதில் காலமானார். ஜிம்னாஸ்டிக்கை கண்டுபிடித்தவர் தனது 57வது வயதில் காலமானார். உடற்கட்டமைப்பில் உலக சாம்பியனாக இருந்தவர் தனது 41வது வயதில் இறந்தார். அமெரிக்காவில் ஜேம்ஸ் புல்லர் என்பவர் ஓட்ட உடற்பயிற்சியில் புரட்சியை தோற்றுவித்தவர். ஆனால் அவர் தனது 52வது வயதில் ஓடும்போது மாரடைப்பால் இறந்தார். எதிர்மாறாக நுடெல்லா சாக்லேட்டை கண்டுபிடித்தவர் தனது 88வது வயதில் காலமானார். சிகரெட்டை கண்டுபிடித்த வின்ஸ்டன் தனது 102வது வயதில் இறந்தார். அபினை கண்டுபிடித்தவரும் 116 வயதில் ஒரு நிலநடுக்கத்தில் சிக்கி இறந்தார். முயல் எப்போதும் மேலும் கீழும் குதித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அது 2 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்கிறது. அதே நேரம் உடற்பயிற்சி ஏதும் செய்யாத ஆமை 400 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது. இதுதான் அந்த ஃபார்வர்ட். இந்த கண்டுபிடிப்புல இருந்து அவர் என்ன சொல்ல வராரு? நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க, ஒழுக்கமா வாழ்ந்தவங்க சீக்கிரமே இறந்துடுறாங்க. கெட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சவங்களுடைய ஆயுசு அதிகம். அதனால ஜாலியா வாழுங்க, நீங்க விருப்பப்பட்டதை சாப்பிட்டு குடிச்சு ரிலாக்ஸ்டா வாழுங்கன்னு சொல்றாரு. இது ரொம்ப தப்புங்க. ஒருத்தன் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றானா இல்லையா அப்படிங்கறத கணிக்கும் கருவி நிச்சயமா அவனுடைய ஆயுள் இல்ல. நம்ம எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கடவுள் கொடுக்கும் சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஒருத்தன் வாழ்ந்தானா அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. நோயோடும் வேதனையோடும் மனசுல நிம்மதி இல்லாம வாழ்றவன் பல ஆண்டு காலம் உயிரோட இருந்தா அது மத்தவங்களுக்கும் கஷ்டம், அவனுக்கும் நரக வேதனை. வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்த அருமையான வார்த்தை. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எது தேவனுடைய அன்பு என்று. நாம் தேவனுடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவர் நம்மோடு சொல்லுகிற காரியங்களை நாம் கை கொள்ளும் போது அது எதை காண்பிக்கிறதா? நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறதை காண்பிக்கிறது என்று வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் இருந்தால் நான் சொன்ன வார்த்தை பொய்யாகிவிடும். அன்பு கூறுவேன், அன்பு கூறுகிறேன், உம்மை நேசிக்கிறேன் என்று 1000 பாடல்களை பாடிவிடலாம். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று உரத்த சத்தமாகவும் சொல்லிவிடலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்ட காரியம், கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு பேசின வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்க்க மனதில்லாமல் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்போமானால் நாம் சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே பொய்யாகிவிடும். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எனவேதான் ஆண்டவர் பேதுருவின் இடத்துல என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்வதற்கு முன்னே என்ன கேட்கிறார் தெரியுமா? நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அன்பு கூறுகிறாயா? ஒரு காரியத்தை கர்த்தர் பேதுருவின் இடத்துல சொல்ல விரும்புகிறார். அவருடைய ஒரு காரியத்தை அவனோடு ஷேர் பண்ண விரும்புகிறார். அவருக்கு வேண்டிய ஒரு காரியம் என்ன? அவருடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும். பேதுருவின் இடத்துல இந்த காரியத்தை சொல்லும் போது அவனிடத்துல ஒன்றை கேட்டுவிட்டு தான் சொல்லுகிறார். என்ன கேட்கிறார்? நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? காரணம், அவருக்கு தெரியும், இவன் உண்மையாய் நேசித்தால் நான் சொல்லுகிற காரியத்துக்கு இவன் செவி கொடுப்பான் என்று. பேதுரு, ஆம் ஆண்டவரே, நீர் அறிவீர் என்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மீண்டும் கேட்டுவிட்டு சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறோமா இல்லையா என்பதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோமோ அதை வைத்து கணக்கிடலாம். நேசிக்கிறோமா அல்லது இன்னும் நேசிக்க துவங்கவில்லையா? இயேசுவை நேசிப்போ. அன்பு இன்னது என்பதை இயேசு கிறிஸ்து காண்பித்து தந்திருக்கிறார். தம்முடைய பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை இயேசு காண்பித்து தந்திருக்கிறார். அவரையே நேசிப்போம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதை அவர் கண்டு, அவர் அறிந்து, அவர் மகிழட்டும். நம் பாவங்களின் நிமித்தம் அவருக்கு வேதனை எவ்வளோ கொடுத்திருக்கிறோம், நம்முடைய அன்பின் நிமித்தம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். இனி உள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கட்டும், இயேசுவை நேசிப்போம். கர்த்தர் கிருபை தந்து நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனே, அன்பே உருவானவரே, அன்பு இன்னதென்பதை காண்பித்து தந்தவரே, உண்மையாய் உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் என்பதை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் ஜிஃபான் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபான் எஃப்எம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சியிலே உங்களுக்கான தலைப்பு விண்ணப்பத்தின் ஆவி, அதற்கான ஜீவ வார்த்தை சக்கரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்பதாகும். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக கொடுக்கிற மிக பெரிய ஆசீர்வாதம் விண்ணப்பத்தின் ஆவியாகும். நீங்களாக விண்ணப்பம் செய்வது வேறு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி அவரே உங்களுக்குள்ளிருந்து விண்ணப்பத்தை நடத்தி செல்வது வேறு. அந்த ஜெபம் மகா வல்லமை உள்ளதா இருக்கும். பிதாவாகிய தேவன் அதற்கு உடனடியாக பதிலளிப்பார் அல்லவா? சரி, விண்ணப்பம் என்றால் என்ன? தாங்க முடியாத துரோகங்கள், மன வேதனைகளின் நிமித்தம் உள்ளத்திலிருந்து பீறிட்டு வரும் கண்ணீரின் ஜெபமே விண்ணப்பமாகும். மற்றவர்கள் பொய்யான வார்த்தைகளை சொல்லி உள்ளத்தை குத்தும் போது, நொறுங்கி போய் தேவ சமூகத்திலே விழும் போது கர்த்தர் விண்ணப்பத்தின் ஆவியை உங்களுக்கு தந்தள்ளுவார். தாவீது பாவத்திலே விழுந்து உள்ளம் குத்தப்பட்ட போது, கர்த்தர் என்னை மன்னிப்பாரா, அவ்வளவு கொடிய பாவம் செய்து விட்டேனே, கர்த்தரை துக்கப்படுத்தி விட்டேனே என்று உள்ளம் தொய்ந்து கதறி எழுதினார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பழைய ஏற்பாட்டிலே விண்ணப்பம் என்பது வெள்ளை போல பிசுனுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெள்ளை போல மரத்தை கூரிய கத்தியால் குத்தி கிழிக்கும் போது அதிலிருந்து வெண்மையான நிறத்தில் பிசின் வடிகிறது. அந்த பிசின் கசப்பான சுவையுடையதாக இருந்தாலும் மென்மையானதாக வாசனை பொருத்தினதாக விளங்கும். அது கந்த வர்க்கங்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நறுமணம் கமலும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம், பிள்ளை இல்லாமல் தவித்த அன்னாள் ஆகும். அவளுடைய சக்களத்தியான வெனின்னால் அவள் துக்கப்படும் படியாக அவளை மிகவும் பிசனப்படுத்துவாள். ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவ சமூகத்துக்கு அன்னாள் ஓடிப்போய் அங்கே கர்த்தருடைய பாதத்தில் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சாமுவேல் 1:10 இதை காணலாம். அன்னாள் பிரதான ஆசாரியரான ஏலியிடம் அப்படியல்ல, என் ஆண்டவனே, நான் மனக்கிளேசம் உள்ள ஸ்திரி, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றாள். தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கும் போது உங்களோடு கூட ஆவியானவரே இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். ஜூதா 1:20. அப்போது என்ன நடக்கிறது? அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களுடைய நினைவுக்காக, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கின்றபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இப்படியாக ரோமர் 8:27 காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படியான வார்த்தைகளையும் உங்கள் மனதுக்கினியமான தெய்வீக பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கும், 24 மணி நேரமும் தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்திருப்பது போல தேவனோடு உறவாடுகின்றதான ஒரு உயிருள்ள உணர்வுள்ள ஒரு இணையதளமாக இருக்கின்றபடியினாலே நீங்களும் இதில் இணைந்து கொள்ளுங்கள். நமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி, வணக்கம்.

இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி தேவன் இன்று உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள்.

0: தலைப்பு மௌனத்தின் ஆசீர்வாதங்கள். வழங்குபவர் சாம் ஜெபத்துரை.
1: நாள் சங்கீதம் 39:1-3 என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மௌனத்தின் ஆசீர்வாதங்கள். அதில் விசேஷமாக இயேசு நமக்கு முன்பாக எப்படி மௌனமாய் இருந்து முன்மாதிரியை காண்பித்தார், அவர் மௌனமாய் இருந்த 5 சந்தர்ப்பங்களை இன்றைக்கு சுருக்கமாக உங்களுடைய மத்தியிலே பேச விரும்புகிறேன். தாவீது ஒரு நோக்கத்தோடு மௌனமாயிருந்தாராம். தன் உள்ளத்தில் அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நான் நலமானதையும் பேசாமல் மௌனமாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். முதலாவது எழுதுகிறார் 1 என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. 2 காரியங்கள் நம்மை பாவத்துக்குள்ளே தள்ளுகின்றன. முதலாவது கண்கள், 2 நாவு. அநேகர் பேசக்கூடாததை பேசிவிட்டு, புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசிவிட்டு, துப்பாக்கியால் சுடுகிறது போல கடினமான இருதயங்களை உடைத்து விட்டு, பிறகு வருந்தி வருந்தி வருந்தி ஆண்டாண்டு தூரம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவாரோ, சில வார்த்தைகள் உறவு முறையையே பிரித்து விடுகிறது. ஆகவே முதலாவது அவர் சொல்லுகிறார், நான் பாவம் செய்யக்கூடாது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. 2 சொல்லுகிறார், என் வழிகளை, ஜனங்களோடு நான் நடக்கிற வழிகளை, தேவனோடு நடக்கிற வழிகளை நான் காத்து கொள்ள வேண்டும். 3, என்னை சுற்றிலும் துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், என் மேல் குற்றம் கண்டுபிடிக்கிற பரிசே சசேர் கூட்டம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:10 சாத்தானை பற்றி சொல்லும் போது, இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமரும்படி குற்றம் சாட்டுகிறவர். நம்மை சுற்றிலும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறபடியினால் 4 அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாயை கடிவாளம் போட்டு நான் அடக்கி வைக்கிறேன், நான் அடக்கி வைக்கிறேன், என் நாவுக்கு ஒரு கடிவாளம் போடுகிறேன். சங்கீதம் 141:3 இதே தாவீதை சொல்லுகிறார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஒரு பக்கம் நான் காத்து கொள்ள தீர்மானிக்கிறேன், அப்படியே நான் பேசிவிட்டாலும் நீர் எனக்கு என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய நாவின் வாசலை காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், இவ்வளவு நான் செய்த போது, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்த போது, நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்த போது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. முதல்ல அனல் கொள்ளுகிறது. அமைதியாய் இருந்து இருந்து சிலுவையை நோக்கி பார்த்து தியானம் பண்ண பண்ண பண்ண எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அந்த அனல் அக்கினியாய் மாறினது. என்னை எனக்குள்ளே ஒரு அக்கினி ஜுவாலை கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பித்தது. அதற்கு பிறகு என் நாவினால் விண்ணப்பம் செய்து, செபிக்கு முன்னால ஆண்டவரை அப்படியே தியானித்து நல்ல விசேஷத்தினால் உள்ளம் பொங்கும்படி அந்த கல்வாரி அன்பை நான் தியானித்த பிறகு ஜெபம் ஆரம்பித்தேன், விண்ணப்பிக்க ஆரம்பித்தேன், மன்றாட ஆரம்பித்தேன். என் உள்ளத்தில் அனல் மூண்டது, அக்கினி மூண்டது. என்னை அக்கினி ஜுவாலையாய் ஆண்டவர் மாற்றினார். 6 வழியாக அவர் கடந்து வந்த பிறகுதான் ஒரு அக்கினி அபிஷேகம் தனக்குள்ளே இறங்கி வருகிறதை, தன்னுடைய உள்ளமாகிய பலிபீடத்தின் மேல் பரிசுத்தாவின் அக்கினி வல்லமையாய் இறங்கி வருகிறதை அவர் கண்டார். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? பிரசங்கி 3:7 பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு. நாம் பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாயிருந்து விடுகிறோம். ஆண்டவருக்காக சாட்சி சொல்ல வேண்டிய நேரத்தில், இது நற்செய்தியை அறிவிப்பது அறிவிக்கிற நாள், நான் நற்செய்தியை அறிவிக்காமல் இருந்தால் பழி நம்மேல சுமரும். இந்த காலத்தில் நாம் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வந்துவிடும். எப்பொழுது பேச வேண்டும் என்று தேவ பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். எப்பொழுது மௌனமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு முறை இஸ்ரேல் தேசத்துக்கு போன போது நிறைய வெள்ளக்கார டூரிஸ்ட் வந்திருந்தார்கள். இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் மிகவும் குறைவு தான். கர்மேல் பர்வதத்தை ஒட்டி அந்த கேரி ஆற்றங்கரைக்கு வழியாய் நடந்து வரும்போது தூரத்திலே ஒரு இந்தியர் போகிறது தெரிந்தது. நானும் இன்னொரு சௌரமாய் அவரை நோக்கி ஓடினோம். இஸ்ரேல் தேசத்தை பற்றி கேட்பதற்காக, ஐயா நீங்க இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீங்களா, இவ்வளவு நாள் இஸ்ரேல் தேசத்துல வாழ்றீங்க, இந்த தேசத்தை பத்தி உங்க கருத்து என்ன, இந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களா? நாங்கள் அடுக்கடுக்கா கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தோம். ரொம்ப மௌனமாய் இருந்தார். பேச மாட்டீர்களா என்று சொன்னார். நான் மௌன சாமியார். எங்களுடைய அழைப்பு அமைதியாக இருந்து தியானிப்பது. நான் திருச்சியை சேர்ந்தவன், வேறு ஒன்றும் எங்களிட என்னிடத்தில் பேச வேண்டாம் சொல்லிவிட்டு வேகமாய் போய்விட்டார். கத்தோலிக்க சாமியார்கள் ஒரு கூட்டத்தா அமைதியா இருப்பாங்க, ஒன்னும் பேச மாட்டாங்க. வேதம் வாசிப்பாங்க, தியானிப்பாங்க, ஜெபம் கூட மௌனமாய்தான் அவர்கள் ஜெபிப்பார். ஆகவே நாம் மௌனமாய் இருக்க ஒரு நாளை குறித்துக் கொள்வது நல்லது. சில பரிசுத்தவான்கள் வாரத்தில் ஒரு நாள், வெள்ளிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஒரு நாள் தேவ சமூகத்தில் மௌனமாய் இருக்க, வேண்டாத கதைகள் பேசுகிறதை விட்டு மௌனமாய் இருக்க கற்றுக்கொண்டால் மிகவும் நல்லது. ஆண்டவர் இந்த நாக்கை 32 பல்களுக்குள்ள தண்ணிக்குள்ள போட்டு வைத்திருக்கிறார். பாஸ்பரம் என்ற ஒரு கெமிக்கல் நேம் உண்டு, தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சிருப்பாங்க. தண்ணீரை விட்டு வெளியில் இருந்தா உடனே அது புகைந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் தான் இந்த நாக்கு ஒரு தீ, எப்படி ஒரு சின்ன தீ குச்சி காட்டையே கொளுத்தி விடுமோ, இந்த நாவானதும் கூட யாக்கோபு 3:5 சொல்லுகிறார், நாவில ஒரு அக்கினி இருக்கிறது, காட்டையே கொளுத்தி விடக்கூடிய ஒரு அக்கினி. நாவும் நெருப்பு தான், காட்டையே கொளுத்தி விடக்கூடிய நெருப்பு, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடக்கூடிய ஒரு நெருப்பு. நாக்கை காத்துக்கொள்ளணும், வீண் வார்த்தையை காத்துக்கொள்ளணும். சொற்களின் மிகுதியால பாவம் செய்யாமல் பாவம் இராமல் போவாது. மனிதனிடத்துல பேசுவதை மிகவும் குறைத்து விட்டு கர்த்தரிடத்துல பேசும்படி நம்முடைய நாவை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். திருவள்ளுவர் உலகத்தாரா இருந்தாலும் சொல்லுகிறார், நீ எதை காக்காம போனாலும் பரவாயில்ல, உன்னுடைய நாக்கை காத்துக்கொள். யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஒரு குழந்தை வீணு, ஒரு சின்ன பையன் அல்லது பெரிய ஆளு வீணு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறான்னா தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், பயனில் சொல் பாராட்டுவானை அவனை மகன் என்று சொல்லாடு, மக்களுக்குள் பேடி என்று சொல்லு. திருவள்ளுவர் எழுதுகிறார், புழு புழு புழு புழுன்னு சிலர் பேசிட்டே இருப்பாங்க, வள வள வள வளன்னு பேசிட்டே இருப்பாங்க, பேச நிக்க மாட்டாங்க. நான் ஒரு தேசத்து போயிருக்கும் போது பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒருத்தர் பார்த்து கடைசி சொன்னாங்க, இங்க இந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறார், சுருக்கமா கடைசி ஜபத்தை செய்வார் சொன்னாங்க. அவர் வந்தாரு, மைக்க பிடிச்சார், முதல்ல ஒரு பாட்டு, 25 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு, அதுக்கு பிறகு ஒரு வசனம், பிறகு அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம், திருப்பி அவரு ஜோமன் ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவில இருந்து ரஷ்யாவுக்கு வர்றாரு, ரஷ்யாவில இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு, இந்தியாவில இருந்து இலங்கைக்கு தாவுறாரு. நான் பக்கத்தில் உள்ளவங்க கேட்டேன், இவரு என்ன ஊழியம் செய்யறாரு? அவர் சொன்னாரு, இவர் ஊழியமே மைக் ஊழியம் தான், மைக்க பிடிச்சாருன்னா நிறுத்த மாட்டார். ஆனாலும் இங்க ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நாங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க ஸ்பீக்கர் செட்ட கட் பண்ணி விட்டுருவோம், சத்தம் கேட்கலன்னு அதான் உட்காருவார். அவர் மினிஸ்ட்ரியே என்னவா, மைக் மினிஸ்டர், பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இந்த மைக் மினிஸ்டர் ஓடிட்டே இருக்கும். சுருக்கமா பேச வேண்டிய நேரத்துல சுருக்கமா, டைம் கீப் பண்ண வேண்டிய நேரத்துல டைமை கீப் பண்ற விதத்துல, அதை தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். எப்போது பேசணும், எப்போது மௌனமாயிருக்கணும், அவர்களுக்கு அதை தெரியணும். 40 நாள் கோலியாத்து வந்து பேசிட்டே இருக்கிறான், இஸ்ரவேலரை நிந்திக்கிறான், இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கிறான், சவுலை நிந்திக்கிறான், அப்னேரை நிந்திக்கிறான், ஆண்டவராய் கர்த்தரை நிந்திச்சுட்டே 40 நாள் காலையிலிருந்து சாயங்காலம் வரை பேசிட்டே இருக்கிறான். ஆனா தாவீது மௌனமா கேட்டுட்டே இருக்கிறார். 40 நாள் முடிந்தது, நீ நிந்தித்த நாட்களும் இதோடு முடிய போகிறது. தாவீது ஒன்னு அவன்கிட்ட அதிகமா பேசல, 1-2 வார்த்தைகள் தான் சொல்லட்டி தான், ஒரே அடி 40 நாள் புழு புழு புழுன்னு பேசிட்டே இருந்தான். இஸ்ரவேலருக்கு முன்பாக அவ்வளவு அரபு தேசங்களும் நாசர் என்கிற எகிப்தின் அதிபதி பக்கமாய் சார்ந்து நாசர் புழு புழு புழு புழுன்னு பேசிட்டே இருந்தார். இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்காது, புழு புலோக படத்திலிருந்து அதை நான் அழிப்போம், மூட்டை பூச்சியை நசுக்குவது போல நான் நசுக்குவோம், இனி அப்படி ஒரு தேசம் பூமியில இருந்ததாக யாரும் சொல்லவே முடியாது, நாங்கள் அப்படி செய்ய போகிறோம், 24 நாடுகள் ஒன்று செய்து விட்டோம், எங்களுடைய படை யாரும் எதிர்க்க முடியாது. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன யுத்தத்தை ஆரம்பிக்க போறோம், இன்னைக்கு மாலை 5 மணிக்கு யுத்தத்தை ஆரம்பிக்க போறோம் சொல்லிட்டே இருந்தான். 5 மணி தான் ஆரம்பிக்கிற விடிய காலத்திலே இஸ்ரவேல் அவனே யுத்தத்தை ஆரம்பிச்சு வந்து அவ்வளோ விமான தளத்திலும் குண்டு போட்டு அவ்வளவு காத்திருந்த விமானப்படையை அடைச்சிட்டு அவன் பாடு போயிட்டான். யாரும் எதிர்பார்க்கல. மௌனமாயிருந்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அந்த ரட்சிப்பை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. பேசுவது எளிது, அதை விட ஒரு முக்கியமான காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும், அமைதியாக என்னை குறித்து என்ன எண்ணி இருக்கு. நம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே அனல் மூழுகிறது, அனல் மூழுகிறது. பேசி கெட்டவங்க நிறைய பேர், மிரியாம் சும்மா இருக்கிறத விட்டுவிட்டு மோசே மேல இல்லாத பொல்லாதெல்லாம் பேசினார். ஆண்டவர் மோசையை கொண்டுதான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ? மோசே சகல மனுஷரிலும் சாந்த குணமுடைய ஒரு மனுஷன், அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாய் அவள் அள்ளி வீசினாள். ஆண்டவருக்கு அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல, தேவனுடைய கோபம் அவள் மேலே இறங்கி வந்தது, அவள் குஷ்டரோகியாய் மாறினாள். அநேக சும்மா இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமா பேசி குடும்பத்துக்கே சாபத்தை வரை வைத்துக் கொள்ளுகிறார். ஊழியக்காரங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க, உன்னுடைய வீட்டு வேலைக்காரன் அல்ல, கர்த்தருக்கு கீழாய் இருக்கிற ஒரு தேவ மனிதனை இஷ்டத்துக்கு பேசுவார். அவன் நின்றாலும் விழுந்தாலும் கர்த்தருக்கு தான் உத்தரவாதி. அநேகர் பேச தெரியாமல் பேசிவிட்டு குடும்பத்தில் சாபம் வந்த போது, அகால மரணங்கள் வரும்போது, புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளைகள் பிறக்கும் போது, ஐயோ நான் ஏன் தான் பேசினேனோ, ஏன் தான் பேசினேனோ. ஒரு ஊர்ல ஒரு பயங்கர வாயாடி இருந்தாங்க, வாயாடினா வலிய சண்டைக்கு போற ஒரு பயங்கர பேஜாரி, மெட்ராஸ் பாஷையில பேஜாரி. எங்க ஊர்ல அப்படி ஒரு வார்த்தை கிடையாது, அடங்காத அங்கமுத்து. பேசினா நிறுத்த மாட்டான், யாராவது சண்டைக்கு வரமாட்டாங்களான்னு அடுப்பெடுத்து நடுத்தருல வறுத்துட்டு இருப்பான். ஏன்பா சட்டியை வச்சு ரோட்ல, ரோட்லயும் வறுப்பேன் வீட்லயும் வறுப்பேன், நீ யாரும் பெரிய சண்டை எழுத்துருவா. அதனால அந்த அம்மாவை கண்டு எல்லாம் பயந்து போயிருவளத்துக்கு. அவ வாலிப பிள்ளைதான், 25 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா இவா பயங்கர வாயாடுங்கிறத உலகமே தெரிஞ்சதால யாரும் கல்யாணம் கிட்ட வரல. கட்டிட்டு யார் பாடுபடுறது? கடைசியில ஒருத்தன் வந்தான், நான் உன்னை கட்டிக்கிறேன், ஆனா வாய் பேசக்கூடாது. இவ எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தவிர 5 நிமிஷம் கூட வாய் பேசாம இருக்கவே முடியாது. தூக்குக்கு போனாலும் போயிருவாள தவிர வாய் மட்டும் பேசாம இருக்கவே முடியாது, அடக்கவே முடியாது. கெட்ட வார்த்தை பேசுவா, ஏளன வார்த்தை, தூஷண வார்த்தை, உலகத்துல என்னென்ன மோசமான வார்த்தைகள் பேசுவா அவ்வளோத்தையும் பேசுவா. மாப்பிள்ளை போய் ஒவ்வொரு வீட்லயா கல்யாண கார்டு கொடுக்கும் போது பொண்ணு பேரை பார்ப்பாங்க, ஐயோ பாவம், அடுத்த வீட்டுல கல்யாண கார்டை கொடுப்பா, கடவுள்தான் காப்பாத்தணும். ஒவ்வொரு வீட்டுக்கு கார்டு கொடுக்க போனாலும் எல்லாம் அதே கல்யாண நாள் வந்தது, பொண்ணு அலங்கரிச்சு எல்லாம் வந்தாங்க, மாப்பிள்ள பக்கத்துல இருக்கா, நேரம் ஐயர சுருக்கமா முடிக்கணும், வள வள வளன்னு பிரசங்க நீட்டப்படாது, டச்சில் எல்லாம் தூங்கி வழிகிறான், என் கல்யாணத்தை தூங்கி வழியக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு நீர் பேசினீர்னா மனமேடையிலிருந்து இறங்கி வந்து ஒரே அடி, ஐயர் சரிமா சரிமா சரிமா சரிமா. மாப்பிள்ள வந்தாரு, ஒழுங்காக பட்டன் போட தெரியல, சரி அயன் பண்ணாமல் சட்டை போட்டு வந்திருக்கீரு, கழுத சவிச்ச மாதிரி சட்டை இப்படியா போடுறது. அவனுக்கு 4 திட்டு. மாப்பிள்ள அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால அப்பாடா அவ்வளோ எல்லா பொறுமையும் சோதிச்சிட்டா. பேசிட்டு வந்தாரு, எங்கேயா போனோம், உங்கள் வீடு எங்கே இருக்கு? மாப்பிள்ள சொன்னாரு, கிராமமா, வாமா. இது என்ன மாட்டு வண்டியா, அது குதிரை வண்டியா, கழுத வண்டியா, கிழட்டு குதிரையா தூக்கிட்டு ஒரு வீடு, உன் மாப்பிள்ளையாவ நீர், ஆம்பளையா நீர், மீசு இருக்கா இல்லையா? திட்டிகிட்டே இருந்தா, அமைதியாக கேட்டுகிட்டே இருந்தான். ரெண்டு பேரும் வண்டியில் ஏறி உட்காந்தாங்க, குதிரையை ஓட்டுனான். கொஞ்சம் தூரம் ஓடின உடனே குதிரை மக்கர் பண்ணிச்சு, ஓட மாட்டேன்னுச்சு, சவுக்கு எடுத்த 4 அடி தான் கொஞ்சம் தூரம் ஓடிச்சு, திருப்பியும் நின்றுச்சு. குதிரையை பார்த்து சொன்னால், ஃபர்ஸ்ட் வார்னிங், திருப்பி நின்ற உடனே செகண்ட் வார்னிங், மூணாவது கொஞ்ச தூரம் ஓட்டினா, தேர்ட் வார்னிங் சொன்னா துப்பாக்கி எடுத்தான், குதிரை அடிச்சு கொன்னே போட்டான். மனைவி பக்கத்துல தான், என்ன இது இந்த குதிரை எப்படி இப்படியா சுட்டா கொள்றது, இப்ப நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வார்னிங், இப்ப எப்படி போக முடியும், நடந்து போக முடியுமா, செகண்ட் வார்னிங் அப்படின்னு துப்பாக்கியில கை வச்சான். அன்னையில இருந்து அவ பேசவே மாட்டான். சிலருக்கு துப்பாக்கி தான் எடுக்க மீறியா பேசி பேசியே குஷ்டரோகத்தை வாங்கினேன். அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த எரியோ மதில் விழன்மா ஏழு நாள் சைலண்டா சுத்தணும். ஏன்னா அவருக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஃபேமஸ் முறுமுறுக்கிறது, எங்க போனாலும் முறுமுறுப்பு, மன்னவை கண்டா முறுமுறுப்பு, காடுகளை கண்டா முறுமுறுப்பு, எதை பார்த்தாலும் இந்த முறுமுறுப்பு கத்தருக்கு அருவறுப்புனாலதான். நீங்க இந்த எரியோ சுத்தி வரும்போது ஒரு பய பேசப்படாது, நல்லதும் பேசப்படாது, பொல்லாதும் பேசக்கூடாது. ஆறு நாள் ஆறு முறை சுத்தி வரணும், ஏழாம் நாள் ஏழு முறை மௌனமா கர்த்தர் இதை செய்ய வல்லவர், அவருடைய கிரியைகளை எண்ணி பார்த்து கொண்டே வர, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து வாய் பேச. ஆகவேதான் யாத்ராமம் பதினாலு பதினாலு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருங்க, நீங்க அமைதியா இருங்க. சங்கீதம் நாற்பத்தாறு பத்து பதினொன்னு அவர் சொல்லுகிறார், நான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அமர்ந்திரு, ஜோ பண்ணிட்டியா அமர்ந்திரு, அற்புதத்தை எதிர்பார்க்கிறியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே அமர்ந்திரு. நாலு பேர்கிட்ட சொல்லி சிலட்ட கஷ்டப்பட்டு நாங்க கவுன்சிலிங் கொடுப்போம், கேக்குற மாதிரி கேட்கப்பாங்க, உண்மையில கேட்க மாட்டாங்க, திருப்பி அதே கேள்வி, ஆண்டு சோமாக்குவாரா, கண்டிப்பா சோமாக்குவா, இவ்வளவு நேரம் தான் கவுன்சிலிங் கொடுத்ததே அதுதான், பிறகு சோமாக்குவாரா, நம்பலாமா, அமைதியார் கத்தவன சோமாக்குவார், பேசுன அற்புதமே கெட்டு போகும், பேசாத அமைதியார். ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் மாமியார்கிட்ட சண்டை போட்டு தாய் வீட்டு போடுவார், தாய் வீட்டுல இருந்து அவங்களுக்கு பாலும் பழமும் அது இதெல்லாம் கொடுத்து மொய் கொடுத்து பொருள் கொடுத்து தாய் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சா மூணு நாள் தான் இருப்பா, ஓடி வந்துருவான். ஏன்னா மாமியார் மூணு பேசினா இவா பத்து பேசுவா. அந்த அம்மாவுக்கும் வாய் அடக்க தெரியாது, இந்த மருமகளுக்கும் வாய் அடக்க தெரியாது, புருஷன் கூட வாழ முடியாம தாய் வீட்டிலே இருப்பா. தாய் ஒரு நாள் சொன்னா, அம்மா இங்க ஒரு முனிவர் இருக்கிறார், முனிவர்கிட்ட போய் கொஞ்சம் மந்திரிச்சு தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், சாதாரண தண்ணி இல்ல, மந்திரிச்ச தண்ணி. உங்க மாமியார் எப்போ ஓ மேல கோபப்படுறாரோ, எப்போ ஓ மேல புரிஞ்சு தள்ளுறாங்களோ, உடனே இந்த தண்ணியை வாய்க்குள்ள ஊத்தி வச்சுக்கோ, கரெக்டா டைம் பாரு, ஒரு மணி நேரம் கழிச்சு வெளியே துப்பிடு. இந்த மந்திர தண்ணி உங்க மாமியார் வாய் அப்படியே அடைச்சிடும், உங்க மாமியார் பேசவே மாட்டாங்க. முதல் நாள் மாமியார் சண்டை வந்துச்சு, ஓடி போனா அந்த மந்திர தண்ணியை வாய் புறா, மாமியார் பேச பேச பதிலுக்கு நாலு கொடுக்கணும், சுருன்னு அப்படி கத்தி குத்து மாதிரி பட்டைய கத்து குறுக்கு மாதிரி ஒரு மணி நேரம் கழிச்சு துப்பிட்டா, மாமியார் சண்டை போட்டு பார்த்து இவ பதில் பேசாதனால அந்த அம்மாவும் அடங்கி போயிட்டாங்க. பிறகு இதுக்கு என்ன சண்டை போடுறதுன்னே தெரியல. ஒரு மாசம் அப்படி செய்தா வீட்டுல சண்டையே கிடையாது. அம்மா ஒரு மாசம் வீட்டுல ஒரு சண்டையும் கிடையாது. இன்னும் அந்த முனிவர்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் மந்திர தண்ணி, மந்திர தண்ணியும் இல்ல தந்திர தண்ணியும் இல்ல, இது சாதாரண தண்ணியில கொஞ்சம் சக்கரை போட்டு ஒன்னு கொடுத்துருக்குறேன், உங்க வீட்டிலயே நீ அதை தயாரிச்சுக்க, எப்ப மாமியார் சண்டை வருதோ வாய்க்குள்ள ஊத்தி வச்சுக்க. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கல்வாரி சிலுவையை தியானம் பண்ணும் போது நமக்குள்ள ஒரு அக்கினி மூழும்படி அமைதியா இருக்க. இன்றைக்கு நான் யாரு கூட பேச மாட்டேன், சிலுவின் அன்பை குறித்து நான் தியானி. கேரளாவில் உள்ள ஒரு போதகர் எப்போதுமே பெரிய கன்வென்ஷனுக்கு வரும்போது மூன்று நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து சிலுவையின் காயங்களை மட்டும் தியானிப்பாராம். எனக்காக அல்லவா முள்முடி சுட்டப்பட்டது, எனக்காக அல்லவா சவுக்களினால் அடிக்கப்பட்டது, எனக்காக அல்லவா. மூன்று நாள் அமைதியா இருப்ப அந்த காயங்களையே பார்த்து கொண்டு வருவார். மூன்றாம் நாள் பிரசங்கிக்கும் போது பலத்த வல்லமை, பலத்த அற்புதங்கள், பலத்த அதிசயங்கள். ஒரு பக்கம் நாம் பாவம் செய்யாதபடி மௌனமாய் இருப்பது நம்மை பாதுகாக்கிறது. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது நாம் அடக்கி அடக்கி வரும்போது நமக்குள்ளே ஒரு அக்கினி மொழுகிறது. நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான், சொல்லப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று அழைக்க. வேதத்தில் நீங்க வாசித்தா யோபுக்கு முதல்ல ஒரு மூணு நண்பர்கள் வருவார், நாலாவது இன்னொரு நண்பன் வருவான், முதல் மூணு நண்பர்களும் தூரத்துல யோபுவ பாக்குறாங்க. அவன் மேல வந்த துன்பங்கள், துயரங்கள், 10 பிள்ளைகளை இழந்த இழப்புகள், அவனுடைய சொத்துக்கள், ஆஸ்திகள், கால்நடைகள் எல்லாவற்றையும் இழந்த வேதனை, சரீரம் முழுவதும் தாங்க முடியாத பருக்கள், புண்கள், வேதனைகள், சாம்பல்ல உட்கார்ந்து புழுதியில உட்கார்ந்து தாம் தலை மேல புழுதியும் சாம்பலையும் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிற பார்த்த உடனே அவனுடைய மூணு நண்பர்களும், வேதம் சொல்லுகிறது யோபு 2:13 வசனத்துல, 7 நாள் ஒன்னும் பேசாம இரவும் பகலும் அப்படியே அமர்ந்து இருந்துட்டாங்க. ஒன்னும் பேசல 7 நாள் இரவு பகல் அவனையே பார்த்து உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பேசினாங்க பாருங்க, 3 அதிகாரத்துல இருந்து. சில குழந்தைகள் 4 வயசு 5 வயசு வரை பேச நம்மகிட்ட வந்து, பாஸ்டர் என் பிள்ளை 4 வயசாச்சு 5 வயசாச்சு பேச மாட்டேங்குது. ஒரு நாள் பேச ஆரம்பிக்கும் பாருங்க, உலகத்துல இல்லாத தூஷண வார்த்தையா பேசிட்டே இருக்கும். யோபுவினுடைய நண்பர்கள் 7 நாள் பேசாம இருந்தாங்களா, பிறகு பேசாங்க பாருங்க. 30 அதிகாரம் வரையிலும், 28 அதிகாரம், 3 பேரும் மாறி மாறி ஆண்டவருக்கே கோந்துருச்சு. அறிவில்லாம வார்த்தையா அலுப்பி கொண்டிருக்கிற இவர்கள் யார், இவங்க மேல என் கோபம் மூழுகிறதுன்னு சொன்ன. அறிவில்லாம பேசிக்கிட்டே இருக்கு, இவங்க மேல என் கோபம் முழுகிறது. யோபு தன்னுடைய சிநேகருக்காக விண்ணப்பம் செய்தாலும் கோச்சிக்காதே ஆண்டவரே. 7 நாள் அமைதியா இருந்தாங்களே, பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன்றாங்க, எனக்கே கஷ்டமா இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இடத்துல நான் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறோம், அவர் பேசினதை பார்க்கலும் அமைதியாக இருந்தது, மௌனமாக இருந்தது மகா மேன்மையான. மல்கியாவிலிருந்து மத்தை வரையிலும் 400 வருஷம் பரலோகம் அமைதியாக இருந்தது. 400 வருஷத்துல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை, ஒரு ராஜா எழும்பினதில்லை, மௌனமான வருஷம். இயேசுடைய பிறப்பிலும் வளர்ப்பிலும் பாருங்க, பிறந்த போது லூக்கா கொஞ்சம் அதிகாரங்களை பேசுகிறார், 12 அதிகாரத்துல ஒரே ஒரு சம்பவம், அவர் பிறந்த பிறகு அடுத்தது 12 வயது தான். 12 வயதுல இருந்து அவருக்கு என்ன நடந்தது, அமைதியான வருஷம். 30வது வருஷம் வரையிலும், 30வது வயது வரையிலும் அவர் என்ன செய்தார், அமைதியாய் தன்னை வெளிக்காட்டாதபடி அமர்ந்திருந்தார். 400 வருஷம் கர்த்தருடைய வார்த்தை இல்ல. இயேசு பிறந்தார், பிறகு என்னாச்சு தெரியல. கத்தோலிக்கல் மட்டும்தான் அத கரெக்டா தப்பா சொல்றாங்க, 6 வயதினில் ஆரம்ப பள்ளிக்கு இயேசு கடந்து சென்றாரே, பிளேட் எடுத்தாரே, புக்க வாசாரே, பைபிள் இல்ல. 6 வயசுல கரெக்டா எல்கேஜி போனாரு கத்தோலிக்க பாட்டு சொல்லுது, பைபிள் ஒண்ணும் சொல்லல. அது பிறவரை எங்க பாக்குறோம், 30 வயசுல தான் யோவான் சான இடத்துல ஞான சாணம் பெறக்க அவர் போறார். அது பிற எங்க இயேசுவ வானாந்திரத்துக்கு போயிட்டாரு, 40 நாள் அங்க உபவாசம் இருக்காரு. வீட்டுல இருந்த யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, துணை துணத்துக்கிட்டே இருப்பாங்க, வானாந்தரத்துக்கே போயிட்டார். யாரும் பேச முடியாத ஒரு இடம், 40 நாள் வானாந்தரத்துல மௌனமா இருந்தார். அதுக்கு பிறகுதான் மத்தேயு 5 அதிகாரத்தை வாசிக்கும் போது வாயை திறந்து உபதேசித்தது என்னவன், சரித்திரம் அமைதியா இருக்கு, இயேசு அமைதியா இருந்தார். இன்னும் அமைதியா இருக்க முடியாது, வாயை திறந்து அவர் பேசி, அவர் பேசின வார்த்தைகள் மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொன்ன உபதேசங்கள், நம்முடைய வாழ்க்கையின் சட்ட திட்டங்கள். ஒரு போர்ச்சியவன் அவர் பேசுகிறதை பார்த்து கொண்டே இருந்தார். யோவான் 7:46 சொல்லுகிறான், அந்த மனுஷன் பேசினதை போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினது, பேசுகிற வார்த்தைகள் அது வெள்ளி தட்டில வைத்திருக்கிற பொற்பண பழங்களுக்கு சமானம், அவ்வளவு அருமையான வார்த்தைகளை பேசி. பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, அமைதியாக இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இயேசு பேசினதை பார்த்ததும் பொதுமக்கள் சொன்னார்கள், லூக்கா 4:22 அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து, வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ளவா, ஜனங்கள் ஆச்சரியப்பட்ட, பேசாமல் இருக்கும் போதுதான் திருப்பி பேசும்போது கிருபையுள்ள வார்த்தைகள் வரும். அமைதியாய் தேவ சமூகத்தில் நான் என்ன பேசணும் காத்திருக்கும் போதுதான் அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்தரலும். எலியேசரை ஆபிரகாம் அனுப்புனாரு, என் மகனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வா, ஏற்ற ஒரு துணையை பார்த்து கொண்டு வா. எலியேசர் வந்தார், பெண்கள் கிணத்து தண்ணி எடுக்கிற இடத்துக்கு வந்தார். எந்த பெண், நீ குடி உன்னுடைய ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் என்று எந்த பெண் சொல்லுகிறாளோ அவள்தான் என்னுடைய எஜமானுக்கு ஏற்ற பெண். வந்து அமைதியாய் காத்து ஆண்டவர்கிட்ட ஜெபமணி கொண்டே இருக்கிறார், என் வழியை வாய்க்க பண்ணு ஆண்டவர், என் எஜமானுக்கு ஏற்ற ஒரு குணசாலியான ஸ்திரியை தாரும். ஜெபமணி கொண்டே இருக்கிறார். ஒரு பெண் வருகிறாள், ஐயா தண்ணி குடிங்க, உங்க ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன். ஒட்டகங்களுக்கு வார்க்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஏன்னா ஒவ்வொரு குடம் ஒவ்வொரு ஒட்டகமும் காஞ்சி போன வனாந்திரத்திலிருந்து வந்திருக்கு. 15 குடம் 20 குடம் அசால்ட்டா குடிக்கும். குணந்திருக்கிறது 10 ஒட்டகம். 10 ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன்னு ஒரு பெண்ணு சொன்னா அவதான் ஒரு குணசாலியான ஸ்திரியா இருக்கு. கர்த்தருடைய வேலைக்காக அமைதியாய் காத்து பிறகு அந்த வீட்டுக்கு போனார். அங்கே லாபான் இருந்தான். வந்த உடனே சாப்பாடு ரெடி பண்ணிட்டார். ஆனால் இது உடனே சாப்பிடல. கர்த்தர் காரியத்தை வாக்கை செய்வாரோ, சொன்ன காரியத்தை கர்த்தர் நடத்திப்பாரோ, அவர்களுடைய வாயிலிருந்து வரமட்டும் பொறுமையோடு. சில நிறைய தாமனுக்கு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க போவாங்க. 10 இடத்துல போய் டிஃபன் சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டு மூக்கு நல்லா இல்ல, மொழி நல்லா இல்ல, பார்வை நல்லா இல்ல, கொஞ்சம் தான் முடி இருக்கு, வேண்டான்னு சொல்லி இதை சாப்பிடக்கு முன்னாலே சொல்லலாம்ல. பாவம் அவங்களும் நம்பிக்கையோட பலாரெல்லாம் செய்து வச்சு எல்லாத்தையும். எனக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்காரங்க ஒரு ஐயர் இருந்தார். ஒரு பையன் உலகத்தில் உள்ள அவ்வளவு பொண்ணையும் பார்த்து அவ்வளவு வீட்லயும் மூக்கு பிடிக்க சாப்பிடுவார். அந்த வீட்டாருக்கு நம்பிக்கை கொடுத்துருவார். எல்லாம் தின்னு எல்லாம் டைஜஸ்ட் ஆன உடனே ஒரு லெட்டர் எழுதுவார். இது தேவ சித்தம் இல்லை என்பதை உணர்கிறேன். நீ மௌனமா இருந்து ஜோம்ன்ற கிடையாது. சோறு கண்ட இடம் சொற்கொண்டு அங்க பாய் வரிச்ச இடத்துல உட்கார்ந்துரா. வயிற்று முழு தேவ சித்தம்னு எப்படி தெரியும்? ஒவ்வொரு பொண்ணு வீட்லயும் போய் சாப்பிடறத நிறுத்திடணும். கத்தர் வாழ்க்கை செய்யறாரா? கத்தர் வழி நடத்துகிறாரா? அதுக்கு பிறகு ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்பதை திட்டமாய் அறிந்த பிறகு உண்பது நல்லது. மௌனமாய் இருக்க ஒரு அருமையான நேரம் உண்டு, அதே நேரத்தில் பேசுவதற்கென்று ஒரு நேரம் உண்டு. இயேசுவை குறித்து 5 இடங்கள்ல வாசிக்கிறோம். அவர் மௌனமாயிருந்தார், அவர் மௌனமாயிருந்தார். ஏசாயா 53:7 நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை தரவாதிருந்தார். 10 வசனம், அவரோ கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகியவரை பாடுகட்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அப்போதும் கூட அவர் அமைதியாயிருந்தார். நியாயம் அவரை விட்டு எடுபட்டு போன போதும் அமைதியாயிருந்தார். தன்னுடைய நியாயத்தை அவர் சொல்லாமல் அமைதியாயிருந்தார். ஆண்டவர் பல நேரங்களில் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும், அவர் மேல் அநியாயமாய் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று அவர் எண்ணியிருந்தாலும், நிதியாய் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் அமைதியாயிருந்தார். வேதம் முழுவதில் நீங்கள் பாருங்க. முதல் ஒரு பாவியான ஸ்திரீ, ஒரு விபச்சார ஸ்திரீயை கையும் மைமா பிடித்து அவர் பக்கத்தில் இழுத்து கொண்டு வந்தார்கள். இயேசு அப்போதான் ஜெபாலயத்தில் பிரசங்கித்து விட்டு அமைதியாயிருக்கிற நேரம். ஐயா, கையுமையுமாய் உள்ளபடி மோசே நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இப்படி விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவர் அமைதியாயிரு, திரும்ப திரும்ப அலட்டி கொண்டே அமைதியாயிரு. பிறகு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாத இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். சொல்லிவிட்டு அமைதியாயிருந்தார். தரையில குனிந்து கொண்டார். விரலை கொண்டு தரையில எழுதி, இவர் குனிந்ததினாலே அவருடைய மனசாட்சி பாதிக்கப்படும். இவர் பேசாமல் இருந்தாலும் மனசாட்சி பேசிக் கொண்டிருந்தது. மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்தது. அவர் குனிந்து கொண்டிருந்ததினாலே அவங்க நழுவுறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அது சைக்காலஜி. ஒரு பெரிய ஆண்டவர் நிமிந்து இருந்தா ஒருத்தன் போக மாட்டான், வீம்புக்கு நின்றுட்டு இருப்பான். குனிஞ்சிட்டனால நைசா நழுவுறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து, எப்போ பேசணும் எப்போ மௌனமா இருக்கணும். இவர் மௌனமா இருந்தார். எல்லாரும் ஒரு நழுவி போயிட்டாங்க. எல்லாரும் போற வரையிலும் மௌனமா தான் இருந்தார். பிறகுதான் எழும்பி கேட்ட, என்னமா உன்னை குற்றம் சாட்டினவங்களாம் எங்க? அவங்க எல்லாம் போயிட்டான். நான் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கிறது, ஓ என்னை பாவம் செய்ய. இரண்டாவது, ஒரு கானானே ஸ்திரி அவருடைய மகள் பிசாசினால் மிகுந்த வேதனைப்படுகிறாள். எனக்கு வந்து உதவி செய்யும். ஆண்டவர் அமைதியார். அவவிடல அலட்டிட்டே இருந்தா, திரும்ப திரும்ப கேட்டு இருந்தா. சீஷர்கள் இயேசு பார்த்து சொன்னாங்க, என்னையாவா தொடர்ந்து பின்னால வந்துட்டு இருக்க? ஏதாவது பதில் சொல்லி ஏதாவது ஒரு அற்புதம் செய்து அவளை அனுப்பக்கூடாதா? ஆண்டவர் சொன்னார், நான் காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்தில் தான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி அல்ல. அமைதியார். ஆனா அந்த பெண் சொன்னா, உண்மைதான் ஆண்டவரே, எஜமான் மேஜிலிருந்து சாப்பிடும் போது துணிக்கையாவது இந்த நாய்க்குட்டிகள் தின்னு மனமிறங்கி அவளை குணமாக. மூன்றாவதாக ஒரு பிரதான ஆசாரியன், கர்த்தருடைய ஒரு பிரதிநிதியாய் இருக்கிறது என்று எண்ணாமல், உண்மையாய் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல், அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்த விட்டவனத்தில் தான் போய் நீதி நியாயத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரதான ஆசாரியன் மற்றவனுக்காக பரிந்து பேசுகிறவன், இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தின் படியே 12 விலையேறப்பட்ட கற்களை தன் மார்பதகத்திலே ஏந்தி விண்ணப்பம் பண்ணுகிறான். இங்க இருக்கிற பிரதான ஆசாரியனோ அப்படிப்பட்டவன் அல்ல, ஜெபிக்கிறவன் அல்ல, பரிந்து பேசுகிறவன் அல்ல, ஒரு தீர்மானத்தோடு இருக்கிற இடத்துல பேசி பிரயோஜனம் இல்லை, அமைதியாயிரு. நான்காவதாக பிலாத்துவுக்கு முன்பாக, யோவான் 19:9 பிலாத்து பல கேள்விகளை கேட்டு, ஆண்டவர் பேசல, ஏன் தெரியுமா? அவர் ரட்சிப்பை உண்டாக்குறதுக்காகவே வந்தார், ரத்தம் சிந்தி நம்மை மீட்கும் பொருளாக தன்னை தானே ஒப்பு கொடுக்க வந்தார். அந்த சிலுவை மரணத்திலிருந்து அவர் தப்பிக்கொள்ள விருப்பம் இல்லை, தன்னுடைய நீதி அவர் சொல்லவில்லை, நியாயத்தை சொல்லவில்லை, அமைதியாயிரு. காரணம் என்ன? நோக்கத்துக்காக நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அதை அவர் உணர்ந்தார். நம்மேல வைத்த அன்பி நிமித்தம் அவர் மயம் மௌனமாய் இருந்த ஏரோதுக்கு முன்பாக, 5வதாக அவன் பல கேள்விகளை கேட்டான். லூக்கா 23:9 அவரை கேலி செய்தான், பரியாசம் செய்தான், மினுக்கான வசனத்தை தெரிவித்தான், இஸ்ரவேலருக்கு ராஜா என்று சொன்ன அவனுக்கு முன்பாக ஆண்டவர் அமைதியாயிரு. அவர் பேசவில்லை, வீணாக பேசி பிரயோஜனம் இல்லை. வீணான வார்த்தைகள் தர்க்கத்துக்கு ஏதுவாயிருக்கு, தர்க்கத்துக்கு ஏதுவாயிருக்கு. வீணான தர்க்கங்களை விட்டு விலகுங்க. சிலவங்க சொல்லுவாங்க, இங்க முகமதியர் சிலர் வந்து சில கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்றீங்களா? தேவையில்லை. அவங்க உண்மையாய் மனம் திரும்பணும், அறியணும், கேட்க வர்றதில்லை. எப்படியாவது நம்ம கேள்வி பண்ணணும், பரியாசம் செய்யணும். ஒரு இஸ்லாமிய வாலிபன் வந்து என்னிடத்தில் கேட்டான், நான் கேட்டேன், தர்க்கம் பண்ண வாரியால் அது உண்மையை அறி சூரியனுடைய மகன் என்று வெளிச்சமாக இயேசு வருகிறார், வெப்பமாக ஆவியானவர் வருகிறார். விளக்கி சொன்னதும் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்ட. தர்க்கம் பண்ணுகிறவன போய் தர்க்கம் பண்ணவே கூடாது, அமைதியா இருக்கிறது நல்லது. ஏற்ற வேளை வரும்போது கர்த்தருக்கு வெளிப்படுத்துவார், தர்க்கம் பண்ண நான் வரவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு கா மௌனமாயிருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாய் ஆண்டவருக்காக சாட்சி சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வெட்கப்படாது, ஆண்டவரை பற்றி பேசு. ஆண்டவரை மகிமைப்படுத்த உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, உபவாசிக்க ஒரு நேரம் வரும்போது வாசம் பண்ணு. எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்ன, நீ இந்த நாளில் மௌனமாய் இருந்தார், ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வந்துவிடும். மௌனமாய் இருக்க இது நேரம் இல்ல. கர்த்தருடைய மகிமையை பேசுகிற ஒரு வாயார், மற்றவங்க சொல்றத கேளுங்க, ஆண்டவரே என்ன பதில் சொல்லணும், ஆண்டவரே கேளுங்க. ஒரு மாலை பொழுதாவது ஒரு நாள் முழுவதுமாய் அமைதியாய் இருந்து சிலுவையை தியானிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை செய். தாவீதானுடைய அனுபவம் அதான், நலமானதையும் பேசாமல் நான் அமர்ந்திருந்தேன், நான் தியானி போது அக்கினி மூண்டது. தேவ அன்பாகி அக்கினி உங்களுக்குள்ளே மூழும்படி கர்த்தரை அதிகமாய் தியானி, சிலுவையை அதிகமாய் மௌனமாய் தியானி. மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் எழுந்து நிற்க போகிறோம். நம்முடைய நியாயத்தை கூட ஆண்டவர் சொல்லாதே என்று சொல்லிவிடுவோம். அமைதியாய் இருக்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு நேரம். உங்களுக்கு விரோதமாய் பலரும் பலது பேசலாம், ஆண்டவரே என்னுடைய நாவை கடிவாளத்தினால் அடைக்க வைக்க விரும்புகிறேன், தேவ சமத்தில் கேளு. மௌனமாய் இருக்க ஒரு நேரம் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த கிருபை பாராட்டுவாரா? ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் வருகிற சண்டைகள் சச்சரவுகள், எங்களுடைய குடும்பத்தில் வருகிற சமாதான குறைவுகளிலிருந்து இன்றைக்கு நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே, நீர் எனக்காக வழக்காடுகிறபடியால் நான் என்னுடைய நீதி நியாயங்களை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எனக்கு பங்காக, நீர் எனக்கு சொத்தாக, நீர் எனக்கு சுதந்திரமாக இருக்கிறபடியால் என்னுடைய நியாயத்தை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆபிரகாம் சொன்னார், நீ வலதுபுறம் போறியா, சந்தோஷம், நான் இடதுபுறம் போ. விட்டு கொடுத்து மௌனமாக இருந்த. ஆகவேதான் ஆபிரகாமுக்கு கானான் தேசம் முழுவதையும் ஆண்டவர் சொந்தமாக கொடுத்த. நீ உனக்காக பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உனக்காக பேசாமல் மௌனமாய் இருந்தவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எனக்காக பேசு, ஆண்டவரே நீர் எனக்காக வழக்காடு, ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் செய். பார்வனுடைய சேனைகள் இஸ்ரவேலரை விரட்டி கொண்டு வந்தது. மோசே சொன்னார், அமைதியாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உனக்காக பலத்த பராக்கிரமசாலியாய் எழுந்து இருக்கிறார். நீ பேசுவதை பார்க்கிலும் கர்த்தர் உனக்காக பேசுவது உனக்கு நலமாயிருக்கும். அவர் சர்வலோக நியாயாதிபதி, உனக்கு நியாயம் செய்வார். உன்னுடைய நியாயம் எங்கே புரட்டப்படுகிறதோ அங்கே கர்த்தர் உனக்காக நியாயத்தை நிலைநிறுத்துவார். அவர் மௌனமாய் இருப்பதில்லை, உனக்காக அவர் எழுந்தருளுவார். உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறார். சிலுவையில் உனக்காக யாவையும் செய்து முடித்தவர் வாழ்க்கையில் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி. அவர் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் நியாயம் செய்வார்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

நீங்க எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கீதம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிற. ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு என்ன பண்ணல, சான்ஸ் கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன்னு அந்த ரோட்டு நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டுலயும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலயும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

பெரியா பெரியா எங்க சேர்ந்து பாரு எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்க சாத்தா வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது நம்மளே அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவன் நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்லை சிலவன் நம்மளை பேசுறது நினை, இல்லை நம்மளே அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிற்காத போதும், எந்த உறவும் என்ன நேசிக்காத போதும், எந்த உதவி எனக்கு யாரும் செய்யாத போது ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர். அவங்கள நினைச்சலாம் அழலப்பா, உம்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீத 16, அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீத 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிக்கிறான், அவர் ஏன் வலது பார்சத்துல இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து இந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்துல வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்க பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடு.

ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அழுங்க, அவர் சமூகத்தில் என்ன யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சிங்கத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தில் சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

ஆண்டவரை நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னதை நினைக்கிறேன்னு சொல்லி அண்ணாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறான்.

ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா, பின்னாடி வரைக்கும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பாத்தீங்களா, இந்த பக்கம் ஆமென் சத்தம் வருது, இந்த பக்கம் சத்தம் வருது. கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கார் சொல்றவங்க மட்டும் நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நாம கொண்ட நமக்கு இருக்கிற திட்டம் நம்ம லெவலுக்குள்ளது, நம்ம மூளைக்கு அடங்கினது, நம்முடைய திராணிக்கு உட்பட்டது, நம்ம பினான்சியல பொறுத்தது, நம்ம திறமையை பொறுத்தது. நம்முடைய அப்பா நமக்கு திட்டம் வச்சார்னா அவர் லெவலுக்கு வைப்பாரு. இவ்வளவுதான் கை தட்ட, நல்ல தட்டி ஆண்டுக்கு ஒரு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து நல்ல ஒரு ஹை ஃபை கொடு சொல்லுங்க. உங்க பிளானை விட நல்ல தட்டுக்கு பார்க்கலாம். பக்கத்துல உங்க பிளானை விட அப்பா உங்களுக்காக மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நான் விசுவாசிக்கிறேன், நான் எப்பவுமே இந்த பாட்டை பாடல்களை பாடும்போது அதை உணர்ந்து நான் அறிக்கை செஞ்சு பாடுவேன். இந்த மாதிரி வாக்குத்தத்தமாக பாடுவதுன்னு விசுவாசமா சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக நீங்கள் வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோட பாடலாமா? புழுதியில் கிடந்த நம்ம இன்னைக்கு தூக்கி நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. என்னெல்லாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க, இதெல்லாம் புறம்போக்கு, தேராது, உருப்படாது, வரவே வராது, இதெல்லாம் தண்டமாக இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொன்னதை வச்சு தான் இன்னைக்கு கத்துரு அநேகருக்கு பயனுள்ளதாக பயன்படுத்திட்டு வர்றாரு. நல்லா தான் கையை தட்டிருங்களேன் ஆண்டவருக்கு. ஆமாம் கத்தருக்கு கொடுத்தா பெஸ்டா கொடுத்துரு. பாடலாமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் என் அப்பன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிதளவு. பாடலாமா? அடிவான் நல்ல கை தட்டி விசுவாசத்தோட கை தட்டி பாடப்படுறேன். ஆமாம்.

ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, உமை போல வேறொரு தெய்வம் இல்லையே.

0: மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்திலே தேவ மகிமை நிறைவாய் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும். ஹல்லேலூயா! ஆலயத்தில் கால் வைக்கும் போதே தேவ பிரசன்னத்தை உணரட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே பிசாசுகள் அலறி ஓடட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது தேவ மகிமை நிறைவாய் கையை தட்டி, கையை தட்டி அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ் ஜீசஸ், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே,
1: நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், ஜீவனுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினம் என்று நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவரை, நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் நிரப்புகிற ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்கலாம். அவர் நல்லவர். ஆமென்.

கிருபை எவ்வளவு பெரிய ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரிய ஆண்டவரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, அவ்வளோ நன்மை நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் மனதார உம்மை துதிக்கிறோம், மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல

0: அப்பா, நீங்க ஆயிரமாயிரம் நன்மைகள் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லப்பா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், மனம் வந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1: நல்ல கிருபை.

0: நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபையை பாடி கொண்டாடுவோமா? இதுவரை நம்மை காத்தவர், அக்னி போன்ற சோதனையில் நமக்கு துணையாய் நின்றவர், நம்முடைய முடி கருகாமல் புகை அணுகாமல் பாதுகாத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பலவிதமான சோதனையிலே எங்களை பாதுகாத்த தெய்வமே, எங்களோடு இருந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா ஆண்டவரே? எங்களை நிர்மூலமாகாமல், நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிறவருடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபைக்காக உமை துதிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை தருகிறோம். நீர் நல்லவர் அப்பா, கனமகிமை மாட்சிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். வழுவாமல் காக்கிற உம்முடைய மாசற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: பதினைந்தாவது நூற்றாண்டில் இந்தியாவை ஆண்ட மன்னர் தான் அக்பர். இவருக்கு ஆலோசனை கூற அவருடைய மந்திரி சபையிலே பலர் இருந்தார்கள். அவர்களில் வேடிக்கை உணர்வு அதிகமான ஒரு மந்திரி இருந்தார். அவருடைய பெயர் பீர்பால். அந்த குறிப்பிட்ட நாளில் அக்பர் சற்று மனமுடைந்து இருந்தார். அதை அறியாத பீர்பால் வழக்கம் போல வேடிக்கையாக சில காரியங்களை பேசினார். கோபமடைந்த அக்பர் ஆக்ரா நகரத்தை விட்டு நீ நிரந்தரமாக வெளியே போ என்று கோபத்தோடு கூறினார். அரச கட்டளையானதால் உடனடியாக அவர் ஆக்ரா பட்டணத்தை விட்டு வெளியே போய்விட்டார். சில நாட்களுக்கு பின்பு அக்பர் கோபத்தில் தான் செய்த காரியத்தை எண்ணி வருந்தினார். நல்ல ஒரு நண்பனை இழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டார். உடனே தன்னுடைய அரண்மனை வேலையாட்களை அழைத்து பீர்பால் எங்கிருந்தாலும் பத்திரமாக அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். பல மாதங்களாக பீர்பாலை அவர்கள் தேடினார்கள். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில மாதங்கள் கழித்து ஒரு சாது ஆக்ரா பட்டணத்திற்கு வந்தார். அவரோடு இரண்டு சீடர்களும் வந்தார்கள். அந்த சீடர்கள் எங்கள் குருதான் மிகவும் ஞானம் உள்ளவர் என்று அனைவரிடமும் சொல்லி வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அரண்மனை வேலையாட்கள் அதை குறித்து அரசனிடம் கூறவே அக்பரும் சரி, அவரை அழைத்து வாருங்கள், அவருடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்கிறேன் என்றார். பீர்பால் இல்லாத நேரத்தில் ஒரு நல்ல ஞானி கிடைத்தால் நமக்கு நல்லதுதான் என்றும் கூறினார். உடனே அந்த சாதுவையும் சீடர்களையும் அழைத்து வந்தார்கள். அக்பர் சாதுவை பார்த்து உன்னுடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்யப் போகிறேன் என்று கூறி சபையில் இருக்கும் அனைவரும் அந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஒரு நாளை குறித்தார். அக்பர் கூறியது போலவே அந்த நாளும் வந்தது. ஒவ்வொருவராக அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியாக அந்த சாது உத்தரவு சொன்னார். கடைசியாக அக்பர் அவரை பார்த்து சரி, இப்பொழுது நீ ஒரு அற்புதம் செய், அப்படியென்றால் உண்மையாகவே நீ ஞானம் உள்ளவன் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்று கூறினார். அதற்கு அந்த சாது சரி ராஜாவே, நீங்கள் சந்திக்க விரும்பும் ஒரு நபரை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள், அந்த மனிதனை உங்கள் முன் நான் கொண்டு வருகிறேன் என்று கூறினார். சில வினாடிகள் சிந்தனை செய்தவராக என் சபையில் இருந்து போய்விட்ட பீர்பாலை எனக்கு கொண்டு வா என்று கூறினார். சாது இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் என்று எதிர்பார்த்த நேரத்தில் தனது வேஷத்தை கலைத்து சாதுவாக வந்த அவர்தான் பீர்பால் என்று எல்லோரும் அறிய தன்னை வெளிப்படுத்தினார். அனைவரும் ஆச்சரியமடைந்து பீர்பாலின் ஞானத்தை பாராட்டினார்கள். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் நமக்கு கூறுகிறதல்லவா? சம்பாதித்துக் கொள்வோமா?

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 10. அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தய செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தய செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்முடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ, இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்முடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிட மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளர மட்டும் நீங்கள் எரிக்கோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்டபோது இஸ்தானா பதிகளை அனுப்பி பெத்ரேஹோப் தேசத்து சீரியரிலும் சோபாவில் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1,000 பேரரையும் இஸ்தோவில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். அதை தாவீது கேள்விப்பட்ட போது ஜோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒளிமுக வாசலண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் சோபாவிலும் ரேகோவிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோவிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்தியோகமாயிருந்தார்கள். யோவாப்போ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயிடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். தைரியமாயிரு. நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். யோவாவும் அவனோடிருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கிட்டினார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்துக்குள் புகுந்தார்கள். அப்பொழுது யோவாப் அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள். ஆதா ரேசர் நதிக்கு அப்பால் இருந்த சீரியரையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதா ரேசருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலரையெல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான். சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள். அவனோடு யுத்தம் பண்ணுகிற போது சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 700 இரத வீரரையும்
40,000 குதிரை வீரரையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சோபாகையும் சாகும்படி வெட்டி போட்டான். அப்பொழுது ஆதாரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதைக் கண்டு இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சதீஷ்குமார். என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் வாலாஜப்பேட்டை. எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருக்கோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப தீவிரமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவனா. எங்கள் வீட்டில் ஒரு பூஜையும் விட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்வாங்க. அதுதான் எங்களுடைய வழக்கம். எங்கள் அம்மாவும் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு நேர்த்தி கடன் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி எல்லா கோயிலும் போயிட்டே இருப்பாங்க. எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா திருப்பதி போயிட்டு வருவோம். அது மாதிரி நிறைய எங்களுக்காக வந்து கோயில் குளங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. கோயிலில் முக்கியத்துவம் கொடுத்து கோயிலுக்கான சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் தீராத ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தது. என்ன செஞ்சாலும் எங்கள் அப்பா எவ்வளோ உழைச்சாலுமே கடன் அடைக்க முடியாத ஒரு நிலையாக இருந்தது. எங்கள் வீட்டில் அந்த கடன் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதி பார்த்தீங்கன்னா யாராலும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு வியாதியாக இருந்தது. என்னென்னா எல்லாருக்கும் ஃபேன் காற்று இல்லாட்டி வேர்வை வரும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிளட்டு கசி ஆரம்பிக்கும். தோல் வழியாக வந்து பிளட்டு கசி ஆரம்பிக்கும் போது அவரால் தாங்க முடியாது, எரிச்சல் தாங்க முடியாது. அப்போது ஒரு உடம்புல ஒரு துணி கூட பட முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப வேதனை அனுபவித்தார். ஸோ அவர் இது மாதிரி இருக்கும்போது அவர் வேலைக்கு போக முடியாது, அப்போ சம்பாதிக்க முடியாது, குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலைமைக்காக கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. ஸோ ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வியாதி, அது அதிகமாயிட்டே இருந்தது. நாங்கள் அப்பாவுக்கு சுகமாக்குறதுக்காக நாங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்காக போனோம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் பண்ணால் அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை. கடைசி அந்த காஞ்சிபுரம் ஜிஎஸ்சியில் கொண்டு போய் அவர் சேர்க்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. ரிசர்ச்சுக்காக எங்கள் அப்பாவை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, அவங்களால க்யூர் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் எல்லா ஜோசிக்கார் அங்கங்கே கேட்டால் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வந்து பரம்பரை சாபம், அது சாபத்து நிமித்தம் தான் வருது, அது வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பரிகாரங்களும் அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். ஆனால் அதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களால் கடனும் அடைக்க முடியல, வியாதி அதிகமானதால் வீடுக்கும் வாடகை கொடுக்க முடியாத நிலைமைக்கு உள்ளாகிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேருந்து வெளியில் போயிட்டு ஒரு கிராமத்தில் போயிடுவோம், அங்கே வீடுகள்லாம் கம்மி விலைக்கு இருக்கோன்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போயிட்டோம். அப்போ அந்த கிராமத்தில் எங்களுக்கு தூரத்து சொந்த முறையில் ஒரு தாத்தா பாட்டி அவங்களுடைய நிலத்தில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் நாங்கள் போய் தங்கியிருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த தாத்தா பாட்டிக்கு அவங்க ரிலேஷனில் இருக்கிறவங்க பில்லு சுனியை வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா சொல்லுவார், அவங்க நைட்டு தூங்கவும் முடியாது, மேலே அந்த எக்ஸசைஸ் செய்கிற கரலாக்கட்டை இருக்கும், அது தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும், வேறு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நாங்கள் இடையில போனவுடனே அந்த எஃபெக்ட் எங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த பில்லு சுனிய கட்டுகளும் அவங்களுக்கு வச்சது எங்களுக்கு எஃபெக்டாக இருக்கிற நிலமையில இன்னும் அதிகமாக இதாகிற மாதிரி ஆகிடுது. அப்போது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தீர்வும் எங்களுக்கு தெரில. நாங்கள் எவ்வளோ கோயில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டோம், எங்கள் அம்மா ஒரு குறையும் இல்லாமல் எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க. ஆனால் இதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க வந்து மூணு அண்ணனுங்க, மூணு தம்பிங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க எல்லாருமே கிறிஸ்டியனாக இருக்காங்க. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் நம்ம பரம்பரையிலேருந்து வந்தோம், நம்ம சௌராஷ்டிரா இனத்தவர்கள், நமக்காக கடவுள்கள் எத்தனையோ முக்கோடி தேவர்கள் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுவிட்டு அந்த கிறிஸ்டியன் கடவுள், அதுவும் வெளிநாட்டு கடவுள், அதையே போய் வணங்குறது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மறுதளிச்சுட்டே வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு எவ்வளோ நேர்த்தி கடன்கள் பண்ணியும் எங்களுக்கு ஒரு சுகமும் கிடைக்கல. அப்போ சரி, எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணுங்க சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது சரி ட்ரை பண்ணுவோம் சொல்லி எங்களுக்காக அந்த ஊரில் ஒரு பாஸ்டர் ஒருத்தருக்காரு, அவர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு முறை ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வந்தப்போ, சரி இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, இதில் என்ன தான் இருக்குது, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இதுவும் அதோட சேர்த்து பத்தோட பதினொன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ண கூப்பிட்டோம். அப்போ அவர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ப்ரேயர் பண்ணியிருப்பார். ரொம்ப ஆடம்பரமெல்லாம் எதுவுமே பண்ணலை, ஒரு சாதாரண ஒரு ப்ரேயர். எங்களுக்காக இறக்கப்பட்டு ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் அப்பா அந்த வியாதிக்காக பண்ணாங்க. அப்போது ரத்த கசி உள்ள எங்கள் அப்பா அந்த ப்ரேயரில் இருக்கும்போது ப்ரேயர் முடிஞ்ச செகண்டில் இந்த ரத்த கசி வந்து நிற்க ஆரம்பிச்சு. அப்போ தான் நாங்கள் உணர்ந்த உண்மையான மிராக்கிள் வந்து இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ இவர் உண்மையான கடவுளாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது. இப்போ எங்களுக்கு கிடைச்ச இது மாதிரி அந்த தாத்தா பாட்டி அவங்க வீட்டில் வந்து அந்த பில்லு சுமைய கட்டுகளால் அவங்க வந்து பிடிபட்டிருக்காங்க சொல்லி அவங்க வீட்டில் கூப்பிட்டு போயிட்டு ப்ரேயர் பண்ண வச்சோம். பார்த்தா அன்றைக்கி சாதாரணமாக ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அன்றைக்கி நைட்டு அந்த கரலா கட்டை தூக்கி வைக்கிற சவுண்டு இல்லை அப்படின்றத அந்த தாத்தா அடுத்த நாள் காலையில் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது ஒருவேளை இந்த கடவுள் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சரி எல்லா கோயிலுக்கு போகிற மாதிரி இந்த சர்ச்சுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி 2004 நியூ இயர் அன்னைக்கு போக ஆரம்பித்தோம். அது நியூ இயரில் புது ஆண்டு பிறந்தது மட்டும் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையிலையும் புது வாழ்க்கையை பிறந்ததாக தான் நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து போகும்போது எங்கள் அப்பாவுக்கு அண்ணிலேருந்து அந்த ரத்த கசிவே எங்களால் பார்க்க முடியல. சாதாரணமாக ஒரு மனுஷனாக மாறிட்டார். அவரை தொடர்ந்து வேலைக்கு போக உற்சாகமாக மாறிட்டார். வேலைக்கு போகவும் சம்பாதிக்கவும் கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடச்சிது. அண்ணிலேருந்து அந்த பில்லு சூனிய கட்டுகள் எல்லாமே அதுக்கப்புறமும் வச்சாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்தோம், காலையில் எந்திரிச்சு வரும்போது அங்கே தேங்காய் கிடக்கும்,
எலுமிச்சங்கலக்கம் அந்த மாதிரி மிளகாய் ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த எஃபெக்ட் எதுவுமே எங்களை தொடாதபடிக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வந்து எங்களை சூழ்ந்துருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்துவிட்டோம். அப்புறம் இப்போ நாங்கள் மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துவிட்டோம். அப்போ நாங்கள் நினச்சோம், இப்போது நாங்கள் சௌராஷ்டிரா ஃபேமிலியில் இருக்கோம், எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் கிறிஸ்டியனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி, அப்போ நம்ம மட்டும்தான் கிறிஸ்டியனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் மதுரைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சௌராஷ்டிரா மக்கள் வந்து ரசிக்கப்பட்டு கடவுளுக்குள்ளே இருக்கிறத பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு எல்லா பகுதியிலையும் சௌராஷ்டிரா மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஊழியம் செய்கிறதுக்காக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கோம். ஆண்டவருக்காக நாங்கள் இப்போ ஊழியம் செஞ்சுட்ருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் சௌராஷ்டிரா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக ஊழியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். நாங்களும் எங்கள் குடும்பமும் கத்தருக்காக அப்படின்னு சொல்லி, கடவுளுக்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கோம். பார்த்தீங்க, எங்கள் வாழ்க்கையில் வந்து கடன் பிரச்சனை, அப்புறம் வந்து பழைய சாபங்கள், கடன், அப்புறம் வியாதி, பில்லு சுனிய கட்டுகள், இதுலலாம் கடவுள் வந்து விடுதலை கொடுத்துருக்காரு. அப்போ அதுலேருந்து தெரியுது உண்மையான கடவுள் யார். நாங்கள் எத்தனையோ கடவுள் ட்ரை பண்ணாலுமே இந்த ஒரு கடவுள் தான் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சு எல்லாத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தது. அந்த கொடுத்த ஒரே கடவுள் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கும் போது அவருடைய ரத்தத்தினால உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். இது கேட்குறவங்க அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள்.

0: தேவனுடைய கரத்திலே அஸ்துராயுதமாய் எங்களை பயன்படுத்தும் எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord.
1: தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்க்கையில்

வைத்து நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்தில், கலங்கி நிற்கிறதான நேரத்தில் எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே, உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. 1976 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் லாசே வீரே என்பவர் 5000 மீட்டர் மற்றும் 10000 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் பதக்கம் பெற்று சாதனை படைத்தார். இந்த வெற்றிக்கு பின்பு அவருடைய பயிற்சியாளர் அவரை மாரத்தானிலும் சாதனை படைக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார். பயிற்றுனருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அவரை சற்று யோசிக்க வைத்தது. ஏனெனில் வீரே இதற்கு முன் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுத்ததே இல்லை. மாரத்தான் போட்டியில் முன்பின் ஓடி பழக்கம் இல்லாமல் முதல் முறையாக, அதிலும் ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக ஓடுவது ஞானமற்ற செயல். ஆனால் வீரர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாளில் வீரே தன்னுடைய பெயரையும் அந்த போட்டிக்கு பதிவு செய்தார். அவர் 26 மைல் ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுக்க வரிசையிலே வந்து நின்று கொண்டார். அவர் எங்கு வந்து நின்றார் தெரியுமா? 4 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மாரத்தான் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற பிராங்க் ஷார்ட்டர் என்பவருக்கு பின்னால் வந்து நின்று கொண்டார். ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்தவுடனே வீரே பிராங்க் ஷார்ட்டரை நிழல் போல பின்தொடர்ந்தார். ஏனெனில் வீரேயின் பயிற்றுனர் அவரிடம், நீ இந்த போட்டி முடியும் வரை மாரத்தான் சாம்பியன் பிராங்க் ஷார்ட்டரை நிழல் போல பின்தொடர வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். பயிற்சியாளர் சொன்னதைப் போலவே வீரே பிராங்க் ஷார்ட்டரை பின்தொடர பயங்கரமாக முயற்சி செய்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. அவர் பங்கேற்ற முதல் மாரத்தான் ஒலிம்பிக் போட்டியில் 5வது இடத்தைத்தான் அவரால் பிடிக்க முடிந்தது. ஆனால் அவருடைய பயிற்றுனர் சொல்லிக் கொடுத்த பாடம் மிகவும் எளிமையான பாடம்தான். உனக்கு முன் சென்ற சாதனையாளன் என்ன செய்கிறானோ அதையே நீயும் செய். வேகமாக ஓடினானோ மெதுவாக ஓடினானோ, உயரமான இடங்களோ திருப்பங்களோ, பிராங்க் ஷார்ட்டர் என்ன செய்கிறாரோ அதையே நீயும் செய் என்றார் பயிற்றுனர். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் சாதனையாளனை பின்தொடர், அதாவது ஃபாலோ த சாம்பியன் என்ற தத்துவம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பின்பற்ற வேண்டிய நல்ல நபர்கள் நமக்கு தேவை. வேதவசனம் சொல்லுகிறபடி நம்மை ஆவிக்குரிய வழியில் நடத்துகிறவர்களின் நடக்கையின் முடிவை சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வைராக்கியத்தை நாம் பின்பற்றலாம். ஏனெனில் அவர்களின் செய்கையின் முடிவு அற்புதமானது. நேபுகாத்நேச்சார் அவர்களை எரிகிற சூளையில் போட்டாலும் அவர்கள் வைராக்கியத்தை பார்த்து அவர்களை தேவன் பாதுகாத்தார். துன்பம் துயரம் சூழ்ந்தாலும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்த தானியேலை நாம் பின்பற்றலாம். ஏனெனில் அவர் இடைவிடாமல் தேவனை ஆராதித்ததால் அவர் சிங்க கெபியில் போடப்பட்டாலும் சிங்கங்கள் கூட அவரை சேதப்படுத்த முடியவில்லை. பரிசுத்தமாய் வாழ்ந்த யோசேப்பை நாமும் பின்பற்றலாம். ஏனெனில் அவர் அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்ததால் தேவன் அவரை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் விழுந்து போனவர்களை பார்க்காதிருங்கள். அவர்களை பற்றி பேசாதிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெயித்தவர்களை நிழல் போல பின்பற்றுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவே நமக்கு நல்ல மாதிரியாயிருக்கிறார். ஆகவே நாமும் அவரை பின்பற்றுவோம், சாதனையாளர்களாய் மாறுவோம்.

0: நீங்கள் கொடுக்கிறீர்கள், தேவன் தருகிறாரா என்ற தலைப்பில் சகோதரன் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இப்பொழுது நாம் பார்க்க போகிற செய்தி என்னவென்று சொன்னால், தேவனுக்காக நாம நிறைய காரியங்களை செய்கிறோம். லாட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் டூயிங் ஃபார் காட். அதே நேரத்தில் வாட் டஸ் காட் டூ ஃபார் அஸ், நமக்காக என்ன செய்கிறார். நாம ஒன்று செய்தால் இன்னொருத்தரும் ஏதாவது ஒன்று நமக்கு செய்யணும், அப்படிதானே? ஒன் சைடாகவே இருக்கக்கூடாது. தேவனுக்காக நாம் நிறைய காரியங்களை செய்கிறோம், ஆனால் தேவன் நமக்கு என்ன செய்கிறார். அதுபோல தேவனை நாம் கனப்படுத்துகிறோம், நல்லது, ஆனால் அவர் நம்மை கனப்படுத்துகிறாரா? ஏங்க, நான் ஒருத்தருக்கு ஒரு மரியாதை கொடுத்தா அவர் எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? நான் ஒருவரை வாழ்த்தினா அவர் என்ன வாழ்த்தணும்? நான் ஒருவரை எல்லார் மத்தியிலையும் ரொம்ப கிரேட்டாக சொன்னால் அவரும் என்ன பலனத்தில் என்ன செய்யணும் சொல்லணும், ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்ல? சரி, அதுபோல் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன், அவர் எனக்கு செய்கிறாரா? அவர் எனக்கு செய்கிறாரா? சரி, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் மட்டும் செய்வதல்ல, இல்லைன்னா நான் மட்டும் செய்கிறதில்ல, அவரும் செய்கிறார், நானும் செய்கிறேன், நானும் செய்கிறேன், அவரும் செய்கிறார். இப்போ நாம் முக்கியமாக பார்க்க பொழுது பார்க்குற காரியம் என்னன்னு சொன்னால், நாம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். வி ஆர் கிவிங் டு காட், பட் வாட் அஸ் காட் கிவ் டு அஸ். நாம கொடுக்கிறோம், குறிப்பாக நமக்கு கொடுக்கிறோன்னு சொன்னோடனே காணிக்க தானே ஞாபகம் வருது இல்லையா? நம்ம காணிக்கை கொடுக்குறோம். நிறைய கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் அபரிமிதமான அளவிற்கு காணிக்கைகளை கொடுக்கிறார்கள், திருச்சபைகளுக்கு கொடுக்கிறார்கள், ஊழியர்களுக்கு கொடுக்கிறார்கள், சுவிசேஷர்களுக்கு கொடுக்கிறார்கள், மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், ஆனால் ஆண்டவர் நமக்கு தராரா? அது ரொம்ப முக்கியம்ல. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஆண்டவருக்கு நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு கொடுக்குறார், அதனால தான் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் கொஞ்சம் பேர் ஏதோ நாம் ஆவிக்குள்ளாக இருக்கிறோம், கொடுக்குறோம். ஒரு முறை ஒரு சகோதரி எனக்கு அவருடைய நிலைமைக்கு அப்பால காணிக்க கொடுத்ததை நான் உணர்ந்தேன். அப்படி தான் கேட்டேன், சகோதரியே நீங்கள் இருக்கிற லெவலுக்கு இது அதிகமாக இல்லை அப்படி சொன்ன பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ முடியுதோ முடியலையோ எங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, நாங்கள் அதை என்ன செய்யணும். அவங்க இறந்து போயிட்டாங்க, மரித்து போய்விட்டார்கள். எங்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது, அதனால் செய்கிறோம். அநேகர் இந்த கடமையின் அடிப்படையிலே செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறது, அது ஒரு நல்ல எண்ணம். ஆனால் அநேகர் கடமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் கடமையாக செய்கிறாரா திருப்பி? When I do something, God must also do something for me. எனக்கும் அவர் என்ன செய்யணும். எதற்கு சொல்லுனா, பலன் பெற்றவளாக இருங்கள். நீங்கள் தேவனுக்கு எதையாகலும் செய்தால் அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுது நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிற, அவரை கனப்படுத்தி கொண்டே இருக்கிற, இல்லைனால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லாதவைகள். ஆண்டவுடன் நம்ம பெற வேண்டும். கொடுப்பதென்று சொல்லுகிற பொழுது பெரும்பாலும் காணிக்கை தான் நமக்கு ஞாபகத்து வருகிறது. ஆனால் இன்னொரு காரியங்களை கொடுக்கும், ஆராதனை கொடுக்குறோம், நம்முடைய நேரங்களை கொடுக்குறோம், நம்முடைய உழைப்பை கொடுக்குறோம், நம்முடைய அறிவை கொடுக்குறோம். டிஃப்ரெண்ட் வேஸ் வி ஆர் கிவிங் சம்திங் டு காட். ஆனால் இவைகளுக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார்? சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் 5000 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுக்குறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு 50000 ரூபா தரார், அப்படித்தானே? 5000 ரூபா கொடுத்தா 50000 தரேன். சிலர் சொல்லுவாங்க, இந்த ஜப கட்டணத்தை கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் 10000 ரூபா கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு 10 லட்சம் ரூபாயில் வீடு கொடுத்தார். கொடுப்பதற்காக தேவன் திருப்பி தருவதாக சொல்லுகின்ற பல காரியங்கள் பெரும்பாலும் இவர்கள் என்ன கொடுக்கலாம் அதுதான் அவர்களுக்கு கிடைக்குது. இப்போ ஆண்டவருக்கு நான் ஒரு 50000 ரூபா காணிக்க கொடுத்தேன், என்ன ஆச்சரியம் பாருங்கள், 2 மாதத்துக்குள்ளாக எனக்கு 5 லட்சம் ரூபாய் ஒரு பெரிய ஆதாயம் கிடைத்தது. சரி, இது என்னுடைய சாட்சி. இன்னொருதும் பாருங்கள், ஒரு பிசினஸில் இன்வெஸ்ட் பண்ணுறான், அவன் ஒரு 50000 இன்வெஸ்ட் பண்ணுறான், அவனும் 2-3 மாதம் வரை சொல்கிறான், என்ன அதிசயம் பாருங்கள், எனக்கு 5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தது. ஏங்க, பிசினஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண தானே செய்கிறோம் இல்லையா? இன்வெஸ்ட் பண்ணி என்ன செய்யணும், அதுக்கு நம்ம ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட் கிடைச்சோன்னு என்ன பண்ணுறோம், நான் ஒரு 50000 தான் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு கிடைக்க 5 லட்சம் ரூபாய் கிடைக்குது. பக்திமான் என்ன சொல்லுகிறான்னா, 50000 ரூபாய் காணிக்க கொடுத்தேன், எனக்கு 5 லட்சம் கிடைக்குது. இங்கே நடக்கிறது என்ன, பெரும்பாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒற்றுமை இருக்குது. என்ன, இதுவும் ஒரு விதத்தில் ஒரு பிஸ்னஸ் போல இருக்குது, அதுவும் ஒரு பிஸ்னஸ் போல இருக்குல்ல. இங்கே 5000 கொடுத்தா 50000 கிடைக்குது, இல்லை 50000 கொடுத்தா 5 லட்சம் கிடைக்குது. வியாபாரத்துலேயும் 5000 போட்டால் 50000 கிடைக்குது, 50000 போட்டால் 5 லட்சம் கிடைக்கும். கிட்டத்தட்ட நான் என்ன கொடுக்குறேன்னோ அது எனக்கு அதிகரித்து கிடைக்கிறது. புரிகிறது, நல்லா புரிஞ்சு. ஆனால் நாம் என்ன கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்பி வர்றதில்லை. இன்றைக்கி நிறைய பெற்ற ஆண்டவருக்கு நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்களே, உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்னா, இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய வீடு, யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. இங்கே பாருங்கள் அந்த கார், இந்த கார் இதெல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. நாம் நடத்துகிறோம் பாருங்கள் தொழிற்கூடம், அது யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் பாருங்கள், இதெல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. அதனால தாங்க நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நல்ல விஷயம் இதை நான் தவறுன்னு சொல்லுவதை நீ புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறத பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த லெவல், இப்போ ஆண்டவருக்கு இவர்கள் கொடுக்கிறார்கள் நல்ல காரியம், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததாக சொல்லுங்கள். என்ன? இவங்க பணத்தை கொடுத்தாங்க, அவர் வீட்டு கொடுத்தார். இவங்க காணிக்கை கொடுத்தாங்க, அவர் கார் கொடுத்தார். அப்போ ஏறக்குறைய காசினாலே பெரும்படியானவைகளை தான் அவரும் திருப்பி கொடுக்குறார், அப்படி தானே? ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலங்களில் பண்டமாற்று முறை உண்டு. பண்டமாற்று முறைன்னு சொன்னால் இந்த காலத்து மாதிரி கரன்சி கிடையாது. பழைய காலங்களில் ஏன்சியன் டைமில் கரன்சி கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவரவர்களிடத்தில் இருக்கிறதை கொடுத்துட்டு அவரவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வார்கள். இப்போ உதாரணமாக ஒருத்தர் புளிய மரம் வைத்து புளி அதை கொண்டு மார்க்கெட்டுக்கு வர்றார், அவருக்கு கருப்பு கட்டி வேணும். அப்போ இன்னொருத்தவன் என்ன செய்கிறான், பனைமரம் நட்டு கருப்பு கட்டியை செஞ்சு கொண்டு வரான். இவர் என்ன பண்ணுறார், புளியை கொடுத்து கருப்பு கட்டியை வாங்குறார். ஒருத்தன் என்ன செய்கிறான், நெல் விதைத்து அந்த நெல்லை கொண்டு வரான். அவனுக்கு என்ன வேணும், தேங்காய் இல்லைன்னா மளிகை சாமான் இதை மாதிரி வேணும். இவனிடத்தில் இல்லாத ஒரு பொருள், இவனால் உருவாக்க முடியாத ஒரு பொருள், இவனால் வந்து என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. இவன் வந்து புளிய மரம் தான் நட முடியும், இவனுக்கு நெல் மரம் நட தெரியாது. சரியா யோசிக்கிறான், நெல் மரம்னு ஒரு மரம் இருக்கா? அப்போ தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்கும் பொழுது அவன் அதே போல் இன்னொன்றை எதிர்பார்க்கல, தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை எதிர்பார்க்கல. கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? நம்ம காடுக்கு கொடுக்குறோம், நான் ஒன்றை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது என்னிடத்தில் இல்லாத ஒன்றை என்ன செய்யணும், அவர் தரணும். இப்போ ஒருத்தங்க அஞ்சு கத்திரிக்காய் நடுறாங்க, கத்திரிக்காய் நட்டு ஒரு கூட நிறைய கத்திரிக்காய் கொண்டு வராங்க. மார்க்கெட்டில் கூட நிறைய கத்திரிக்காய் கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்பி போகிறவள ஒரு பத்து கூட நிறைய கத்திரிக்காய் கொண்டு போகிறாங்க. ஊரில் கேட்குறாங்க, ஒரு கூடை கத்திரிக்காய் கொண்டு போனி என்னாச்சுது? பாறேன், ஒரு கூடை கத்திரிக்காய் கொண்டு போனேன், பத்து கூடை கத்திரிக்காய் எனக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ என்ன நடந்திருக்கிறது? இவங்ககிட்ட இருக்கிறதா மல்டிப்ளையாக இருக்கு இல்லையா? ஆனால் இவங்களுக்கு தேவையானது அரிசி, இவங்களுக்கு தேவையானது மளிகை ஜாமான், இவங்களுக்கு தேவையானது பருப்பு, அதெல்லாம் இல்லை, வெள்ளம் இல்லை. இந்த கத்திரிக்காய் கொடுத்து அந்த கத்திரிக்கை தான் வந்திருக்கு. அதுபோல் பல நேரங்களில் கடவுள் தந்ததாக நாம் சொல்லுவதெல்லாம் பெரும்பாலும் நம்மாலும் முடிந்தவைகள் தான். இன்றைக்கி ஆண்டவருக்கு கொடுத்தேன், அவர் என்ன திருப்பி கொடுத்தார். இன்னொருதான் சொல்கிறான், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம்ப்பா. நீ கடவுள்கிட்ட கொடுத்த, நான் என்ன கொடுத்தேன், ஒரு பிஸ்னஸில் கொடுத்தேன், ஒரு வியாபாரத்தில் கொடுத்தேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணேன், அது எனக்கு என்ன வந்துச்சு, லாபம் கொடுத்தது, அப்படி தானே? அப்போது நம்ம தேவன் நமக்கு தந்தவைகளாக நாம் காண்பிக்கிறவைகள் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டியவைகள் தானா? ஒரு குறிப்பிட்ட ஏழையினுடைய வீட்டில் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்காக அவர் அழைப்புதல் கொடுக்கும் பொழுது பல வசதியானவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்தார். அவர் பாருங்கள், அந்த வசதியானவர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் என்ன பண்ணான்னா, அந்த மணமகனுக்கு ஒரு தங்க நாணயம் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணார். உடனே அவங்க மனைவி கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா, ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்குறவள்ள அவங்க நம்ம வீட்டு திருமணத்துக்கு வந்திருக்கிறான், அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா, 100 ரூபீஸ் கொடுத்தாங்க. நீங்கள் ஏன் வந்து ஒரு பவுன் கொடுக்குறீங்க, போன போது 100 ரூபாய் 200 ரூபா கொடுங்க, ஏன் ஒரு பவுன்? அப்போ அவர் சொன்னார், அவனுடைய பொருளாதார நிலைமை 100 ரூபா தான் கொடுக்க முடியும், என்னுடைய பொருளாதார நிலைமை 1 பவுன் கொடுக்க முடியும். அவன் லெவலுக்கு கொடுத்தான், நான் ஏன் லெவலுக்கு கொடுக்கணும்? இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்கிற முக்கியம் இல்லை, லெவல் ரொம்ப முக்கியம். அவன் லெவல் 100 ரூபா தான் தர முடியும், அவன் தந்துட்டான். நம்ம லெவல் 1 பவுன் கொடுக்குற லெவல். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதனால் நீங்கள் அடுத்த முறை மொய் எழுதுறவளை இதில் கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுங்க, தந்ததையே திருப்பி கொடுக்காதுங்க, உங்கள் லெவலுக்கு கொடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் கொடுங்க, பாரம்பரியமாக கொடுக்காதீங்க. சரியா? எல்லாத்துலேயும் இந்த லாவை பின்பற்றணும். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், தேவன் நமக்கு தந்ததாக சொல்லுகிற பொழுது என் லெவலுக்கு நான் கொடுத்தேன், அவர் லெவலுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஒருத்தர் பாரிஸ்லேருந்து வந்தார், இன்னொருத்தரும் பாரிஸ்லேருந்து வந்தார். ஒருத்தர் பாரிஸ்னால் சென்னை பாரிஸ்லேருந்து வந்தார். சென்னை பாரிஸ்லேருந்து வந்தவர் என்ன பண்ணார், அடையார் ஆனந்த பவன்லேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார். ஃப்ரான்ஸ் பாரிஸ் வந்தவர் அவரும் அங்கே தான் வாங்கிட்டு வந்தார். ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. ஐயா வந்து ஒருத்தர் சென்னை பாரிஸ் வந்து வர, இன்னொருத்தர் என்ன எங்கேருந்து வந்தார், ஃப்ரான்ஸ் பாரிஸ். ரெண்டு பேருடைய ஸ்வீட்டு எதுவாக இருக்குது, ரெண்டு பேரும் நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஆனாலும் சென்னை பாரிஸ்லேருந்து வந்தார், அவர் கொடுத்தது நியாயம். ஏன்னா அவர் இதுக்கு அவரால் செஞ்சபோது அடையார் ஆனந்த பவனில் வாங்கணும், இல்லை கிருஷ்ணா பவனில் வாங்கணும், நல்ல ஸ்வீட் வாங்கணும். ஆனால் இவர் எங்கேருந்து வந்தார், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தார்ல. அவர் எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கணும், அங்கேருந்து நல்ல கவு பிராண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, நல்ல ஸ்விஸ் சாக்லேட் அது வாங்கிட்டு வந்தால் தான் அவர் லெவலு, அப்படி தானே? ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவரும் சென்னையிலேருந்து வந்தவரும் ஒரே மாதிரி ஐட்டத்தை வாங்கிட்டு வந்தோம், சரி கிடையாது, அப்படி தானே? அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்களாம் நிறைய நிறைய சாக்லேட்லாம் கொடுத்துங்க, ரொம்ப சந்தோஷம். பெரும்பாலும் ஒரு மாட்டு படம் போட்டிருப்பாங்க, ஒரு பசுப்படம். நான் ஃப்ரான்ஸுக்கு ஸ்விஸ்ஸுக்கெல்லாம் போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு, அட பாவிங்களே இவ்வளவு சாக்லேட்டை வச்சுட்டா இதை வாங்கிட்டு வந்தீங்க, அங்கே போனால் சூப்பர் சூப்பர் சாக்லேட்லாம் இருக்குது, அவ்வளோ சூப்பர் ஐட்டமெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு இந்த மாட்டுப்படம் போட்டு அந்த பசுப்படம் போட்டது மட்டும்தானே வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்திய லெவல், நம்ம பாண்டிச்சேரிக்கு இது போதும் அப்படி தானே. அப்படிங்கிற நான் என்ன சொல்ல வரீங்கன்னா, நாம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவர் லெவலுக்கு அவர் என்ன கொடுக்குறார் அதுதான். ஆண்டவருக்கு நாம் என்ன கொடுக்குறோமோ சொல்ல போனால் அது அவருக்கு ரொம்ப கட்டாயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவருடைய லெவலில் இருந்து நமக்கு என்ன தர்றாரோ அது நமக்கு ரொம்ப கட்டாயம். எனவே தேவனுக்கு நாம் கொடுத்தால், அவர் எனக்கு வீட்டை கொடுத்தார், வசதியை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், இல்லைன்றா வசதியை கொடுத்தார், அந்தஸ்தை கொடுத்தார், இதுவல்ல. இதையெல்லாம் மனுஷனோ முயற்சிகளினாலும் திறமைகளினாலும் தங்களுக்கு இருக்க நல்ல பின்னணிகளாலும் பெற முடிகிறது. சமீபத்தில் கூட ஒரு எபிசோடில் நான் அதை பேசியிருந்தேன். ஒருத்தர் இந்த மாதிரி சாட்சி சொன்னார், கடவுளுக்கு நான் ஏன் நிறைய கொடுக்குறேன்னா எனக்கு ஆண்டவர் நிறைய வசதியை கொடுத்துக்கா, நிறைய வருமானத்தை கொடுத்துக்கா, நிறைய வீட்டை கொடுத்துக்கார். உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கடவுளுக்கு கொடுத்ததுனால கொடுத்து கொண்டே இருக்கிற, அவர் இதெல்லாம் கொடுத்துருக்கார். எங்கள் அப்பாவுக்கு நான் நாலு காசு கொடுக்குறதில்ல, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வீடு கொடுத்தார். எங்கள் அப்பா, எங்கள் அப்பா நல்ல தொழில் தூக்கி கொடுத்தார். எங்கள் அப்பா என்ன நல்லா படிக்க வச்சார். எங்கள் அப்பா தான் எனக்கு நிறைய ஃபர்னிச்சர் வாங்கி கொடுத்தார். நான் ஒரு 10 பைசா கொடுக்குறது கிடையாது. ஆனால் உங்கள் கடவுள் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புரியுதா உங்களுக்கு? நிறைய கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனால் எங்கள் அப்பா ஹியூமன் பீயிங், அவர் என்ன பண்ணலை, எனக்கு கொடுத்த எதுக்குமே என்ன செய்யலை, அவர் எதுவும் வேண்டான்டார், நீ எல்லாம் வச்சுக்கேன்டார். அப்போது ஏன்னு சொன்னால், நம்ம வந்து சரியாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை புரிஞ்சிக்கல. நாம் வந்து தேவனுக்கு என்ன பரவின, ஆண்டவர் என்ன கொடுக்குறா, மூன்று முக்கியமான காரியங்களை ஆண்டவர் வேதம் என்ன சொல்கிறது, தேவன் தம்முடைய உறவினரான குமாரனை நமக்காக தந்தருளினார். அந்த குமாரனை நாம் பெற்றுக்கொண்டோம். அதற்கு பதிலீடாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காகவும் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் வி கிவ் சம்திங். புரிகிறதா? புரிகிறதா? இது எதுக்கு? இதற்கு பதிலீடாக ஆண்டவர் ஒன்று செய்ய வேண்டும் என்றல்ல, ஆண்டவர் நமக்கு செய்ததுக்கு பதிலீடாக ஒரு சந்தோஷம் இல்லையா. இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு 5 லட்சம் ரூபா உதவி செய்கிறாரு, நாம் அவருக்கு அந்த மாதிரி திருப்பி செய்ய முடியாது, ஆனால் அவர் 5 லட்சம் உதவி செய்கிறவளது ரொம்ப நன்றி பிரதர், நன்றி பிரதர் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா, இதைத்தான் நம்ம செய்கிறோம் காணிக்கல் அப்படி தானே. ஆனால் நன்றி சொல்கிறவள்ளையே ஏற்கனவே ஒரு முறை நன்றி சொன்னவள்ள 5 லட்சம் ரூபா கொடுத்தாரு, இப்போ மறுபடியும் நன்றி சொல்லியிருக்கோம், என்ன வரும் அப்படி எதிர்பார்த்துருந்தா நம்ம என்ன நம்ம பண்ணுறது என்னது? கிறிஸ்தவர்கள் எல்லாம் வியாபாரம் செய்வதற்குத்தான் பாஸ்டர்களாலே கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுப்பே அவ்வளவுக்கு கூட கொடுப்பார். என்ன கொடுப்பார், எதை கொடுப்பார்? வியாபாரமும் கொடுக்கிறதே, பெற்றோர்களும் கொடுக்கிறார்களே, கடவுள் என்ன கொடுப்பார்? நீ காசு கொடுத்தா, உனக்கு நிறைய காசு கொடுத்தா அவர் பண்றது வியாபாரம் இல்லவா? உன் காசு அவருக்கு தேவையில்லை. அவர் கொடுத்ததுக்கு நாம பதிலீடா என்ன பண்றோம்? இன் ஆர்டர் டு எக்ஸ்பிரஸ் அவர் ஜாய், இன் ஆர்டர் எக்ஸ்பிரஸ் அவர் தேங்க்ஃபுல்னஸ், அவர் கிராட்டிடியூட், we have to be grateful to God. அத வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனாலும் இந்த அடியனுக்கு கொடுத்த நிலைமையில நான் என்ன செய்யறேன், உம்முடைய ஊழியத்துக்கு உம்முடைய ஊழியக்காலுக்கு என்ன செய்யறேன், ஏற்றுக்கொள். இது என்ன, ஜஸ்ட் டோக்கன் தான். இதை வாங்கி தான் ஆண்டவர் அரிசி வாங்கி குழம்பு வாங்கி சாப்பிடணும் தேவை கிடையாது. புரிகிறதா? அப்ப ஆண்டவரத்தில் நம்ம பெற வேண்டியது, தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை கொடுத்தார். எந்த மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு நாம் உதவி கொடுத்தாலும் சரி, எந்த கோயிலை கட்டி கொடுத்தாலும் சரி, எந்த ஊழியங்களுக்கு தாங்கினாலும் சரி, இவையெல்லாம் மிக மிக மிக மிக நல்ல செயல்கள். ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைத்ததுன்னு சொல்லுகிற பொழுது நீங்கள் வீட்டை காட்டக்கூடாது, உங்கள் வேலையை காட்டக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரெண்டாவது லைனில் வரட்டும். செகண்ட் லைன் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் சொல்ல வேண்டியது நியாயமானு சொன்னால், என்னை ஆண்டவர் ரட்சித்தார். அல்லேலூயா. வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே ஆண்டவர் என்னை கழுவி சுத்திகரித்தார். பாவியாக இருந்தேன், பரிசுத்தவனாக மாறியிருக்கிறேன். கெட்ட சுபாவங்களோடு வாழ்ந்தேன், நல்ல சுபாவங்களோடு வாழ்ந்தேன். பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து அலைந்து கொண்டிருந்தேன். அடுத்தவனுடைய சம்பத்திகளை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள ஆசையான இன்றைக்கு என் நிலம் அப்படி இல்லை. நான் ஆண்டவரை சார்ந்து நன்றாக வாழுகிறேன், ஒழுங்காக வாழுகிறேன், உண்மையாக வாழுகிறேன், நம்பிக்கையோடு வாழுகிறேன். ஆல் தீஸ் திங்ஸ் ஹவ் கம் ஃப்ரம் மை காட், தட்ஸ் வை ஐ ஆம் கிவிங். அல்லேலூயா. இதான் சாட்சி. அல்லேலூயா. கொடுத்த இதெல்லாம் மிஷினரி ஸ்தாபனம் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயாவுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் அநேகம். என்ன நன்மை பட்டியல் போட்டால் இதுதான், காசு பணம் வீடு. இதெல்லாம் நான் வந்து குறைவாக சொல்லணும்னு நினைக்க போகிறீங்க. ஆண்டவர் உண்மையிலேயே அது நமக்கு தர்றார், அதுவும் ஆசிரம். ஆனால் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் என்ன, தேவன் தம்முடைய உறவினரான குமாரனை நமக்காக தந்தல்னா, இதைத்தான் ஒருத்தர் சொல்லணும். கர்த்தருக்கு ஏன் நான் கொடுக்குறேன்னா, நான் திருப்பி கொடுக்க முடியாத ஒன்றை ஆண்டவர் கொடுத்துருக்கோம், அந்த தேவ குமாரன். அவரால் என்ன வருகிறது, த சால்வேஷன். கர்த்தரால் முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன, சால்வேஷனை. காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. எப்படி 2 Timothy 4:4 சொல்லுங்க, இவ்வளவு பெரிதாக ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவளாக இருப்பீங்கன்னு சொன்னால், ஆமாம், ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக ஒரு வாழ்க்கை மாற்றம், த சேஞ்ச் இன் மை லைஃப், த டிரான்ஸ்ஃபர்மேஷன். என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறாருங்க ஆண்டவர், எனக்கு வசதியாக்கி இருக்கிறாரா, பெரிய லெவலில் கொண்டு, அது வேற விஷயம். ஒருவரும் மாற்றமில்லை. எங்கள் அம்மா அப்பா எவ்வளவோ கெஞ்சினாங்க, எவ்வளோ அழுதாங்க, எவ்வளோ மண்டாடினாங்க, என்னிடத்தில் இருக்கிற ஒரு பழக்கத்தை மாற்றுறதுக்கு, என்னிடத்துல ஒரு சுபாவத்தை மாற்றுறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. பாசத்தோடு எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, ஒன்றும் ஆகலை. கர்த்தர் தான் மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் மாற்றினார். சுபாவங்களை அவர் தான் மாற்றினார். எனவே சேஞ்ச் இன் லைஃப், லைஃப் சேஞ்ச், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன். மூன்றாவதாக, ஆண்டவர் ஏதோ தூரத்தில் இருந்துட்டு பிச்சை போடுறவரில் அங்கே உட்காந்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும், காசு வேணுமா வாங்கிட்டு போ, ட்ரெஸ் வேணுமா வாங்கிட்டு போ, வீடு வேணுமா வாங்கிட்டு போ, வசதி வேணுமா வாங்கிட்டு போ, பிரச்சனையில் கஷ்டப்படுறே உனக்கு விடுதலையை வாங்கிட்டு போ. தூரம் இல்லை, அந்த தேவன் என்னோடு வந்தார். அல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் தம்முடைய நல்ல ஐக்கியத்தை எனக்கு கொடுத்தார். காட் கிவ்ஸ் மீ த குட் ஃபெலோஷிப். நல்ல ஐக்கியத்தை கொடுக்கிறார் சார். நான் அவரோடு வாழ்கிறேன், அவர் என்னோடு வாழ்கிறார். நான் அவரோடு பேசுகிறேன், அவர் என்னோடு பேசுகிறார். என் மனதில் இருக்கிறத அவரிடத்தில் சொல்கிறேன், அவர் என் மனதில் வைக்க வேண்டியவளை என்னோடு சொல்லுகிறார். அதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. உலகத்திலே நான் மந்திரியோடு பேச முடிகிறதா, எம்எல்ஏயோடு பேச முடிகிறதா, எம்பியோடு பேச முடிகிறதா, ஐஏஎஸ் ஆஃபீஸோடு பேச முடிகிறதா, கலெக்டரோடு பேச முடிகிறதா, இல்லைன்னா ஒரு பெரிய பிஷப்போடு பேச முடியாது. தட்ஸ் நாட் த மேட்டர். பட் ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் டு மை காட். ஐ எம் ஏபிள் டு ஷேர் வித் மை காட். ஆண்டவரோடு பேச முடிகிறது. அல்லேலூயா. என்னுடைய அவசரமான ஒரு கஷ்டத்தில் உறவினரை கூப்பிட்டு பேச முடிகிறதா, நண்பரை கூப்பிட்டு பேச முடிகிறதா, இல்லை ஊரில் வசதியாக இருக்கிற ஒரு கூப்பிட்டு பேச முடியும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஹோப் இருக்கிறது, எந்த இரவிலோ எந்த பகலிலோ எந்த நெருக்கடியிலோ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன அவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் எனக்கு தந்திருக்கிறார். ஸோ ஐ என்ஜாய் காட்ஸ் ஃபெலோஷிப். தட்ஸ் த ரீசன் ஐ எம் கிவிங். நான் ஏன் காணிக்க கொடுக்குறேன்னு தெரியுமா? அவருடைய கை செலவுக்கு இல்லை. ஏன் காணிக்க கொடுக்குறேன்னு தெரியுமா? நான் கொடுக்கலன்னா ஊழியம் எல்லாம் படுத்துறோம். இல்லை, நான் கொடுக்காம இருந்தாலும் ஊழியத்தை கர்த்தர் நடத்துவார். பட்டணத்தில் உள்ளவங்க காசு கொடுக்காம இருந்தாலும் கிராமத்தில் உள்ளவங்க உண்மையாக அழைக்கப்பட்டிருந்தால் அந்த கிராமத்திலே வைத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஊழியத்திற்கு அழைத்தவனை ஆதரிப்பதற்கு கர்த்தருக்கு முடியும். நான் கொடுக்கிறது எனக்கு கிடைத்த ப்ரிவிலேஜ், எனக்கு கிடைத்ததான ஒரு அந்தஸ்து. அல்லேலூயா. நான் மினிஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணுறேன், புரிகிறதா? ஏன்னா ஆண்டவர் தம்மையே எனக்கு கொடுத்தபடினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், என் வாழ்க்கை மாறி இருக்கிறது, நான் தேவ உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் ஐயா நான் கொடுக்கறது காரணம். நான் ஏன் ஆராதனை கொடுக்குறேன் இதான் காரணம். நான் ஏன் காணிக்க கொடுக்குறேன் இதான் காரணம். நான் ஏன் சர்வீஸை கொடுக்குறேன் இதுதான் காரணம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக வேலூர் பகுதியில் ஒரு திருச்சபைக்கு சென்றிருந்த பொழுது அந்த திருச்சபையுடைய செயலாளர் கூடுகை முடிந்தபிறகு என்னிடத்தில் வந்து பேசி கொண்டிருந்தார்கள். எனக்கு இந்த கடவுள் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் என்னுடைய குடும்பத்திலே நடந்த நிறைய நிகழ்வுகள் சந்தோஷமானவைகள் அல்ல, அதனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அப்படியா நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கேன்னு கேட்டால், அது வந்து எனக்கு சில திறமைகள் இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிற கெப்பாசிட்டி இருக்குது, அதனால் திருச்சபையார் அதை விரும்புகிறார்கள், அதையே நம்ம வீணாக்கணும் கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அப்போது ஆண்ட படத்தில் அவர் எதையுமே பெறவில்லை, ஆனால் அந்த திருச்சபைக்காக இவரிடத்தில் இருக்கிற திறமைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுவல்ல, ஆண்டவர் ஆண்டவரது பெறாமல் யாருமே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் ரூல். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கொடுத்தவைகளை நீ பெறாத பட்சத்திலே உன்னிடத்தில் இருக்கிற காசோ பணமோ அவருக்கு தேவை அல்ல. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிடுவோம்னா, நீ 5000 கொடுத்தவன் 50000 கொடுத்துருவோம். ஏன்னா அது அவருடைய லெவல். நீ ஊழியத்துக்குன்னு கொடுத்துருக்கிற, மிஷனரி ஸ்தாபனத்துக்குன்னு கொடுத்துருக்கிற, கோயிலுக்குன்னு கொடுத்துருக்கிற, கொடுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னு நீ சாட்சி சொல்லிடக்கூடாது. அப்படி தானே, ஆண்டவருக்கு இவ்வளோ கொடுத்தேன், ஆண்டவர் என்ன பேங்க்ரப்ட் ஆகி விட்டார் நீ சொல்லக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாரு, 5000 கொடுத்தியா வாங்கி 50000 இப்படி கொடுக்குறாரா என்னங்க எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் ஷியூர். ஒருவேளை அப்படி இருந்தாலும் அந்த லெவல் மட்டும்தான். நீ 5000 கொடுத்தியாப்போ வாங்கிட்டு போ, 50000 வாங்கிட்டு போ, நீ 50000 கொடுத்தியா 500000 வாங்கிட்டு போ, நீ 10 மிஷினரியை தாங்குறியா நீ வா 20 பேருக்கு சப்போர்ட் பண்ணுற நான் உனக்கு தரேன். மானிட்டர் லெவலில் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, ரீபே பண்ணுறார் இல்லையா, கொடுக்குறார். ஆனால் தேட்ஸ் நாட் த திங் காட் வாண்ட்ஸ் டு கிவ். ரட்சிப்பு, தேவ உறவு, வாழ்க்கை மாற்றம், இவைகளை பெற்றவர்கள் தான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று தான் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 1:10-12 வாசிக்கிறோம். உங்கள் கைகளில் இருக்கிற காணிக்கை, ரட்சிக்கப்படாதவர்களாகி உங்கள் கைகளில் இருக்கிற காணிக்கை, மனம் திரும்பாதவர்களாகி உங்கள் கைகள் இருக்கிற காணிக்கை, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதவர்களாகி உங்கள் கையில் இருக்கிற காணிக்கை, கர்த்தருக்கென்று வாழாதவர்களாகி உங்களுடைய காணிக்கை, கர்த்தரால் வாழ்க்கை மாற்றம் பெறாதவர்களாகி உங்களுடைய காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல. உங்களை நான் அங்கீகரியாமல் இருக்கும் பொழுது உங்கள் காணிக்கையை நான் அங்கீகரிக்க மாட்டேன். இதைத்தான் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 1:10 சொல்லுகிறது. நாமோ எப்பொழுதும் 3:10 சொல்லுகிறோம், வானத்தில் திறந்து கொடுப்பார். அப்படிதான் அதுக்கு முன்னால் அவருடைய அங்கலாய்ப்பில் சொல்கிறார், நீ சரியாக இல்லை உன் காணிக்கை வாங்க மாட்டான்ப்பா, உன்னை நான் சுத்திகரிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. ஒரு நீதியை நான் சுத்திகரணும், புடமுடுகளோ புடமுடி, எதுக்கு காணிக்கை கொடுக்குற ஒரு தகுதி உணவு உண்டாகிறதுக்கு. ஆம் அருமையானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து பெறாமல் கொடுக்கக்கூடாது. ஆனால் சரி கொடுக்காமல் இருந்துடுறப்பா, நம்ம காணிக்க நம்மளே வச்சோம், இல்லை கர்த்தருந்து வாங்காமல் இருந்தாலும் உங்களுக்கு தண்டனை உண்டு. ஏன் வசனம் என்ன சொல்லுது, இவ்வளோ வரிதான ரட்சிப்பை தேவன் கொடுத்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்த கவலையற்றவளாக இருந்தா யூ ஆர் கோயிங் டு மீட் த பனிஷ்மெண்ட். ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்காம இருந்தா பனிஷ்மெண்ட். அல்லேலூயா. ஆம், கொடுக்குங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அதை காண்பியுங்கள். ஆண்டவரிடத்தில் அவருடைய லெவலில் அவர் என்ன தருகிறார் அதை வாங்குங்க, உங்கள் லெவலுக்கு கொடுங்க. இரண்டாவதாக, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இல்லையா, வி ஆர் வர்ஷிப்பிங் காட், வி ஆர் கிவிங் ஆனர் டு காட், வி ஆர் கிவிங் ரெஸ்பெக்ட் டு காட், வி கிவ் ஆர் ரெவரன்ஸ் டு காட். தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை வழிபடுகிறோம், தேவனை மகிழ்வுபடுத்துகிறோம். ஆனால் அருமையான சகோதரி சகோதரி, ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், அவரை நான் பலர் நடுவிலே கனப்படுத்துகிறேன், அவர் என்னை பலர் நடுவிலே கனப்படுத்துகிறாரா? என்னை அவர் கனப்படுத்த வேண்டும் இல்லையா? வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிகள் 1 சாமுவேல் 2 மத்தேயுடைய 30 வசனம்.
2: ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: என்னை கனம் பண்ணுகிறவர்களை, those who are honoring me, I will also honor them. நல்லா புரிஞ்சீங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது நம்ம விட்டுரும். ஆறு ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த பாரு நீ என்ன கனம் பண்ணா உன்னை நான் கனம் பண்ணுவேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை தேவனால் கனம் பண்ணப்பட வேண்டும் இல்லையா? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை கனம் பண்ணணும். நான் ஒரு கனவீனமானவனாக, ஒரு அற்பமானவனாக வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு தேவன் தருகிற சூழல்கள் ஒருவேளை 1 கொரிந்தியர் 4:11-12 சொல்லுகிறது போல பவுலுக்கு நேர்ந்தபோல் இருக்கலாம். ஆனாலும் அதற்காக கனமற்றவள் அல்ல. தேவன் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார். எப்படி கனப்படுத்தி இருக்கிறார்? இன்றைக்கு நம்ம ஒரு வேத பகுதி வாசித்தோம் பாருங்க. யாரை பாக்கியவான் சொல்லுகிறார்? பணம் உள்ளவனையா, படித்தவனையா, அறிவாளியையா, ஞானியையா, அந்தஸ்துள்ளவனையா, அதிகாரம் உள்ளவனையா? இல்லை, யாரை பார்த்து பாக்கியவன் சொன்னார்? ஆவியிலே எளிமை உள்ளவர்களாகி நீங்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்களாகி நீங்கள் பாக்கியவான்கள், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாகி நீங்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாக முடிவுகளாகி நீங்கள் பாக்கியவான்கள், இரக்கம் செய்கிறவர்களாகி நீங்கள் பாக்கியவான்கள், சமாதானம் செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள், உங்கள் மேலே பொல்லாத காரியங்கள் இல்லாத காரியங்களை சொல்லுகிறார்களா? நீங்கள் பாக்கியவர்கள். யாரை பாக்கி? ஹூ ஆர் த பிளஸ்ட் பீப்புள்? ஆண்டவராலே வாழ்க்கை மாற்றம் செய்யப்பட்டு, ஆண்டவராலே மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டு, தெய்வீக சுபாவங்களை உடையவர்கள் ஆண்டவர்கள் பாக்கியவர்கள். தே ஆர் த ஆனர்ட் பீப்புள். ஆண்டவர் இப்படி ஆனர் பண்றாரு. ஒரு வசனத்தை இன்னும் வாசிக்கலாம். லேவியராகவும் 26:13.
3: நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
1: உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன். நீங்க இனிமே அடிமைகளை போல அல்ல, அப்படி தலை தொங்க போட்டுட்டு அல்ல, நிமிர்ந்து நடக்கணும். அந்த காலம் சொல்லுவோம், தமிழ நின்று சொல்லடா, தலையும் நிமிர்ந்து நல்லடா. அது அர்த்தம் வேற விதமாக போயிடுச்சு, அதை நம்ம விவரிக்க போக வேணாம். ஆனால் தமிழன் நிமிர்ந்து நிற்கிறான்னு நிற்கலையோ, கிறிஸ்தவன் நிமிர்ந்து நிற்கணும். ஏன் நம்மை தலை நிமிர்ந்து? ஏன்னா தமிழன்னு நிமிர்ந்து நிற்க சொல்லியிருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிமிர்ந்து நிற்க வைக்கிறார். அப்போது அவர் நம்மை நிமிர்ந்து நிற்க வைக்கிறவர். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் அவரை கனப்படுத்து, நீங்கள் ஆராதிங்க. உங்கள் லெவல், உங்களால் பாட்டு பாட முடியும், உங்களால் ஆராதனை செய்ய முடியும், உங்களால் 4 பேர் மத்தியில் அவரை பெரியவர் வல்லவர் நல்லவர் அவ்வளோதான் உங்களால் சொல்ல முடியும். ஆனால் அதே தேவன் என்னையும் கனப்படுத்த வேண்டும். ஒருவேளை எனக்கு இல்லாமல் இருக்கலாம், 1000 பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு இப்பொழுது கூட அந்த வெரி ஸ்பாட் கூட ஞாபகம் இருக்கு. இதே மணிக்கூண்டு பக்கத்தில் வரவில்லை, நான் ஒரு சைக்கிளில் வந்து கொண்டிருக்கும் பொழுது சற்று முன்பு தான் ஒருவர் என்ன பார்த்து சொன்னார், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் பொறுமையாக காத்துட்ருங்க, ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு. இந்த மணிக்கூண்டு பக்கம் நான் கிராஸ் பண்ணி வரவில்லை, என் மனசு சொல்லுது அவர் என்னமோ சொல்கிறார், அந்த ஆள் கர்த்தர் உன்னை பின்னாட்களிலே உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஐயா, என்ன ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். நான் ஒரு பழைய சைக்கிளில் போகிறதுனால நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து ஆசீர்வதிக்கப்படலைன்னு. ஒரு சாதாரண சட்டையை போட்டுட்டு போகிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட நினைக்கிறேன், இல்லைங்க. ஆல்ரெடி காட் ஹஸ் பிளஸ்ட் மீ, காட் ஹஸ் ஆனர்ட் மீ. என்னிடத்தில் இருக்கிற பண்பெல்லாம் என் ஆண்டவரால் வந்தது. எனக்கு இப்போ ஆவியில் எளிமை இருக்குது. ஐ கேன் சே ஐ ஹவ் ஹம்பிள்னஸ் இன் மை ஹார்ட். நான் சொல்ல முடியும், ஆண்டவர் ஆனர் பண்ணியிருக்கிறார், என்னை சமாதானம் உள்ளவனாக மாற்றியிருக்கிறார், சந்தோஷம் உள்ளவனாக மாற்றியிருக்கிறார், இருதயத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும்ங்கிற விழிப்புணர்வு உள்ளவனாக மாற்றியிருக்கிறார், எனக்கு நீதியின் மேலே ஒரு பெரிய பசித்தாகத்தை உருவாக்கிறார். ஆல்ரெடி ஐ ஹவ் பீன் ஆர்டர்ட் பை காட். என் பழைய சட்டையை பார்த்துட்டு, என்னுடைய பழைய சைக்கிளை பார்த்துட்டு, என்னுடைய எளிமையான கோலத்தை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க நான் என்னமோ இன்றைக்கு மட்டமாக இருக்கிறதாகவும் இனிதான் நான் ஆசீர்வதிக்கப்படவும் இல்லை. பணமும் காசும் நாளைக்கு வரும், அந்தஸ்து வரும், வீடு வரும், அதுவல்ல என்னுடைய ஆனர். என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறேன், இப்போ நான் போய் சொல்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. பத்து காசு சம்பாதிக்கிறதுக்கோ பத்து ரூபாய் போறதுக்கோ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருபோது நான் போய் சொன்னதே கிடையாது. இவர்கிட்ட போய் ஒரு பொய் சொன்னா எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் சொன்னது கிடையாது. ஏன்னா தலையில முருந்து நிற்க வைக்கிற தேவன் அவர் சொல்லியிருக்கார், தம்பி நீ பொய் சொல்லி புழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, உன்னை வாழ வைக்கிறதுக்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். அல்லேலூயா. நீ யாருக்கிட்டயுமே பொய் சொல்லாத, பொய் சொல்லி தான் நீ சாப்பிடணும்னா பற்றி கிடை. நேரம் வரும்பொழுது நான் என்ன செய்வேன், 4 பேருக்கு நீ சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு உன்னை உயர்த்துவேன். தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிற தேவன், எந்த மனுஷனையும் நீ சார்ந்திருக்க தேவையில்லை. யார் உனக்கு நல்லது செய்தாங்களோ 4 முறை நன்றி சொல்லு, வாழ்க்கைக்கு மறக்காத அவர்கள் செய்த நல்லதை. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே முத்தியால்பேட்டையில் இதே சோலை நகரில் 7 ரூபாய் கொடுத்த ஒரு குடும்பத்தை இன்றளவு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 7 ரூபாய் 10 மணிக்கு பிறகு கொடுக்கப்பட்டு அந்த 7 ரூபாயில் அரிசி வாங்கப்பட்டு காய்கறி வாங்கப்பட்டு அந்த இரவில் சமைச்சு சாப்பிட்டு ஆண்டவரே இந்த முருங்கைக்காயை வாங்குறதுக்கு இந்த சகோதரி கொடுத்த காணிக்க, இந்த அரிசியை வாங்குறதுக்கு இந்த சகோதரி கொடுத்த காணிக்க, இந்த 7 ரூபாய் அவங்க அந்த எளிய குடும்பம் தரலன்னா இன்னைக்கு இரவில் நான் பட்டினியாக தான் இருந்திருப்பேன் ஆண்டவரே. அன்றைக்கு நான் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வைத்து ஜெப பண்ணேன், இன்றைக்கும் நினைவுக்கு இருக்கிறது. ஆனாலும் எந்த ஒருவரையும் நான் சார்ந்து நின்றதில்லை. 7 ரூபாய் கொடுத்த காலம் இருந்தது, 70 ரூபாய் கொடுத்த காலம் இருந்தது, 7000 கொடுத்த காலம் இருந்து, 1,00,000 கொடுத்த காலம் இருந்து, இன்று வரையிலும் ஒரு முறை பெற்ற உதவியை இன்னொரு முறை பெற வேண்டும் என்பதற்காக நான் ஒரு மனிதனிடத்திலும் போய் அவர்களை சார்ந்திருந்ததே இல்லை. அவர்களுடைய காணிக்கை தொடர்ந்து பெறும் விதமாக நான் அவர்களுக்கு பிரியமாக பேசினதும் இல்லை. ஏன்னா என்னை ஆண்டவர் தலைநிமிர வைத்திருக்கிறார், என்னை அவர் தாங்குகிறார். யார் மூலமாக அவர் தாங்குகிறார், அவர்களை அவர் ஆனர் பண்ணுவார். நான் அவர்களை பிரியப்படுத்தி வாழ்ந்தால் அவரிடத்தில் வருகிற ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்காது. நான் நன்றி உடையவனாக இருப்பேன், நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு நன்றி உண்டு. ஆனாலும் யாரை நான் சார்ந்திருக்க மாட்டேன். அதனால் சிலருக்கு விசனம் வந்ததும் உண்டு, இவருக்கு ரொம்ப திமுறன்று சொன்னதும் உண்டு. யாரையெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்களெல்லாம் நம்மகிட்ட வந்து காரியம் சாதிச்சுட்டு போகிறாங்க, எவ்வளோ பெரிய ஆட்களெல்லாம் வந்து நம்மளது உதவி பெற்று போகிறாங்க, இவன் திமிரில் இருக்கிறான். திமிரில் இருக்கல சார், ஆண்டவர் என்னை தலையில் மருந்து நிற்க வைத்திருக்கிறார். தம்பி நீ ஒருத்தங்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம், ஒருத்தங்கிட்டையும் உன்னுடைய அற்புதமே சொல்ல வேண்டாம், வயிற்றில் பசி இருந்தால் அடக்கிக்கோ, நான் உனக்கு சாப்பாடு தர்றது வரைக்கும் பற்றியாயிரு, ஆனால் ஒருத்தங்கிட்டையும் சொல்லாத. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் சார் அது. அதனால் தலையில் மருந்து நிற்க வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவரை நான் கனப்படுத்தினால் என்னை ஆண்டவர் கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சுபாவங்களிலே, நடத்தைகளிலே, ஒழுங்குகளிலே, எந்த மனிதை சார்ந்திருக்காத வாழ்க்கையிலே, உலகத்துக்கேற்றபடி போக முடியாத போகாத ஒரு நிலைமையில் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஆம், நாம் தேவனை கனப்படுத்தினா அவர் அவருடைய லெவலில் இருந்தார். தாவீதிட்ட போய் சொன்னார், தாவீதே நீ ஆடுகளுக்கு பின்னால் நடந்தவன் உனக்கு நல்லவே தெரியும், உன்னை போய் அழைச்சிட்டு வந்து ராஜாவாக்கி என்ன செய்தன் தெரியுமா? வாசிங்கள் 1:17
3: நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்.
1: நீ ஆடுகளுக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மேய்ப்பன், ஒரு இடையன். ஆனா நான் உன்னிடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன், உலகத்துல பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன். அப்போ யோசுவை குறித்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவன் என்ன செய்தார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன், லெட் த பீப்புள் நோ தட் அப்படின்னு ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்திக்கிறான். ஆம், அருமையிலே யோசேப்பை உயர்த்தி காட்டியிருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாமை கனப்படுத்தி இருக்கிறார், தாவீதை கனப்படுத்தியிருக்கிறார், மோசை கனப்படுத்திருக்கிறார், யோசுவை கனப்படுத்துகிறார். இவனையெல்லாம் கனப்படுத்தின தேவன், நான் அவரை கனப்படுத்துகிற பொழுது அவரும் என்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு நான் மட்டும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் மட்டும் பாடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய நிலைமையோ ஒரு கனமும் இல்லையே. ஆனால் ஒரு வசனம் சொன்னால், என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன். நீ என்னதான் ஆராதனை ஏலிட்ட தான் சொன்னார், தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஏலி இடத்துல தான் சொன்னார், என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை. அவன் என்ன கனவீனப்படுத்தினாங்க, ஒன்றும் இல்லை. அவன் ஆராதித்து கொண்டிருந்தான், பலியிட்டு கொண்டிருந்தான், வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினாலே என்னை கனம் பண்ணுவதை கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். நாம் ஏன் இவ்வளவு ஆராதித்தும், இவ்வளவு துதித்தும், இவ்வளவு ஸ்தோத்தரித்தும், இவ்வளவெல்லாம் ஆன்மீகமாக இருந்தும் நாம் கனவீனத்துக்குள் வாழ்கிறோம்? ஒருவேளை ஆண்டவரை கனப்படுத்த வேண்டிய விதமாக கனப்படுத்த தவறிவிட்டோமோ, வார்த்தையின்படி வசனத்தின்படி அவர் விரும்பின வாழ்க்கை முறையின்படி கனப்படுத்த தவறிவிட்டோமோ சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நாம் கொடுக்கிறோம் அவரும் கொடுக்க வேண்டும், நான் கனப்படுத்துகிறேன் அவரையும் என்னை கனப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, என்னை அவர் ஊழியம் செய்வதற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கும் அவர் ஊழியம் செய்யணும் அப்படித்தானே? அது என்னங்க பிரதர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாம் அற்புதூசியும் குப்பைகள், நாம் வந்து அவருக்கு ஊழியம் செய்யணும், அவர் நமக்கு ஊழியம் செய்கிறதா? இல்லைங்க, உங்களுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம், அவரே செய்கிறேன்னு சொல்லிட்டாரே. வாசியுங்கள். மார்க்கு 10 அத்தியாயத்தினுடைய 45 வசனத்தை வாசியுங்கள், சீக்கிரமா வாசியுங்கள்.
2: அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
1: பாருங்கள், அவரே சொல்ற ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார்? ஒரு வேலை செய்யறதுக்கு. அந்த வேலை யாருக்கு செய்ய வந்தார்? தேவ தூதர்களுக்கு அல்ல, நமக்குத்தான். அப்போ நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு வழியில, ஒரு முழு நேர ஊழியக்காரனோ, அரைநேர ஊழியக்காரனோ, இல்லை ஏதாவது இன் சம் வே ஐ எம் சர்விங் மை காட். ஆனால் டஸ் காட் சர்வ் மீ? எனக்கு அவர் ஊழியம் செய்கிறாரா? இப்போ பாருங்க, ஒரு பெரிய வசதியானவர் இருக்கிறார். அந்த வசதியானவனுக்கு ஒரு சாதாரண வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரனுடைய வேலை என்னன்னு சொன்னால், அவருடைய பூந்தோட்டத்தை எல்லாத்தையும் சரியாக வைக்கிறது, சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட வேலை. ஒரு நாள் அவர் என்ன சொல்கிறார், தப்பாரு, என்னுடைய இன்னொரு ஏரியாவில் இருக்கிற வீட்டை சுற்றிலும் பூந்தோட்டமெல்லாம் வைக்கணும், வா நீ வந்து எனக்கு வேலை செய் அப்படி சொல்லி அவனுக்கு அந்த வேலையை சொல்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ இவன் என்ன வேலை செய்யணும்? அவருக்கு ஒரு ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம்? அவருடைய பூந்தோட்டத்தை சீராக்கணும். இப்போ இவர் இவனை என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஆடி காரில் அழைச்சிட்டு போகிறார். நல்லா கவனிங்க, ஆடி காரில் அழைச்சிட்டு போகிறார். எதுக்கு? அவங்ககிட்ட ஒரு சர்வீஸை வாங்குறதுக்கு. அவங்ககிட்ட ஒரு சர்வீஸை வாங்குறதுக்கு இப்போ இவர் என்ன செய்கிறார்? அவருக்கு ஊழியம் செய்கிறாரா இல்லையா? இவனை என்ன செய்ய, ஆடி காரில் டிரைவர் வேலை பார்க்குறாரு அவர். நல்லா புரிஞ்சிங்க, அவர் முதலாளியாக இருந்தாலும் இவங்ககிட்ட ஒரு சர்வீஸை வாங்குறதுக்கு அவர் ஒரு சர்வீஸை கொடுக்குறார் இல்லையா? கொடுக்குறாரா இல்லையா? ஆமாம். நாம் ஃப்ளைட்டில் போனால் நமக்கு பைலட் சர்வீஸ் கொடுக்குறார். அதுக்காக நம்மளோட குறைஞ்சவரா? இல்லை, அப்படி தானே. நான் போனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத, நான் போனேன்னு சொன்ன அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற வேலை செய்கிற பொம்பளைங்களாம் எனக்கு வந்து வடங்க சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வழக்கம் சொல்கிறீங்களே, சொல்லலையே. நான் ஃப்ளைட்டில் யாரும் என்னை வந்து கும்பிடுவாங்க. என்ன பிரதர் கதை சொல்கிறீங்க? யார் போகிறாலும் தான் கும்பிடுறாங்க, அவங்க கும்பிடுறாங்க. அதுக்காக நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி நான் தெருவில் போகிறவங்களெல்லாம் கும்பிட மாட்டாங்க, வாங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆனால் இன் சம் வே தே ஆர் சர்விங் மீ இல்லையா? அதே போல தான் ஆண்டவர் நமக்கு சர்வீஸ் கொடுக்குறாருங்க. அநேகர் அவருக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்குறாங்களே ஒழிய அவர் அவங்களுக்கு ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்தாங்க வந்தார். அவர் செய்ய வந்த முதல் ஊழியம் என்ன தெரியுமா? நம்மளை பாவ சேட்டிலிருந்து ரட்சிக்கிறதுக்கு வந்தார், ரட்சிக்கிற வேலையை செய்கிறது. இரண்டாவதாக யோவான் 10:11 வசனம் வாசித்தபோது, நானே நல்ல மேய்ப்பன், என்ன வேலை செய்ய வந்தார்? மேய்க்கிற வேலையை செய்ய வந்தார் இல்லையா? நம்மளை மேய்க்கிற வேலை. நம்ம குடும்பங்களே எல்லோரும் சலிச்சு போய்டும், இதை யாரும் மேய்க்க முடியாது, அப்படி தானே? அப்படி சலிச்சு போயிட்டான். ஆனால் சொல்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், தன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனா மேய்க்கிற, நம்மளெல்லாம் ஆடுகளாக மேய்க்கிற வேலை, வழி நடத்துகிற வேலையை செய்கிறதுக்கு வந்தார். அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் மும்பையில் நான் இருக்கிறவர்கள் என்ன வாத்தியார் ஐயா வாத்தியாருன்னு தான் கூப்பிடுவேன், ஏன்னா நான் டியூஷன் எடுத்தேன் பிழைக்கிறதுக்காக. இப்போ ஆண்டவரும் நமக்கு வாத்தியார் ஐயா தான், அப்படி தானே? வாசிங்கள் யோவான் 13:13 வசதி வாசிங்கள், வாத்தியார் ஐயா வேலை பார்க்கிறார் பாருங்க.
3: நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான்.
1: பாத்தீங்களா, ஆண்டவர்னா பெரிய லார்டு, அதிகாரம். அப்படியே போதகர்னா போதிக்கிறது. அப்போ வாத்தியார் வேலை செய்கிறார். அனுதின வாழ்க்கையில் அவர் நமக்கு சர்வ் பண்ணுங்க. என்ன சர்வ் பண்ணோம்? முதல்ல ரட்சிக்கிற வேலை செஞ்சார், டெய்லி நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிற வேலையை அவர் செய்கிறாரு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்கு போதிக்கிற வேலையை செய்கிறாரு, எனக்கு சமாதானத்தை தக்க வைக்கிற வேலை செய்கிறார். வருத்தப்படும் பாரம் சுமக்கிறவனே என்கிட்டவா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாறை தருகிறேன். அப்போ சமாதானம் கொடுக்குற வேலை, என்னை பாதுகாக்கிற வேலை, என்னை பாவத்தில் விழாமல் பாதுகாக்கிற வேலை, இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் யார் பண்ணுறா? ஆனால் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவங்க விழுந்து விழுந்து ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் வழி நடத்தப்படவில்லை, போதிக்கப்படவில்லை, சத்தியம் தெரியல, சமாதானம் இல்லை. இரவும் பகலும் ஊழியம் பண்ணுறோம், ஊழியம் பண்ணுறவங்களுக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லாமலே ஊழியம், சந்தோஷம் இல்லாமல் ஊழியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணால் உங்களுக்கு சமாதானம் இருக்கும், இளைப்பாதல் தருவார். பாவத்தில் விழுந்து விழுந்தே ஊழியம், ஒரு பக்கம் பாவம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் ஊழியம் இல்லை. ஆண்டவர் உங்களை வலுவாமல் பாதுகாக்கிற வேலையை செய்கிறார். எனவே அவர் சர்வீஸ் கொடுக்குறார், நாம் அவருக்கு ஊழியம் செய்வது போல அவரும் நமக்கு ஊழியம் செய்கிறார். ஆம் அருமையானவர்களே, நாம் மட்டும் ஊழியத்துக்கு அழைக்கப்படவில்லை, அவர் தான் முதலாவது நமக்கு ஊழியம் செய்வதற்கு அனுப்பப்பட்டு வந்தார். அல்லேலூயா. எனவே அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை நாம் சரியாக செய்யும் பொழுது அவர் நமக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தையும் சரியாக செய்வார். எனவே கொடுப்போம், அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் அதையும் பார்ப்போம். அவரை நாம் மரியாதை, அதாவது அவருக்கு மரியாதை செலுத்தும், அவரும் நமக்கு ஜனங்கள் நடுவிலே மரியாதையை ஏற்படுத்தி தருகிறாரா என்பதை பார்ப்போம். மூன்றாவதாக, அவருக்கு நான் ஊழியம் செய்வோம், அவரும் நமக்கு ஊழியம் செய்கிறார் என்பதை பார்ப்போம். எனவே அவர் கொடுப்பதை முதலாவது பெறுவோம், இரண்டாவதாக அவர் நமக்கு தருகிற கனத்தை அவர் தருகிற விதத்தில் பெற்றுக்கொண்டு வாழ்வோம். மூன்றாவதாக அவருக்கு நாம ஊழியம் செய்வோம், அவரையும் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஊழியம் செய்ய அனுமதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.

நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறபடி அவியானவர் நிறைவை தருவாராக. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாய்

ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்க, உங்க கிருபை எனக்கு வேணப்பா, உங்க கிருபை எனக்கு வேணப்பா, நான் எதையும் சார்ந்திருக்கவில்லை, இந்த உலகத்தில் உண்டான எதையும் நான் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரின் மேல் வைத்த கிருபைதான் என்னை உயர்த்தி வைத்தது, அதுதான் என்னை பெரியவனாக்கினது. அந்த கிருபை ஒரு தேவ மனுஷன் மேல் இருக்குமானால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான், அவன்

கிருபையை சார்ந்திருப்போம், கிருபையை பற்றி கொள்வோம், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடுவோம். கிருபையை பெற்றுக்கொண்டு அதுதான் ஜெயமுள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது, அதுதான் வெற்றி உள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ்.

ஆமென் ஆமென் ஆமென். எப்பெல்லாம் வாழ்க்கையில உடைந்து போகிறோமோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. Thank you Lord. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். Thank you Jesus.

தந்தவர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்ம பாவி என்று பாராமல் நமக்காக ஜீவனை தந்தாராம். நம்ம மேல வைத்த அன்பி நிமித்தமாக ஜீவனையே கொடுத்தாராம். அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு என் வாழ்வில் போதுமானவராய் இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் நினைத்திருப்பீர்களானால், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அன்பை விட்டு பிரியாதபடி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி, அவரையே பற்றி கொள்ளும்படியாக, அவரையே சார்ந்திருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் உமக்கு கிருபை அளித்திருக்கிறாரே. அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இயேசு எனக்கு போதும். அவர்தான் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர், அவர்தான் எனக்கு விடுதலை தருகிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். தேவ மனிதன் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான வாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால், அதை விட பெரிய சந்தோஷம், நான் பெற்றிருக்கிற நித்திய ஜீவனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. யெகோவா நேசியே, எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கு ஆராதனை. ஒரு சரணம் மட்டும் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போ.

0: தேவனுக்கு மகிமை, நம்மை அரசாளுகிற தேவனுக்கு மகிமை, நம்மளை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு மகிமை, மகிமை மகிமை. உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆராதனமத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தை அசைவாடுதலை நாங்கள் காண்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: பதினைந்தாவது நூற்றாண்டில் இந்தியாவை ஆண்ட மன்னர் தான் அக்பர். இவருக்கு ஆலோசனை கூற அவருடைய மந்திரி சபையிலே பலர் இருந்தார்கள். அவர்களில் வேடிக்கை உணர்வு அதிகமான ஒரு மந்திரி இருந்தார். அவருடைய பெயர் பீர்பால். அந்த குறிப்பிட்ட நாளில் அக்பர் சற்று மனமுடைந்து இருந்தார். அதை அறியாத பீர்பால் வழக்கம் போல வேடிக்கையாக சில காரியங்களை பேசினார். கோபமடைந்த அக்பர் ஆக்ரா நகரத்தை விட்டு நீ நிரந்தரமாக வெளியே போ என்று கோபத்தோடு கூறினார். அரச கட்டளையானதால் உடனடியாக அவர் ஆக்ரா பட்டணத்தை விட்டு வெளியே போய்விட்டார். சில நாட்களுக்கு பின்பு அக்பர் கோபத்தில் தான் செய்த காரியத்தை எண்ணி வருந்தினார். நல்ல ஒரு நண்பனை இழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டார். உடனே தன்னுடைய அரண்மனை வேலையாட்களை அழைத்து பீர்பால் எங்கிருந்தாலும் பத்திரமாக அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். பல மாதங்களாக பீர்பாலை அவர்கள் தேடினார்கள். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில மாதங்கள் கழித்து ஒரு சாது ஆக்ரா பட்டணத்திற்கு வந்தார். அவரோடு இரண்டு சீடர்களும் வந்தார்கள். அந்த சீடர்கள் எங்கள் குருதான் மிகவும் ஞானம் உள்ளவர் என்று அனைவரிடமும் சொல்லி வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அரண்மனை வேலையாட்கள் அதை குறித்து அரசனிடம் கூறவே அக்பரும் சரி, அவரை அழைத்து வாருங்கள், அவருடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்கிறேன் என்றார். பீர்பால் இல்லாத நேரத்தில் ஒரு நல்ல ஞானி கிடைத்தால் நமக்கு நல்லதுதான் என்றும் கூறினார். உடனே அந்த சாதுவையும் சீடர்களையும் அழைத்து வந்தார்கள். அக்பர் சாதுவை பார்த்து உன்னுடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்யப் போகிறேன் என்று கூறி சபையில் இருக்கும் அனைவரும் அந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஒரு நாளை குறித்தார். அக்பர் கூறியது போலவே அந்த நாளும் வந்தது. ஒவ்வொருவராக அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியாக அந்த சாது உத்தரவு சொன்னார். கடைசியாக அக்பர் அவரை பார்த்து சரி, இப்பொழுது நீ ஒரு அற்புதம் செய், அப்படியென்றால் உண்மையாகவே நீ ஞானம் உள்ளவன் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்று கூறினார். அதற்கு அந்த சாது சரி ராஜாவே, நீங்கள் சந்திக்க விரும்பும் ஒரு நபரை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள், அந்த மனிதனை உங்கள் முன் நான் கொண்டு வருகிறேன் என்று கூறினார். சில வினாடிகள் சிந்தனை செய்தவராக என் சபையில் இருந்து போய்விட்ட பீர்பாலை எனக்கு கொண்டு வா என்று கூறினார். சாது இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் என்று எதிர்பார்த்த நேரத்தில் தனது வேஷத்தை கலைத்து சாதுவாக வந்த அவர்தான் பீர்பால் என்று எல்லோரும் அறிய தன்னை வெளிப்படுத்தினார். அனைவரும் ஆச்சரியமடைந்து பீர்பாலின் ஞானத்தை பாராட்டினார்கள். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் நமக்கு கூறுகிறதல்லவா, சம்பாதித்துக் கொள்வோமா?

2 கொரிந்தியர் 11 அதிகாரம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. மகாபிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினால் குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கெதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன். அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியதென்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார். மேலும் எங்களை விரோதிக்க சம்மதியம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியினன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியினனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினனை போல சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்துக்கேற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தியுள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே. ஒருவன் உங்களை சிறியாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியினமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாக பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், 6களால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும்
வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனைத் தலைவன் என்னை பிடிக்க வேண்டுமென்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். ஹல்லேலூயா.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு எவ்வளவா எவ்விதமா, ஹவு லாங் ஆர் ஹவு வெல். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 73:16-28. நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய்போகிறார்கள்! பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே, நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியமறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்து கொள்வீர். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது செயல்களையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு முன் பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். So what if the sinner does evil 100 times and still live so long? Only those who fear God will live so well. நெடுங்காலம் வாழ விரும்புவது இயல்பு. ஆனால் மண்ணுலகில் 40 ஆண்டு வாழ்ந்தால் என்ன, 80 ஆண்டு வாழ்ந்தால் என்ன? அனுதினம் இயேசுவோடு கீழ்ப்படிந்து நடப்பதே தேவையான ஒன்றே ஒன்று. இதனையே மேல் குறிப்பிட்ட வசனத்தில் சாலமோன் ஞானி விளக்குகின்றார். நீடித்த வாழ்வை கேட்பட சகரியாவை போல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய வாஞ்சிப்பதே மேல். விண்ணுலக வாழ்வுக்கான ஆயத்தமே மண்ணுலக வாழ்வு என்று அறிவதே முதிர்ச்சி. நற்செய்தி அறிவிப்பு பேராணையை சிறமேற்கொள்ளுவது வாழ்நாளை களைப்பினாலும் நோய்களினாலும் கொல்லப்படுவதனாலும் குறைக்கலாம். மதவெறி தீவிரவாதம், ஆதிவாசி மார்க்கங்களிலே காணப்படுகிற எழுச்சி, இப்படிப்பட்ட காரியங்கள் இக்காலத்தில் விறுவிறுப்பான நற்செய்தி பணி முயற்சிகள் இரத்த சாட்சி மரணங்களை தவிர்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து முன்னடக்கும் நாம் தளர்ந்து விடாதபடி அவர் ஏற்கனவே நம்மை ஊக்கப்படுத்தியுள்ளார். அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இருளில் சொல்லுவதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஏரோது ராஜாவின் இரகசிய வாழ்வை குறித்து தனக்கு இருளில் சொல்லப்பட்டதை திருமுழுக்கினன் யோவான் வெளிச்சத்தில் கூறினார். அதனால் அவன் தலை போனது. தனது 35வது பிறந்த நாளை கூட கொண்டாட முடியாமல் போயிற்று. இயேசுவின் 12 சீடரிலும் யோவானை தவிர்த்து அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாய் மடிந்தனர். அவர்கள் கிறிஸ்துவின் பேராணைக்கு கீழ்ப்படிந்து உலகமெங்கும் சென்றிருந்தனர். மனிதருக்கல்ல, கடவுளுக்கே கீழ்ப்படியது அவசியம் என்று ஒரேடியாக அவர்கள் தீர்மானித்திருந்ததால் தான் எபிரேயர் 11:35 வாசிக்கிறது போல அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்களாம். எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதை விட எவ்விதம் வாழ்கிறோம் என்பதே முக்கியம். இட் இஸ் நாட் ஹவு லாங் பட் ஹவ் வெல் வி லீவ் தட் மேட்டர்ஸ். கீழ்ப்படியாமையின் ஆவி தலைவிரித்தாடும் இந்த நாட்களில் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். டேவிட் பிரைனார் 17வது நூற்றாண்டிலே வாழ்ந்த வாலிபன்
வட அமெரிக்க இந்தியரிடையே ஊழியம் செய்ய கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து புறப்பட்டு சென்றார். 28 வயதிலேயே 3000 மைல்களுக்கு மேல் குதிரையில் பயணம் செய்து நற்செய்தி அறிவித்தார். 30 வயதை எட்டு முன் வியாதிப்பட்டு காலமானார். பிரெய்னார்டின் சரிதையை வாசித்து நூற்றுக்கணக்கான வாலிபர் உலகமெங்கும் மிஷனரிகளாக புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவர்தான் வில்லியம் கேரியும் கூட. சிங்காசனத்தில் இருக்கும் கடவுளுக்கு பூரண கீழ்ப்படுதலால் நிறைந்திருக்கும் இடமே பரலோகம். எனவேதான் இப்படி வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 22:14, வாழ்வு தரும் மரத்திற்கு உரிமையுள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகருக்குள் நுழைவதற்கும் கடவுளுடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பேறு பெற்றோர். சகோதரி சாராள் நவரோஜியினுடைய ஒரு அருமையான பாடல் நினைவுக்கு வருகிறது.

தம் கிருபை பெரிதல்லோ என்கிற பாடலில் உள்ள ஒரு கவி. இதோ ஒரு ஜபம் ஆங்கிலத்திலே எனக்கு மிகவும் பிடித்தமானது, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். டு வாக் வித் காட் ஓ ஃபெலோஷிப் டிவைன், மேன்ஸ் ஹையஸ்ட் ஸ்டேட் ஆன் ஏர்த் லார்ட் பீட் மைன், வித் தி மே ஐ எ க்ளோஸ் கம்யூனியன் ஹோல்ட், டு தி த டீப் ரீசஸஸ் ஆஃப் மை ஹார்ட் அன்ஃபோல்ட். பாவி நூறு தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு முன் பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். அவ்விதமே நாம் இருக்க ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். நல்ல ஆண்டவரே, தெளிவான திட்டமான தைரியப்படுத்தும் உமது திருவசன வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆமா ஆண்டவரே, உலகத்தில் எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டும் நீடித்த வாழ்வும் ஒருவேளை ஆண்டவரே செழிப்பான வாழ்வும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், இடர்பாடுகள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் சோர்வுறுவது மிகவும் சகஜமாண்டவர். ஆனாலும் இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களை ஊக்குவித்ததற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம் என்று சொல்லி திருவசனத்திலிருந்தும் சபை தர்ச சத்திரத்தினுடைய ஒரு சில சாட்சிகளிலிருந்தும் நீர் எங்களுக்கு இன்று காட்டினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். டேவிட் பிரேனாடை போன்று கர்த்தாவே துணிச்சலோடு, ஆண்டவரே யோவான் ஸ்நானகனை போன்று தைரியத்தோடு வீறு கொண்டு எழுந்து உம்முடைய வார்த்தையை தங்கள் தலைமுறைகளுக்கு தைரியமாய் அறிவிக்கிற மக்களாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படியே எங்களுடைய வாழ்க்கையை அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதப்பா, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. நீ செய்ததை நினைக்கிறோம், நீ எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கிறோம், நீ எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை

ராஜா, மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தை நாளத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர், இதுவரை சுமந்தீர், இனிமேலும் சுமப்பீர், இதுவரை போஷித்தீர், இனிமேலும் போஷிப்பீர், இதுவரை உயர்த்தினீர், இனிமேலும் உயர்த்துவீர், இதுவரை பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர், இதுவரை தப்பு வைத்தீர், இனிமேலும் தப்பு வைப்பீர். Thank you, Raja. நன்றி தகப்பனே. Hallelujah. Thank you, Father. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்த நன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்த நன்பை

இருக்குது. அவருடைய தகுதியையும் நம்ம தகுதியையும் நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும். மேவிபோசேத்து தாவீது ராஜா அழைத்து அனுப்பின போது உள்ள வந்து நிற்கும் போது ரெண்டு கால் முடமானவன், பிரமாணத்தின்படி அந்த ஏரியாவுக்குள்ளேயும் வரக்கூடாது. சப்பாணி ஒருவனும் தாவீதின் கோட்டைக்குள்ள என்றாக கூடாதுங்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மேவிபோசேத்து ராஜா அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறான். தாவீது அவனை பார்த்து சப்பாணியேன்னு கூப்பிடல, முடவனேன்னு கூப்பிடல, மேவிபோசேத்தேன்னு பெயர் சொல்லி கூப்பிட்ட போது மேவிபோசேத்துக்கு உள்ளம் நன்றியால் நிரம்பி கண்களில் கண்ணீர். அவன் பார்த்து சொன்னான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ பெயர் சொல்லி அழைத்ததுக்கு என்னை எனக்கு உங்க கண்ணில் தயவு கிடைச்சது. பல நேரத்தில் நாம் யார் என்பதை மறக்கிறோம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை

நம்மை நினைக்குது. என் உள்ளம் உருகுது ஆண்டவரே, உங்க அன்பை நினைக்க இல்லை, உம்முடைய அன்பை நினைக்க இல்லை. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில்

Thank you, Father. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிற உணர்வை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர், அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. கைவிடாத எங்கள் நல்ல மேய்ப்பரே, கல்வாரி நாயகனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 68வது சங்கீதத்தின் 9வது வசனம், சங்கீதம் 68:9. தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழைத்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆமென், உருகுலைந்து இருக்கிற அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். 1 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் அவருடைய ஜனங்கள் அல்லாதிருந்தோம், இப்பொழுதோ நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சுதந்திரமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் திடப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 34:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்.

ஏன் முறிவை கட்டுகிறா தெரியுமா? நீ குணமாக வேண்டியது அவசியம். ஏன் குணமாக வேண்டியது அவசியம்? நீ இன்னும் ஓட வேண்டும். நீ இன்னும் தம்முடைய ஜனத்தோடு சேர்ந்து ஓட வேண்டும். தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மேய்ப்பனால் நீ இன்னும் வழி நடத்தப்பட வேண்டும். நல்ல மேய்ப்பன் அவர். இழைத்து போயிருக்கிற தம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். தேடி திரும்பி தேடி கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போற உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினே. ஹாலலூயா. கரம் பிடித்தனை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். ஹாலலூயா. கரை திரை இல்லா வாழ்வழித்து பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாயினை நடத்தி செல்லும். அழகான ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம பாடி

நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை நினைத்து உம்மை போற்ற உயர்த்த உம்முடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இழைத்து போவனுடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்துகிறவர் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்படி திடப்படுத்தப்படுவார்களாக, இழந்த நன்மைகளை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்துக்கு கதை திரும்ப அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவர் வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களை கத்தர் கட்டுவீராக. கத்தர் ஆற்றி தேற்றி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம். இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக, கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக, இன்னுமோடு கிட்டி சேர கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி அணுகாதபடி கர்த்தாவே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை தருவீராக, சேமத்தை தருவீராக, கொள்ளை நோய் விலகும்படி செய்வீராக, வாதை நிறுத்தத்தக்கதாய் நிறுத்தி போடத்தக்கதாய் கர்த்தர் இரக்கத்தின் கரத்தை நீட்டுவீராக. உலக நாடுகள் எங்கிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவனென உம்மை அறியத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், உம்மை போற்றத்தக்கதாய், உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவர் எழுந்தருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அதிகமாய் உம்மை நேசிக்க, அதிகமாய் உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானதே செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. 1976 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் லாசே வீரே என்பவர் 5000 மீட்டர் மற்றும் 10000 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் பதக்கம் பெற்று சாதனை படைத்தார். இந்த வெற்றிக்கு பின்பு அவருடைய பயிற்சியாளர் அவரை மாரத்தானிலும் சாதனை படைக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார். வீரேயின் பயிற்றுனருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அவரை சற்று யோசிக்க வைத்தது. ஏனெனில் வீரே இதற்கு முன் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுத்ததே இல்லை. மாரத்தான் போட்டியில் முன்பின் ஓடி பழக்கம் இல்லாமல் முதல் முறையாக, அதிலும் ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக ஓடுவது ஞானமற்ற செயல். ஆனால் வீரர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாளில் வீரே தன்னுடைய பெயரையும் அந்த போட்டிக்கு பதிவு செய்தார். அவர் 26 மைல் ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுக்க வரிசையிலே வந்து நின்று கொண்டார். அவர் எங்கு வந்து நின்றார் தெரியுமா? 4 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மாரத்தான் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற பிராங்க் ஷார்ட்டர் என்பவருக்கு பின்னால் வந்து நின்று கொண்டார். ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்தவுடனே வீரே பிராங்க் ஷார்ட்டரை நிழல் போல பின்தொடர்ந்தார். ஏனெனில் வீரேயின் பயிற்றுனர் அவரிடம், நீ இந்த போட்டி முடியும் வரை மாரத்தான் சாம்பியன் பிராங்க் ஷார்ட்டரை நிழல் போல பின்தொடர வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். பயிற்சியாளர் சொன்னதைப் போலவே வீரே பிராங்க் ஷார்ட்டரை பின்தொடர பயங்கரமாக முயற்சி செய்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. அவர் பங்கேற்ற முதல் மாரத்தான் ஒலிம்பிக் போட்டியில் 5வது இடத்தை தான் அவரால் பிடிக்க முடிந்தது. ஆனால் அவருடைய பயிற்றுனர் சொல்லிக் கொடுத்த பாடம் மிகவும் எளிமையான பாடம்தான். உனக்கு முன் சென்ற சாதனையாளன் என்ன செய்கிறானோ அதையே நீயும் செய். வேகமாக ஓடினானோ மெதுவாக ஓடினானோ, உயரமான இடங்களோ திருப்பங்களோ, பிராங்க் ஷார்ட்டர் என்ன செய்கிறாரோ அதையே நீயும் செய் என்றார் பயிற்றுனர். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் சாதனையாளனை பின்தொடர், அதாவது ஃபாலோ த சாம்பியன் என்ற தத்துவம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பின்பற்ற வேண்டிய நல்ல நபர்கள் நமக்கு தேவை. வேதவசனம் சொல்லுகிறபடி நம்மை ஆவிக்குரிய வழியில் நடத்துகிறவர்களின் நடக்கையின் முடிவை சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வைராக்கியத்தை நாம் பின்பற்றலாம். ஏனெனில் அவர்களின் செய்கையின் முடிவு அற்புதமானது. நேபுகாத்நேச்சார் அவர்களை எரிகிற சூளையில் போட்டாலும் அவர்கள் வைராக்கியத்தை பார்த்து அவர்களை தேவன் பாதுகாத்தார். துன்பம் துயரம் சூழ்ந்தாலும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்த தானியேலை நாம் பின்பற்றலாம். ஏனெனில் அவர் இடைவிடாமல் தேவனை ஆராதித்ததால் அவர் சிங்க கெபியில் போடப்பட்டாலும் சிங்கங்கள் கூட அவரை சேதப்படுத்த முடியவில்லை. பரிசுத்தமாய் வாழ்ந்த யோசேப்பை நாமும் பின்பற்றலாம். ஏனெனில் அவர் அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்ததால் தேவன் அவரை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் விழுந்து போனவர்களை பார்க்காதிருங்கள். அவர்களை பற்றி பேசாதிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெயித்தவர்களை நிழல் போல பின்பற்றுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவே நமக்கு நல்ல மாதிரியாயிருக்கிறார். ஆகவே நாமும் அவரை பின்பற்றுவோம், சாதனையாளர்களாய் மாறுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 7:12 வாசிப்போம். ஆதலால் மனுஷர், உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். அன்பே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய காரியத்தை இங்கே கூறுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7:12, மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, அடுத்த மனுஷன் நமக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நாம் விரும்புகிறோமோ அதையே மற்றவங்களுக்கு அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். அப்ப நியாயப்பிரமாணம் என்றால் நாம் 10 கட்டளை மோசேக்கு ஆண்டு கொடுத்த 10 கட்டளை தான் நாம் ஞாபகத்துவது. அப்ப தீர்க்க தரிசனங்கள், மோசே சொன்ன தீர்க்க தரிசனங்களும் மற்ற எல்லோ நிறைய தீர்க்க தரிசிகள் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனத்தையும் ஒரு காரியத்துல அடக்குகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன அடங்குது அப்படின்னாக்கா, அடுத்த மனுஷர்கள் எனக்கு அல்லது உங்களுக்கு எதை செய்ய நாம் விரும்புகிறோமோ அதை திரும்ப அவர்களுக்கு நாம் செய்வதே எல்லா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் அடங்கி போச்சு அப்படின்றாங்க. அப்ப இதுல என்ன ஆண்டவர் கூறுகிற கருத்து என்னன்னு ஆழமாக நான் உற்று நோக்கினேன். அன்பாவே, அப்பொழுது இந்த மத்தேயு முழு அதிகாரத்தையும் இந்த மத்தேயு சுவிசேஷத்தை நான் வாசித்து வரும் முறையில் மத்தேயு 22 இப்படியாக இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சந்திக்கும்படியா வருகிறான். போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமாய் என்று கேட்கிறான். முதன்மையான கற்பனை எது என்று கேட்கிறான். அதற்கு இயேசு அவனுக்கு அழகாக பதில் சொல்கிறார். என்ன பதில் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய்

நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் இதுதான் அப்படின்றார். அன்பாலே, அப்ப என்னதான் இந்த ரெண்டு வசனங்களுக்கும் இந்த ரெண்டு அதிகாரத்தில் உள்ள ரெண்டு காரியங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதை நாம் பார்த்தேன். என்னவென்றால், இந்த முதலாம் பிரதான கற்பனை என்று ஆண்டவர் எதை சொல்கிறார் என்றால், உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை அன்பு கூற வேண்டுமா. தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு அன்பு கூறும். இதுல தான் நாம ரொம்ப ரொம்ப குறைந்து போகிறவர்களாக இருக்கிறோம். உண்மையிலே இந்த ரெண்டு காரியமும் கஷ்டமா இருக்கிறதுனால ஆண்டவரிடத்துல கேட்ட ஆண்டவரே இது என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னது, இதுதான் முதலாவது பிரதான கற்பனைன்னு வச்சிருக்கிறேன், இதற்கு ஒப்பாயிருக்கிற அப்படின்னு சொன்னார். ஒப்பு என்றால், ஒப்பாய் இருக்கிறது என்றால் ஈக்குவலன், இதற்கு சமமாய் இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அவன் அன்பு கூறுவாயாக என்பது. அப்ப ரெண்டு கற்பனையும் சமமாக இருக்கிறது. அப்பதான் ஒரு போர்டு எடுத்து ரெண்டுத்தையும் எழுதி ஈக்குவல் போட்டேன். அப்ப நீ ஆண்டிடத்துல உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனசோடும் அன்பு கூறுவது போல, நீ உன்னை நேசிக்கிறது போல, இல்ல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவது சமமா இருக்கு. ஒன்னு இதை செய், இல்லைன்னா இதை செய், இதை செஞ்சா இதை செய்ததுக்கு சமம், அல்லது அதை செய்தால் இதை செய்ததுக்கு சமம். ரெண்டுமே சமமா இருக்கிறது. இந்த ரெண்டு கற்பனையும் தான் எல்லா தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணங்களும் அடங்கியிருக்கு. இந்த ரெண்டு கற்பனையில் அடங்கியிருக்கு. நீ தனித்தனியாக பிடிச்சி செய்யணும்னு அவசியம் இல்லை, எதையாவது ஒன்று செய்தாலே போதும் என்று சொல்கிறதை நான் என்னுடைய சிற்றறிவுக்கு உணர்ந்தேன். அன்பாலே, அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசே மூலமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த 10 கட்டளையும் 10 நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் புதிய ஏற்பாடு பக்தர்களுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு கற்பனையில கொண்டு வந்து நிறுத்துவதை என் கண் முன்பாக பார். அப்ப இதை தான், இதனுடைய சாராம்சத்தை தான், உன்னை நேசிப்பது போல் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற சத்தியத்தை மத்தேயு 7:12 இப்படி சொல்கிறார், உங்களுக்கு மனுஷர்கள் எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளையே அவர்களுக்கு செய்யுங்கள். அப்ப மற்ற மனுஷன் நம்மளை அடிக்கணும்னு நினைப்பானா? நினைப்போமா? நிச்சயமா அடிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அப்போ அடுத்தவங்களை அடிக்காது. அடுத்த மனுஷன் நம்மகிட்ட பொய் சொல்லணும்னு நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அதேவில் நீ பொய் சொல்லாத. அடுத்த மனுஷன் நம்ம பொருளை இச்சிக்கணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அதேவில் அடுத்தவங்க பொருளை இச்சிக்காது. அடுத்த மனுஷன் நம்மளை விபச்சாரத்துலேயோ அல்லது மற்ற நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். நீ அடுத்தவனை விபச்சாரம் பண்ண, அடுத்தவங்களுடைய காரியங்களை விபச்சாரம். இப்படி ஒவ்வொரு காரியமும் நாம் என்ன நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு விரும்புகிறோம், அடுத்தவங்களுக்கு நீ மரியாதை கொடு. என்னை யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாது, என்னை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்போம். நீ அடுத்தவங்களை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தாத. இப்படி ஒன்றை வைத்து நீ அடுத்தவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை நீ அடுத்தவர்களுக்கு செய்வதே முழு நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் அடங்கிடுச்சு. ஒரே இந்த ஹோல் புத்தகத்தையும் இதில் கொண்டு வந்து நிறுத்திடுறேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு முத்தான சத்தியங்கள் இந்த மத்தேயு 7:12 அடங்குவதை நாம் பார்க்கிறேன். அப்ப அடுத்தவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை அடுத்தவர்களுக்கு நாம் செய்வது, இது ஈஸியான ஒரு வழி. அன்பு கூற முடியலன்னு நம்ம சொல்றோம், நிச்சயமாக அதில் மிகவும் நாம் குறைவுபட்டவர்களாக தான் இருக்கிறோம். புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக இருக்கிற அநேகர் இன்றையில் நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எளிமையான வழியை ஒன்று சொல்கிறார், நீ என்ன அடுத்தவன் உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் நீ அதை செஞ்சுட்டு போ, நியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்றிட்ட, தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிட்டேன். அன்பாலே, இந்த காரியத்தை பார்த்து உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஆண்டவர் இதை தான் சொல்கிறார். யோவானில் கூட ஆண்டவர் வலியுறுத்ததை நாம் பார்க்குறோம். யோவான் எழுதின புஸ்தக சுவிசேஷ புஸ்தகம் 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 34 35 வாசித்தால் தெரியும், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள், அதனால் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்றார். இன்றைக்கி ஆண்டவருடைய சீஷர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அவர் சொன்ன இந்த புதிய கட்டளையை ஆண்டவர் சொல்றார். பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், 34 நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். அப்ப இந்த பழைய ஏற்பாடு காலத்திலே சொல்லப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமும் ஆண்டவர் புதிய கட்டளையாக இன்னைக்கு புதிய ஏற்பாடு பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பாலே, இந்த அடுத்தவர்கள் நமக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறோமோ அதை அடுத்தவர்களுக்கு நாம் செய்யும்போது எல்லாமே அடங்கி போச்சுன்றார். அதுதான் ஒன்றே

நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிற அந்த சத்தியத்தினுடைய ஆழமான காரியத்தை 12 ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சின்ன சிம்பிளான வார்த்தைக்கு, இந்த சத்தியத்துக்கு நாம் அழகாக ப்ராக்டிக்கலாக கீழ்ப்படிவோம். ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய மனசில் ஏற்றி கொண்டு அதை நிறுத்தி கொண்டு அதன்படி செய்வோம். நாம் அடுத்தவங்க நமக்கு என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யணுன்ற ஒரு சின்ன ஒரு கான்செப்டை நம்ம மனசில் இருத்திக்கிட்டு அதன்படி செய்ய ஆரம்பித்தாலே நம்ம எல்லா கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஆண்டுடைய நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசி நம்ம கீழ்ப்படுகிறதா அர்த்தமாக இருக்கிறது. அன்மாதிரி இதை கேட்கிற நீ அதன்படியும் நானும் செய்து ஆண்டுடைய ஆதீனத்திலே புதிய ஏற்பாடு பக்தர்களாக இருப்போம். கட்டாயம் நம்மளை ஆண்டர் ஆசைப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த சத்திய வசனத்துக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி. இதை ஆழமாக இன்னும் நாங்கள் தியானித்து அதை புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் ஒவ்வொருவரும் செய்து ஆண்டவரே அடுத்தவர்களுக்கு நாங்கள் அதை செய்து அடுத்தவர்களை நேசித்து உம்முடைய பிரதான கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீர் கொடுத்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்ற கிறிஸ்தவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும், கரம் பிடித்து வழி நடத்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே, ஆமென். God bless you, Anmanle. Thank you.

பிரைஸ் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எபேசியர்களின் நிருபம் 5:1-2 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை குறித்த பரலோக விருப்பம், பரலோக விருப்பம் என்று சொல்லும்போது அது பிதாவின் விருப்பம். நம்மை குறித்த அவருடைய விருப்பம் என்ன? நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக. பிதாவாகிய தேவனுடைய நேசகுமாரன் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி பிதாவுக்கு நேசகுமாரனாய் இருந்தாரோ வாழ்ந்தாரோ அதே போல பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் அவருக்கு நேச பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும், வாழ வேண்டும் என பரலோக பிதா நம்மேல் பிரியமாயிருக்கிறார், விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அதற்காகவே கிறிஸ்துவை நமக்கு தந்தருளினார், நமக்காய் வாழ்ந்தார். எப்படி வாழ வேண்டும், பிதாவை பிரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கிற அடிச்சுவடை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். நானும் நீங்களும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இனி பிரியமான பிள்ளைகளாய் நான் நீங்களும் காணப்பட வேண்டும் என பரலோக பிதா விருப்பம் கொண்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து, இதை பின்பற்றி, இதை கை கொண்டு, இதிலே நடக்கும்போது நாமும் யாராய் மாறுவோம் தெரியுமா? பிரியமான பிள்ளைகளாய், பிரியமான பிள்ளைகளாய். அப்படி பிரியமான பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அவருடைய விருப்பம் என்ன? எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் அமர்ந்திருக்கிறாரோ அப்படியே ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. நம்மை தம்மோடு வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். ஆமேன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை குறித்த பரலோக திட்டத்தை பார்த்தீர்களா? பரலோக விருப்பத்தை பார்த்தீர்களா? பிதாவின் விருப்பத்தை பார்த்தீர்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஏன் இதில் தியானமாக இருக்க வேண்டும் என்று இப்பொழுது புரிகிறதா? பிரியமான பிள்ளைகளைப் போல நம்மை தேவன் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் பார்க்க விரும்பவில்லை. கீழ்ப்படியாத பிள்ளைங்க தான் கோபாக்கினையின் பிள்ளைகள். அப்படி தேவன் நம்மை பார்க்க விரும்பாமல் கிறிஸ்துவை பிதா எப்படி பார்த்தார்? பிரியமான பிள்ளை, நேசகுமாரன், அப்படி நம்மை அவர் பார்க்க விரும்புகிறார். அப்படி என்றால் பரலோகத்தில் நமக்கு தேவன் எப்படிப்பட்ட ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள். இயேசுவை நம்புங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது அந்த சாயல், அந்த வாசனை தான் நம்மில் வெளிப்படும். அது பிதாவுக்கு உகந்ததாய் காணப்படும். அப்பா விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைங்க தான் பிரியமான பிள்ளைங்க, நேச பிள்ளைங்க. நேச பிள்ளைகளாய் காணப்படுவோம், பிதாவை சந்தோஷப்படுத்துவோம். ஜபிக்கலாமா? தகப்பனே நன்றி. உங்கள் விருப்பத்தை இந்த நாளில் எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் அல்ல, பிரியமான பிள்ளைகளாய் அப்பா உமக்கு உகந்த வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படும் கிருபைச்சி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

நித்தியமே ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

வணக்கம் ஜிஃபான் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபான் எஃப்எம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சியிலே உங்களுக்கான தலைப்பு விண்ணப்பத்தில் ஆவி, அதற்கான ஜீவ வார்த்தை சக்கரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்பதாகும். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக கொடுக்கிற மிக பெரிய ஆசீர்வாதம் விண்ணப்பத்தின் ஆவியா. நீங்களாக விண்ணப்பம் செய்வது வேறு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி அவரே உங்களுக்குள்ளிருந்து விண்ணப்பத்தை நடத்தி செல்வது வேறு. அந்த ஜெபம் மகா வல்லமை உள்ளதா இருக்கும். பிதாவாகிய தேவன் அதற்கு உடனடியாக பதிலளிப்பார் அல்லவா? சரி, விண்ணப்பம் என்றால் என்ன? தாங்க முடியாத துரோகங்கள், மன வேதனைகளின் நிமித்தம் உள்ளத்திலிருந்து பீறிட்டு வரும் கண்ணீரின் ஜெபமே விண்ணப்பமாகும். மற்றவர்கள் பொய்யான வார்த்தைகளை சொல்லி உள்ளத்தை குத்தும் போது, நொறுங்கி போய் தேவ சமூகத்திலே விழும் போது கர்த்தர் விண்ணப்பத்தின் ஆவியை உங்களுக்கு தந்தள்ளுவார். தாவீது பாவத்திலே விழுந்து உள்ளம் குத்தப்பட்ட போது, கர்த்தர் என்னை மன்னிப்பாரா? அவ்வளவு கொடிய பாவம் செய்து விட்டேனே, கர்த்தரை துக்கப்படுத்தி விட்டேனே என்று உள்ளம் தொய்ந்து கதறி எழுதினார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பழைய ஏற்பாட்டிலே விண்ணப்பம் என்பது வெள்ளை போல பிசுனுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெள்ளை போல மரத்தை கூரிய கத்தியால் குத்தி கிழிக்கும் போது அதிலிருந்து வெண்மையான நிறத்தில் பிசின் படுகிறது. அந்த பிசின் கசப்பான சுவையுடையதாக இருந்தாலும் மென்மையானதாக வாசனை பொருந்தினதாக விளங்கும். அது கந்த வர்க்கங்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நறுமணம் கமழும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பிள்ளை இல்லாமல் தவித்த அன்னாள் ஆகும். அவளுடைய சக்களத்தியான வெனின்னால் அவள் துக்கப்படும் படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவ சமூகத்துக்கு அன்னாள் ஓடி போய் அங்கே கர்த்தருடைய பாதத்தில் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சாமுவேல் 1:10 இதை காணலாம். அன்னாள் பிரதான ஆசாரியரான ஏலியிடம் அப்படியல்ல, என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரி, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றாள். தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கும் போது உங்களோடு கூட ஆவியானவரே இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். ஜூதா 1:20. அப்போது என்ன நடக்கிறது? அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களுடைய நினைவுக்காக, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கின்ற படியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இப்படியாக ரோமர் 8:27 காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படியான வார்த்தைகளையும் உங்கள் மனதுக்கினியமான தெய்வீக பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கும், 24 மணி நேரமும் தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்திருப்பது போல தேவனோடு உறவாடுகின்றதான ஒரு உயிருள்ள உணர்வுள்ள ஒரு இணையதளமாக இருக்கின்றபடியினாலே நீங்களும் இதில் இணைந்து கொள்ளுங்கள். நமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி, வணக்கம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: கடவுள் இந்த அழகான பூமியை படைச்சு மரம், செடி, கொடி, விலங்கு, பறவை எல்லாத்தையும் படைச்சு கடைசில மனிதனையும் படைச்சு எல்லாரும் சந்தோஷமா வாழுங்கன்னு சொன்னாரு. மனுஷனை தவிர வேற எந்த உயிரினமும் லாப நோக்கத்தோட வாழ்றதில்ல. பறவைகள் பாடுது, ஆனா லாப நோக்கத்துக்காக எந்த பறவையும் எப்பவுமே பாடினதில்ல. பணத்தை விடுங்க, தாம் பாடுறதை கேட்டு ரசிக்க யாராவது இருக்காங்களான்னு கூட பறவைகள் கவலைப்படுறதில்ல. தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த பறவைகள் பாடுது. மலர்கள் நறுமணத்தை வீசுது. எந்த மலராவது இது என்னோட மனம், இதுக்கு எனக்கு காப்பிரைட் கொடுங்கன்னு கேட்கறது கிடையாது. என்னுடைய மனம் உன்னுடைய மனத்தை விட சிறந்தது அப்படிங்கிற போட்டி பொறாமையும் கிடையாது. என்னைய எவ்வளவு முகர்ந்து பார்த்தாலும், எவ்வளவு தூரம் நசுக்கினாலும், நான் நறுமணம் வீசுவதை நிறுத்தவே மாட்டேன்னு மலர் தன் உயிருள்ள வரை மணந்துகிட்டே இருக்குது. சூரியனை பாருங்களேன், அது குடுக்கும் ஒளியும் வெப்பமும் நமக்கு உயிர் மூச்சு இல்லையா? தான் வாரி வழங்கும் செங்கதிருக்கும் வெப்பத்திற்கும் சூரியன் கைமாறா நம்மகிட்ட என்ன கேக்குது? எதுவுமே இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கதிரவன் ஒளியை நம் மேல பாய்ச்சுது. இந்த முழு உலகமே தன்னையும் இல்லாம அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் பண்போட திகழுது. ஆனா மனித ஜாதி மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. எதை செய்தாலும் அதுல தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே மனிதன் செயல்படுறான். அதனாலத்தான் மன அழுத்தம் வருது, பலவிதமான நோய்கள் வருது, மனமும் உடலும் சோர்வு அடையுது, வலிமை இழக்குது. ஏன் இதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும் நடக்குது? ஏன்னா இந்த உலகம் தன்னயத்துக்காக படைக்கப்பட்டது அல்ல. எங்கெல்லாம் லாப நோக்கமும் தன்னயமும் காணப்படுதோ அங்கெல்லாம் அழிவு உண்டு. இதுதான் உலக நியதி. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்மஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது.

0: தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 10 வசனத்தை வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 and verse 10.
1: 3:10.
2: Proverbs 3:10.
1: அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும்.
2: So your barns will be filled with plenty and your vats will overflow with new wine.
1: அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்.
2: So your barns will be filled with plenty.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த நாளிலேயும் நாம் இதுவரைக்கும் நாம் தியானித்து கொண்டிருந்த தியானங்களை நாம் தொடர போகிறோம்.
2: So even today we are going to continue our devotion which we meditated so far.
1: நாம எப்பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய கரத்தை கொண்டு கிரியை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் அதை ரொம்ப கவனிக்கணும்.
2: So whenever we say the hand of the Lord is blessing us, we have to consider this.
1: ஏனென்றால் கர்த்தர் ஒரு மனுஷனை ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரத்தை அவர் நீட்டுகிறார் என்றால் அதை போன்ற ஒரு மேன்மை ஒன்றுமே இல்லை.
2: If the Lord stretches out his hand to bless a person, there is no other greatness than that.
1: வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று வாசிக்கும்.
2: The Bible says the blessing of the Lord brings riches to us.
1: ஐஸ்வரியத்தை தரும்.
2: It brings riches.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, உன் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன்.
2: Here the Lord says I will fill your barns.
1: அது ஒருவராலும் தடுக்கவே முடியாது.
2: No one can obstruct it.
1: அப்போ எப்பொழுது கர்த்தர் களஞ்சியங்களை நிரப்புவார் என்றால் நாம கர்த்தரை கனம் பண்ணும்போது.
2: So when will the Lord fill our barns? When we honor him.
1: நாம் அவரை கனம் பண்ணும்போது.
2: When we honor the Lord.
1: எப்படி கனம் பண்ணலாம்?
2: How can we honor
1: him? இதைதான் நம்ம 2-3 நாட்களாக தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: So that was we were meditating for the past 2 or 3 days.
1: பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது.
2: So when we honor the Lord with all our possessions and with the firstlings of all our increase.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இப்படி நீங்க செய்தீங்கனா நான் வந்து உங்க களஞ்சியங்களை நான் நிரப்புவேன், பூரணமாய் நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்றார்.
2: So if you do so, then the Lord says, I will fill all your barns with plenty.
1: இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சமுதாயத்தை நீங்க பார்ப்பீர்களானா, அவங்க வந்து பொதுவாகவே அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த நிலத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை அவங்க வைத்திருந்தாங்க.
2: So when you look at the Israel community, they are mostly depend upon this agriculture.
1: அவர்கள் ஒன்று ஆடு மாடுகளை மேய்ப்பாங்க.
2: So either they will take care of flocks and cattle.
1: அல்லது அவர்கள் பயிர்களை அவர்கள் விதைத்து அதிலிருந்து அறுவடை எடுக்கிறாங்க.
2: Or otherwise they will do agriculture by sowing and reaping out of it.
1: அவங்க கடினமாக இந்த வயல்களில் வேலை செய்கிறார்கள்.
2: They labor very hard in the fields.
1: அவர்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு அவங்க ஒரு பலனை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காங்க.
2: They always expect a return or a reward for their work.
1: இந்த உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படின்றது எதற்கு அடையாளமா இருக்கும்னா, நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம்ன்றது அடையாளமா இருக்கு.
2: So what is this barns filled with plentiness will show? It is an evidence that you are blessed.
1: நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றோம், அந்த வேலையில கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார்.
2: We work so hard and the Lord has blessed us in our work.
1: அது எப்படின்னு சொன்னா, ஒரு நீண்ட மாதம் வந்து அவங்க வந்து வேலை செய்து நாம எப்படி கடைசியில வந்து சம்பளத்தை எதிர்பார்த்து நிக்கிறோமோ அதே போல அந்த களஞ்சியங்கள் நிரம்புவது.
2: It is like how you work the entire month and wait for your salary. Similarly, their barns are filled in the same way.
1: ஒரு உழவனுக்கு தான் களஞ்சியங்கள் நிரம்புறது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு தான் விளங்கும்.
2: So only a farmer can understand what you mean by filling the barns.
1: நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 28:8 வாசிக்கும் போது,
2: If you read Deuteronomy 28 and verse 8,
1: கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவா.
2: The Lord shall command the blessing upon thee in thy storehouses in all that thou settest thy hand upon.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பா.
2: And he shall bless you in the land which the Lord your God give you.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: வாழ்கிற தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆசீர்வாதங்கள்ல ஒன்று என்னன்னு சொன்னா, உன் களஞ்சியங்களிலே தானியம் நிறைந்திருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
2: So one of the blessing which the Lord blessed in the place where the Israelites lived is that I will bless you in your storehouses.
1: உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படிங்கற அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு எடுத்து தியானிக்க போறோம்.
2: So we're going to take the word that your barns will be filled with plenty and we're going to meditate on it.
1: இந்த வார்த்தையை நாம் எவ்விதமாய் விளங்கிக் கொள்வது?
2: How to understand this word?
1: இன்னும் சொல்லபோனா நாம நிறைய பேர் கேக்குறவங்க யாரோ எத்தனை பேர் வந்து உழவு தொழில் செய்றீங்கன்னு தெரியல.
2: So how many of you don't know farming? I don't know.
1: எத்தனை பேர் அதுல ஈடுபட்டு இருக்கீங்கன்னு தெரியல.
2: I don't know how many of you involved in agriculture.
1: ஆனால் நாம் ஒருவேளை உழவர்களா இன்னைக்கு இல்லாவிட்டாலும் பலவிதமான உழைப்பு வேலைகள்ல நாம இருக்கிறோம்.
2: Though we are not farmers today but we also take part in many other works where we work hard.
1: ஆனால் இந்த ஒவ்வொரு வயல்லையும் நாம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் கர்த்தர் பூரணமாய் நிரப்பி ஆசீர்வதிக்கிறது அப்படின்றது எப்படி விளங்கிக் கொள்றது?
2: So how to understand that in whatever work we do that the Lord is filling our barns with plentiness.
1: அந்த களஞ்சியத்தை நிரப்புறது அப்படினா என்ன அப்படின்றது இன்றைக்கு நாம விளங்கிக் கொள்ள போறோம்.
2: So we're going to understand what do you mean by filling the barns.
1: நான் இதை குறித்து இன்றைக்கு அதிகாலையில் உட்கார்ந்து தியானித்த பொழுது கர்த்தர் இதற்கு மூன்று விளக்கங்களை எனக்கு காண்பித்தார்.
2: As I was meditating in this morning the Lord gave me three explanations for this.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 12 வசனம் பாருங்க.
2: Matthew chapter 3 and verse 12.
1: மத்தேயு 3:12.
2: Matthew 3:12.
1: தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கழத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார்.
2: Whose fan is in his hand and he will thoroughly purge his floor and gather his wheat into the garner, but he will burn up the chaff with unquenchable fire.
1: களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படின்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் விளக்கம் என்னவென்றால் அது நீ செய்கிற வேலையில் நீ சித்தி பெறுவாய் அல்லது நீ செய்கிறது வாய்க்கும் என்பதற்கான அடையாளம்.
2: So what do you mean by that your barns will be filled with plentiness? The first explanation of the explanation is that you will prosper in whatever you do.
1: அது it means success. நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு வாய்க்கும்.
2: So whatever you do you will succeed in that.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க ஒரு மனிதன் வந்து எத்தனை வாரமோ மாதமோ வருஷம் கூட வயல்ல வேலை செய்யலாம்.
2: So a person may work in a farm in for months together or years together.
1: ஆனால் எதுல வந்து முடிவு தெரியுது அப்படினு கேட்டா எதுல வெற்றி அப்படி நம்ம நிர்ணயிப்போம் அப்படினா அவன் வேலை செய்து வயல்ல எடுத்துட்டு வந்ததை எவ்வளவு அதிகமா களஞ்சியத்துல சேர்க்கறானோ அதுதான் அவனுடைய பிரயாசத்தின் வெற்றிக்கு அளவிடா மாறுது.
2: But the success of his work is determined by the amount or the quantity of the grains or the harvest that brings and stores up in the barns.
1: அப்போ எவ்வளவு களஞ்சியத்துல சேருதோ அவ்வளவுதான் வெற்றி.
2: So the more the grains are filled in the barns the more is the success.
1: அப்போ களஞ்சியத்துல சேரணும்னா எல்லாம் சேராது.
2: So if everything if you want to store up in barns everything cannot stored up in the barns.
1: நாங்க பாருங்க அந்த மத்தேயு 3:12 வாசிக்கும் போது அவர் கோதுமையை தான் களஞ்சியத்துல சேர்ப்பாராம்.
2: So here when you read in Matthew 3:12 it says that he will gather wheat in the barns.
1: அப்போ அந்த கோதுமையா விளைஞ்சு வருது அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு வெற்றி அடையாளம்.
2: So when it comes out as wheat it is an evidence of success.
1: ஒரு ஒரு ஒரு களஞ்சியம் வந்து காலியாக இருக்கு அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா இத்தனை நாள் பட்ட பிரயாசம் வந்து வீணா போயிருச்சு, தோற்று போயிடுச்சுன்னு அர்த்தம்.
2: So if a barn is empty it means that all the labor that he labored so far was in vain and it was waste.
1: பாருங்க இந்த களஞ்சியம் அப்படிங்கற இடம் வந்து புல்லையும் பதரையும் வைக்கோலையும் சேமிச்சு வைக்கிற இடம் கிடையாது.
2: This barn is not a place where you gather all the chaff or weeds or other straws.
1: இங்க பாருங்க இந்த எது வந்து முழுசா விளைஞ்சு நிக்குதோ எது வந்து ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமோ அதை தான் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா களஞ்சியத்துல வைப்பாங்க.
2: So which is fully grown up and which a person can eat and which is edible or only stored up in barns.
1: பாருங்க ஒரு மனுஷன் வந்து இந்த களஞ்சியத்துக்குள்ள தானியத்தை கொண்டு வராம வேற எதை கொண்டு வந்தாலும் அதுக்கு விலை கிடையாது.
2: So if a person doesn't bring if he brings anything except this grains it will not be of any valuable.
1: ஒரு களஞ்சியத்துல தானியம் மட்டும் இல்லனா அந்த களஞ்சியத்துக்கே விலை இல்லாம போய்டும்.
2: If there are no grains in a barn then that barn will be of no use at all.
1: அதாவது ஒரு பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பர்ஸ் என்னதான் வண்ணமயமா ரொம்ப அழகா இருந்தாலும் அதற்குள்ள பணம் இல்லனா அந்த பர்ஸுக்கு விலை கிடையாது.
2: So if you take a purse no matter how attractive attractive and however glowing it might be, but there, if there is no money in that purse, it is of no use at all.
1: சில envelope லாம் இருக்கும், அந்த envelope லாம் பாத்தீனா அவ்வளவு மல்டி கலர்ல அவ்வளவு அழகா டிசைன் எல்லாம் பண்ணிருப்பாங்க.
2: So you can also see certain envelopes which will be in multi colored beautifully designed.
1: ஆனா அந்த envelope குள்ள அது வந்து காசு போடலனா அந்த envelope வந்து என்னது? விலையில்லாத பொருள்.
2: But if you don't have any money inside that envelope, it is priceless.
1: இந்த நகை கடைகள்ல போனா அந்த நகைகளுக்கு வந்து அவ்வளவு அழகாக வந்து பெட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க.
2: So if you go to jewelry shop, you can find boxes that are made for jewels.
1: அதுல பாத்தீங்கன்னா வெல்வெட்ல பண்ணி உள்ள தலானி வச்சு என்னென்னமோலாம் மேக்கப் பண்ணிருப்பாங்க.
2: So they would have groomed it very well with all velvet and they have made it very well.
1: என்னதான் அழகா தலானி வச்சு நீங்க என்னதான் நீங்க அழகா நீங்க மேக்கப் பண்ணியிருந்தாலும் உள்ள இருக்கிற வைரம் உள்ள இருக்கிற தங்கம் காணாம போச்சுன்னா அந்த டப்பாக்கு ஒரு விலை கிடையாது.
2: No matter how much you do it or design it with velvet and other things, but if that gold or any gem that is present in is not found, then it is of no use and value.
1: அதே போலதான் ஒரு களஞ்சியத்தை ஒரு மனுஷன் இடிச்சு எவ்வளவு வேணா பெருசா கட்டலாம்.
2: So similarly, a person may break down his barn and build it bigger.
1: எவ்வளவு பெரிய களஞ்சியமா கட்டினாலும் அதற்குள்ள வந்து சேர்க்க வேண்டிய தானியம் வரல அப்படின்னா அந்த களஞ்சியத்திற்கு விலையே இல்லை.
2: No matter how big he may construct a barn, if there are no grains inside it, then it is priceless.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: in other words,
1: ஒரு மனுஷன் எவ்வளவு நீண்ட காலம் கூட வாழலாம்,
2: a person may live for a very long time,
1: ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு அவுட்புட் அவன் வாழ்க்கையில வந்து மற்றவர்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் அவன் லைஃப்ல இருந்து இல்லை அப்படின்னா அவனுடைய நீண்ட நாள் வாழ்க்கையும் அர்த்தமற்றதா மாறி.
2: But if there is no output from his life, his long term life is will be meaningless.
1: நான் சொல்வேன், நம்முடைய தேவனை நாம் கனம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாருனா நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வேலையை ஒரு வெற்றி உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார்.
2: So I tell you, when we honor the Lord will make our work a successful one.
1: அதைதான் நீங்கள் சங்கீதம் முதலாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்துல வாசிக்கும்போது,
2: That's why we read in Psalm 1 and verse 3.
1: அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்.
2: And he shall be like a tree planted by the rivers of water that brings forth its fruits in its season. His leaf also shall not wither, and whatsoever he does shall prosper.
1: நாம வெறும் பிரயாசப்படுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல,
2: we should not only be laborers or toilers.
1: நம்ம பிரயாசத்திற்கான பலனை களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும்.
2: But we should gather the result or output of our labor into barns.
1: இந்த களஞ்சியத்தை நான் மூன்று இடமா நான் சொல்வேன்.
2: So I can tell you this barns in three places.
1: முதலாவது களஞ்சியம் வந்து நம்முடைய இருதயமாகிய களஞ்சியம் நான் சொல்வேன், அல்லது நம்முடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையாகிய களஞ்சியம்.
2: So first is our personal life.
1: நமக்குள்ள முதல்ல நாம ஒரு பெரிய நன்மையை நாம சேகரிக்கணும்.
2: So first we should gather a goodness in our life.
1: அந்த நன்மையில பெரிய நன்மை வந்து தேவனை அறிகிறது தான்.
2: So among that the greatest goodness is that knowing God.
1: அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்றது தான்.
2: Receiving his peace.
1: அவருடைய மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறது தான்.
2: Being filled with the Lord's joy is a great
1: thing. நாம கர்த்தரை கனம் பண்ணும்போது அவர் தம்முடைய சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார்.
2: When we honor the Lord, he will fill us with his peace.
1: அவருடைய மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புகிறார்.
2: He will fill us with his joy.
1: அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்புகிறார்.
2: He will fill us with his glory.
1: இரண்டாவது களஞ்சியம் வந்து நான் நினைக்கிறேன் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம்.
2: Second barn is our family and our house.
1: நான் வாரமெல்லாம் உழைக்கிறேன், மாதமெல்லாம் உழைக்கிறேன்.
2: I work and labor all through the months and all through the week.
1: நான் சம்பாதிப்பதை என் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நான் மாற்றுகிறேன்.
2: So whatever I earn, I make it a blessing to my house.
1: களஞ்சியத்தை யோசித்து பாருங்க.
2: Just think about this barn.
1: அந்த களஞ்சியத்துல வந்து எவ்வளவு கொள்முதல் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு அது கொள்ளும் தெரியுமா? அது பல டன்கள் வந்து ஆகாரத்தை வந்து அது சேமிக்கக்கூடிய கிடங்காக இருக்கும்.
2: You know, this barns are the places where it can contain tons of grains and products.
1: அது வந்து அவ்வளவு அளவு அதிகமாக இருக்கும்.
2: So it will be so beautiful to see us.
1: அது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனால அந்த களஞ்சியத்துல வந்து இருக்கிற ஆகாரத்தை வாழ்நாள்ல சாப்பிட முடியாது.
2: So no, was not a single person can eat the food out of it all through his life.
1: அவன் வந்து என்னதான் கொண்டு சேமிச்சாலும் ஒரே ஆள் வந்து அவ்வளத்தையும் சாப்பிட முடியாது.
2: So no matter how much he may gather, a single person cannot eat if the full out of it.
1: களஞ்சியத்துல சேக்கறானாலே அர்த்தம் என்னன்னா இத நிறைய பேர் சாப்பிடலாம், ஏன் ஒரு ஊரே சாப்பிடலாம், இல்லை பல வயிர்களுடைய பசி ஆறும்.
2: ஸோ வென் இட் மீன்ஸ் தட் ஸ்டோர்ட் அப் இன் பான்ஸ் இட் மீன்ஸ் தட் அ பர்சன் கேன் ஈட் அ ஃபுல் ஃபேமிலி அண்ட் என்டையர் லேண்ட் அண்ட் நேஷன் கேன் ஈட் இட்.
1: நான் சொல்லுவேன் களஞ்சுன்றது என்னன்னா நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், இதன் மூலமாக என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கு.
2: ஸோ இட் மீன்ஸ் தட் பான்ஸ் ஆர் தோஸ் திங்ஸ் வேர் ஐ ஏர்ன் ஐ லேபர் அண்ட் பிகாஸ் ஆஃப் விச் மை ஃபேமிலி இஸ் பிளஸ்.
1: என்னுடைய உழைப்பின் பலனை என் வீட்டார் புசிக்கிறாங்க.
2: தி அவுட்புட் ஆஃப் மை லேபர் இஸ் பீங் ஈட்டன் பை மை ஃபேமிலி.
1: நான் சொல்லுவேன் அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம்.
2: தட் இஸ் தி பிளெஸிங் ஆஃப் காட்.
1: ஹalleluya.
2: ஹalleluya.
1: தனியா உட்கார்ந்து சாப்பிடுறது இல்ல.
2: இட்ஸ் நாட் ஈட்டிங் அலோன்.
1: நான் சொல்லுவேன் அதை நான் பகிர்ந்து கொள்றேன்.
2: சோ இட் மீன் தட் ஐ ஷேர்
1: மற்றவர்களை மகிழ்விக்கிறேன்.
2: ஐ மேக் அதர்ஸ் ஜாய்ஃபுல்.
1: நான் சொல்லுவேன் அதுதான் கர்த்தர் களஞ்சியங்களை நிரப்புகிற ஆசீர்வாதம்.
2: சோ தட் இஸ் தி பிளெஸிங் ஆஃப் தி காட் ஃபில்லிங் அவர் பான்ஸ்.
1: எல்லாத்துக்கு மேல ஒரு மூன்றாவது ஒரு முக்கியமான களஞ்சியம் இருக்கு.
2: அண்ட் அபவ் ஆல் தேர்ஸ் எ தேர்ட் பான்.
1: இயேசு சொன்னாரு.
2: ஜீசஸ் சேட்
1: இந்த பூமியில உங்க ஆஸ்திகளை சேர்த்து வைக்காதீங்க. இந்த பூமியில சேர்த்து வைக்கிறத பூச்சியும் புழுவும் என்ன பண்ணா சாப்பிட்டு போயிடும்.
2: So do not store up your treasures in this earth because whatever you stores up all this insects and other thing will eat up.
1: திருடன் வந்து திருடிடுவான்.
2: Thief will come and rob it.
1: ஆனால் உங்கள் பொக்கிஷங்களை நித்திய பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு சொன்னார்.
2: But he said gather and store up your treasures in eternal heaven.
1: நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல மாத்திரம் நம்ம உழைச்சு சம்பாரிச்சு சேர்த்து சாப்பிட்டு பகிர்ந்து கொடுத்து முடிச்சிட கூடாது.
2: So we should not gather everything store up here and finish it off eat it off and finish it off everything in this earth.
1: ஒரே இந்த உலகத்தோட நம்முடைய சேமிப்பு முடிஞ்சிட கூடாது.
2: Our gathering should not end up only with this earth.
1: நான் சொல்வேன் நமக்கு பரலோகத்துல ஆண்டவர் ஒரு சேமிப்பு கிடங்க வச்சிருக்கிறாரு.
2: I tell you the Lord has set a barn in heaven for us.
1: அந்த கிடங்குக்கு நாம சேக்கிறதுக்கு நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவு பண்ணணும்.
2: We should spend our time to store and gather up in that barn and storehouses.
1: இந்த பரிசேயர் சதுசேயரை குறித்து ஆண்டவர் ஏன் ரொம்ப வருத்தப்பட்டாரு, அவங்களை பார்த்து மாயக்காரரை ஏன் கூப்பிட்டாரு அப்படின்னா,
2: why did Jesus very much grieved for this Pharisees and Sadducees and call them as hypocrites?
1: அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க.
2: They labored so much.
1: உதாரணமா பாருங்க.
2: For example,
1: அவங்க அதிகமா தான தர்மம் செஞ்சாங்க.
2: They did many alms to other people.
1: அவங்க வந்து நீண்ட நேரம் ஜெபம் பண்ணாங்க.
2: They prayed for a very long time.
1: அவங்க முகவாடலா வைத்து அவங்க ரொம்ப உபவாசம் பண்ணாங்க.
2: They also fasted keeping their faces fainting.
1: ஆனா ஆண்டவர் சொன்னாரு,
2: but the Lord said,
1: நீங்க எல்லாத்தையுமே மனுஷன் காணணும்னே செஞ்சிட்டே இருந்தீங்க.
2: You do everything that man may see.
1: அதனால உங்களுக்கு வர வேண்டிய பலனோ இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு.
2: So therefore the reward that you want to get it ends up with this world.
1: என்ன பலன் அது?
2: What is that reward?
1: மனுஷன் உங்களை பாராட்டிட்டாம் பாருங்க அதான் உங்க பலன்.
2: So people where they appreciate you that is your reward that you get.
1: நீங்க இந்த உலகத்துக்கே நீங்க வாழ்ந்ததனால உலகத்தோட உங்க பலன் முடிஞ்சு போயிடுச்சு.
2: Since you lived only for this world your reward ended up with this world.
1: உங்க சக்சஸ்ன்றது ஒரு ஷார்ட் டம் சக்சஸ் தான் இருந்துச்சு.
2: Your success was a short term success.
1: ஆனால் பரலோகத்துல உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது.
2: But there is no success or reward in heaven.
1: ஆனா இயேசு சொன்னாரு,
2: But Jesus said,
1: நீ வந்து ஜெபம் பண்ணுப்பா, நீ உபவாசம் இரு, நீ வந்து தான தர்மம் செய்.
2: You pray, you fast and do alms.
1: ஆனால் மனுஷர் பார்க்கும்படி செய்யாத.
2: But don't do it as to that the men may see it.
1: இந்த உலகத்துல உனக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்து செய்யாத.
2: Don't expect some appreciation and applaud from this world.
1: உன்னுடைய ஸ்டோர் ஹவுஸ் இந்த உலகத்திலேயே நீ வந்து அந்த களஞ்சியத்தை கட்டிட்டு இங்கேயே அழிஞ்சிட்டு இங்கேயே சாப்பிட்டு உட்கார் நினைக்காத.
2: Don't think that you have to build up your barns and storehouses only on this earth and live here and end it up here.
1: அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உனக்கு வந்து நித்திய பலன் கொடுக்க வேண்டுமா, நீ மறைஞ்சிருந்து செய்.
2: If the father who sees you in secret should reward you openly then do it in your hiding place.
1: அப்பனா அர்த்தம் என்னன்னா,
2: So what does it mean?
1: களஞ்சியத்தின் ஆசீர்வாதம்ன்றது உலகத்தோட முடிந்து போறது இல்ல, கர்த்தர் நமக்கு ஒரு நித்தியத்திலே ஒரு களஞ்சியம் வச்சிருக்கிறார்.
2: So it means that the blessings of the barns will not end up in this world but the Lord has kept it until the eternal world.
1: நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட்
2: என்ன
1: தைரியம்னா இன்னும் இருக்கு இந்த மாசத்துக்கு இன்னும் இவ்வளவு மீதி இருக்கு, அதையே நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம்.
2: So we are very much encouraged and confident that we have so much for left over for this month and we can use it for that.
1: இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச பேங்க் வந்து ஒண்ணு வந்து நம்ம லோக்கல் பேங்க் தான்.
2: So this world knows one of the bank which is the local bank.
1: ஆனா நமக்கு ஒரு இட்டர்னல் பேங்க் ஆண்டர் வச்சிருக்காரு.
2: But the Lord has set an eternal bank for us.
1: ஒரு இட்டர்னல் barn, ஒரு இட்டர்னல் ஸ்டோர் ஹவுஸ் ஆண்டர் வச்சிருக்காரு.
2: The Lord has set an eternal barn and an eternal storehouse.
1: நம்ம இந்த உலகத்தினுடைய களஞ்சியத்துல சேர்த்துட்டு அந்த களஞ்சியத்தை நம்ம காலியா வச்சிடக்கூடாது.
2: So we should not store up all those things in this barn and leave that barn empty.
1: நம்முடைய நற்கிரியைகளால நம்ம மறைந்திருந்து செய்கிற நன்மைகளால உத்தம வாழ்க்கையினால உழைப்பினால பரலோகத்துல நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
2: May the Lord give us grace to store up treasures in heaven through our goodness, through our kindness, through our helping hands and doing harms to others.
1: அநித்தியமான உலக பொருளால் நீங்கள் உங்கள் பரலோகத்துல நண்பர்களை நீங்கள் சம்பாதித்து வைங்கன்னு இயேசு சொன்னார்.
2: Jesus said gain your friends in heaven through this unperishable perishing things of this
1: world. அப்போஸ்தலாகிய பவுல் இந்த உலகத்துல ஒரு ஏழையாக தான் வாழ்ந்தார். அவர் ஏழையா தான் மனுஷனுக்கு தெரிஞ்சாரு.
2: Apostle Paul also lived like a poor in this world and he also appeared to men like a poor.
1: ஆனால் அவர் சொல்றாரு, என் ஓட்டத்தை முடிச்சு நான் தேவனை சந்திக்க போறேன்.
2: But he says that I have finished my race, I am going to meet the Lord.
1: பரலோகத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறாரு.
2: The Lord has kept a crown of righteousness for me.
1: கர்த்தர் எனக்கு பலன் அளிப்பா.
2: The Lord will reward me.
1: என்னுடைய பேங்க் எல்லாம் நான் பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்கேன்.
2: I have stored up my bank in account in heaven.
1: நான் சொல்வேன், இந்த களஞ்சியம் அப்படின்றது தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வெளிப்படுது, எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளலாம்.
2: So how to understand bars will be filled, it means success.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தர் இந்த உலகத்திலே நம்முடைய களஞ்சியம் நிரம்புவோம், பரலோகத்திலே நம்முடைய களஞ்சியம் நிரம்பி நாம வெற்றியோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக.
2: May the Lord give us grace that let our bonds be filled even in this earth and also in heaven and may the Lord make everything successful.
1: இரண்டாவது, இந்த களஞ்சியம் அப்படிங்கற வார்த்தையை அல்லது அந்த பொருளை எப்படி நம்ம விளங்கிக் கொள்றது.
2: Second, how to understand the word bonds will be filled.
1: களஞ்சியம் அப்படிங்கற இடம் எதற்கு அடையாளமா இருக்குனா, நம்முடைய செய்த செயல் அல்லது தொழில் அல்லது நாம செய்கிற உழைப்புக்கு நாம வந்து வெற்றி எடுத்து தானியமா மாற்றி நாம களஞ்சியத்து கொண்டு வர்ற வெற்றியை மாத்திரம் அது நம்மகிட்ட பேசல.
2: So this bonds not only speaks about the success that we get in the labor and the toil that we do.
1: இரண்டாவது, களஞ்சியம்ன்ற இடம் எதற்கு அடையாளமா இருக்குனா, அது பாதுகாப்புக்கு அடையாளமா இருக்கிறது.
2: Bonds will also mean safety.
1: பாதுகாப்புக்கு அடையாளமா இருக்கிறது.
2: It means safety.
1: களஞ்சியம்ன்ற இடம் என்ன காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தானியங்கள் எல்லாம் நீங்க விளைஞ்சு கொண்டு வந்து இதை நீங்க பிந்தின நாட்களுக்காக பயன்படுத்த நீங்க அதை பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம்.
2: So the bonds are the significant bonds signifies that we harvest grains and we store up in bonds to use it for the later time.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இதுல இன்னொரு முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கு.
2: There's an important meaning here.
1: இது என்ன தெரியுமா?
2: What is that?
1: களஞ்சியத்துக்கு ஒரு பொருள் அல்லது ஒரு தானியம் வர வேண்டுமானா, கோதுமை வர வேண்டுமானா, அது வழிநடுக அதனுடைய விளைச்சல்ல பாதுகாப்பு இல்லாமல் போகுமானால் அது களஞ்சியத்துக்கு வரவே வராது.
2: If the grain ought to reach the barns, if it is not protective or safe on the way to barn, then it will not be reaching the place.
1: நாம இத சாதாரணமா நம்ம நினைக்கிறோம்னா, இன்னைக்கு நான் ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தேன்.
2: So we just think it very ordinary manner but I thought very deeply about this.
1: அதாவது ஒரு பயிர் வந்து வயல்ல இருந்து அது வந்து விளைஞ்சு அது வந்து கோதுமையை கொடுத்து அது தானிய களஞ்சியத்துல வந்து சேர்றதுன்றது அதுவே ஒரு பெரிய சேலஞ்சு நான் நினைக்கிறேன்.
2: I think it is a great challenge for a crop to grow up, bring out grains, harvest and taking it up and storing it in barns.
1: இது வந்து வழிநெடுக அதுக்கு எத்தனையோ இன்னல்கள், போராட்டங்கள், தடைகள் இருக்குது. அது எல்லாம் தாண்டி அது பாதுகாப்போடு வந்தாதான் அந்த பயணத்தின் முடிவில் அது களஞ்சியத்துக்கு போகும்.
2: So there are many dangers, there are many obstructions, there are many challenges on its way to reach from this field to barn and only if it reaches safely that will be useful.
1: இது வந்து களஞ்சியத்துல வந்து சேர்ற பாதையில வழியிலேயே அதை அழிப்பதற்கு எத்தனையோ சக்திகள், எத்தனையோ போராட்டங்களை இது எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது.
2: So it has to encounter many struggles and strives on its way, on its pathway to barn.
1: அது வழியிலே அழிந்து போகக்கூடிய ஆபத்து எப்பொழுதுமே அது பின்தொடர்ந்தே வருகிறது.
2: And there is also danger that pursue it that may even destroy it all the way before it reaches the barn.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the
1: Lord. வேதத்துல சில ஆபத்துகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ஒரு பயிரா நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து களஞ்சியத்துல வந்து தன்னுடைய தானியங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்குள்ள அது சந்திக்கிற சவால்களை பைபிள்ல உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2: I want to show you few challenges that a crop will face before the grains will reach a barn.
1: நீங்கள் யோவேல் 1 அதிகாரம் 4 வசனம் வாசிப்பீர்களானால்,
2: If you read Joel 1 and verse 4,
1: பச்சை பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றதுன்னு போட்டிருக்கு.
2: இட் சேஸ் வாட் த சூவிங் லோக்கஸ் லெஃப்ட் த ஸ்வார்மிங் லோக்கஸ்ட் ஹஸ் ஈட்டன், வாட் த ஸ்வார்மிங் லோக்கஸ் லெஃப்ட் த கிராலிங் லோக்கஸ்ட் ஹஸ் ஈட்டன், வாட் தி கிராலிங் லோக்கஸ் லெஃப்ட் தி கன்சூமிங் லோக்கஸ்ட் ஹஸ் ஈட்டன். அப்ப
1: அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முதலாவது இருக்கிற சத்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பூச்சியும் புழுவும்.
2: So the first enemy is locust and insects.
1: இது என்ன பண்ணுனா, அந்த தானியம் வந்து விளையற நேரத்துல அது போய் இந்த களஞ்சியத்துல சேர்ந்து விடாம இருக்கிறதுக்கு வழியிலே சாப்பிடறணும்னு எலும்பி வந்துருது.
2: So these rise up to devour and eat, consume it completely before these grains reach the barns.
1: இன்னொரு வேதனையும் இருக்கு, அதுக்கு இன்னொரு சவாலஜ் இருக்கு. அதே யோவேல் முதலாம் அதிகாரம் 19 வசனம் வாசிங்க.
2: There is one more challenge in Joel chapter 1 and verse 19.
1: அங்க பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறதுன்னு போட்டிருக்கு.
2: Oh Lord, to you I cry out, for fire has devoured the open pastures and a flame has burned all the trees of the field.
1: பாத்தீங்களாங்க, முதல்ல பூச்சி,
2: first locust or insect,
1: இரண்டாவது அக்கினி,
2: second fire.
1: விசேஷமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பெரும்பாலான இடம் வந்து ரொம்ப dry arid land, அது வந்து ஒரு விதமான வனாந்திரம் போன்ற இடம்.
2: So generally these Israelites live in a dry arid land, it is like a wilderness and desert.
1: அது வெயில் அடித்தால் பயங்கரமான சுட்டரிக்கும் வெயில் ஆயிடும்.
2: So if it's sunny day it is a scorching heat there.
1: அந்த வெயிலினுடைய உஷ்ணத்துல சில வேளை வயல்களை தீப்பிடித்து விடும்.
2: So sometimes because of the temperature of the sun, sometimes it will be automatically fired up.
1: அது மாதிரி எரிந்து விடும், மொத்தம் burn ஆயிடும்.
2: They will be burned automatically.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த ஆபத்துகள் எல்லாம் தாண்டி தான் அது போய் களஞ்சியத்தில் சேரணும்.
2: So after facing all these challenges they have to reach the barns.
1: அப்புறமா அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கு.
2: There is one more problem.
1: அதே யோபேல் முதலாம் அதிகாரம் 11 லிருந்து 12 பாருங்களேன்.
2: Joel chapter 1 verses 11 and 12.
1: பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வாற்கோதுமையும் இல்லாமற் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது. மாதளை பேரீச்சம் கிச்சிலி முதிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுப்புத்தரை விட்டு ஒளிந்து போயிற்று.
2: Be ashamed you farmers, wail you wine dressers, for the wheat and the barley, because the harvest of the field has perished, the vine has dried up and the fig tree has withered, the pomegranate tree, the palm tree also and the apple tree, all the trees of the field have withered, surely joy has withered away from the sons of men.
1: பூச்சி ஒரு பக்கம்,
2: first we have insects,
1: இரண்டாவது அக்கினி,
2: second fire,
1: மூன்றாவது பாத்தீங்கன்னா வாடி போகும்படி அவைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போகிறது.
2: Second it withers out, there is no because of no drought.
1: எல்லா செடியும் நட்டாச்சு.
2: So they have planted all the trees.
1: பழங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு.
2: The fruit began to come out.
1: ஆனா என்னன்னா தண்ணி இல்ல.
2: But there is no water.
1: அதனால என்ன செஞ்சிருச்சு, பாதியிலே வாடி போயிருச்சு.
2: Therefore they have withered out half the way.
1: நீங்க நினைக்கிறீங்களா, அந்த வாடி போனது வதங்கி போனதெல்லாம் கொண்டு போய் களஞ்சியத்துல சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?
2: So do you think they will gather all these withered ones and dried up into the barns?
1: அது அப்படியே அறுவடையே செய்யாம அப்படியே விட்டுருவாங்க.
2: They will not harvest it at all, leave it as such.
1: அது என்னதான் கஷ்டப்பட்டாலும் மண்ணோடு அழிஞ்சு போயிடும்.
2: No matter how much they toil they just leave it as such with the
1: mud. அப்போ இந்த தண்ணீரற்ற பிரச்சனைகள் அதெல்லாம் தாண்டி மழைக்கா காத்திருந்து மழை வந்து அது திரும்ப செழித்து இதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு தான் இது எங்க வருதுன்னா களஞ்சியத்துக்கு வருது.
2: So after struggling so much of for water rainfall and overcoming this drying and withering condition only then they reach the barns.
1: அதாவது இயற்கையில உள்ள எத்தனையோ சீற்றங்கள் எல்லாம் அது வெளியிலிருந்து தாங்கி தாக்கு பிடிச்சு எதிர்த்து நின்றுதான் அது பிழைச்சதுன்னா எங்க வரும், களஞ்சியத்துக்கு வரும்.
2: So only if they overcome and encounter and withstand all these natural catastrophic events only then they can reach barns.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: சரி, இந்த இயற்கையினுடைய பிரச்சனைகள் சீற்றங்கள்லாம் தாண்டி வரலான்றப்போ இன்னொரு பிரச்சனையும் வந்துருது.
2: So when they overcome all these natural conditions and try to reach the barns there is one more problem.
1: நீங்கள் சங்கீதம் 144 11 வசனம் 13 வசனத்தை கவனிங்க.
2: So you read Psalm 144 verses 11 and 13.
1: மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும்.
2: Rescue me and deliver me from the hand of foreigners whose mouth speak lying words and whose right hand is the right hand of falsehood.
1: என்னபடி ஜெபம் பண்றாரு?
2: Why does he pray so?
1: நீங்கள் 13 வசனம் பாருங்க.
2: Verse 13 says,
1: எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கவும்.
2: that our barns may be full supplying all kinds of produce
1: appo kalanjiyathula vande sagala vidamana vastukal nirambanona avar solraru inda anniya puttrargaludaiya kaiku engala velakkunga
2: so if our barns ought to be full supplying all kinds of produce then you have to deliver me from the hand of foreigners
1: artha enna
2: what does it mean
1: naan poochiyil irundhu tapchen
2: I escaped from the insects
1: naan vande varatchiyil irundhu tapichen
2: I also escaped from drought
1: adu mathramalla akkinil irundhu tapchen
2: I also escaped from fire
1: ella tapichu vanda anniya puttrar vande enudaiya ella velachala alichu potan
2: after escaping from all these things the foreigners or the enemies they come and destroy all the
1: crops புஸ்தகம் திரும்ப முதலாம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசித்தால்
2: If you read Joel chapter 1 verses 6 and 7
1: எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது அதின் பற்கள் சிங்கத்தின் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது அதன் கிளைகள் வெண்மையாயிற்றுன்னு போட்டிருக்கு
2: For a nation has come up against my land, strong and without number, his teeth are the teeth of a lion, and he has the fangs of a fierce lion. He has laid waste my vine and ruined my fig tree. He has stripped it bare and thrown it away. Its branches are made white.
1: இப்போ இந்த சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேசத்தை வந்து பிடிக்கணும் போது அவங்க அழிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வயல் வெளியே அழிச்சு போடுறாங்க
2: ஸோ தீஸ் எனிமீஸ் இஃப் தே வாண்ட் டு கான்கர் த லேண்ட் தே கம் அண்ட் டெஸ்ட்ராய் ஆல் தே கிராப்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்
1: ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வயல் வெளியிலேருந்து வர்ற ஆகாரம் இந்த ஜனங்களை போய் சேரலன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது உயிர் வாழவே முடியாது
2: பிகாஸ் தே நோ வெரி வெல் தட் இஃப் த ஃபுட் ஆஃப் திஸ் ஃபீல்ட் டஸ் இட் ரீச் பீப்புள் தே கனாட் சர்வைவ்
1: இதை வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது நீங்கள் பார்க்கலாம்
2: யூ கேன் சி தட் இஸ்ரேல் ஃபேஸ்ட் அட் திஸ் ப்ராப்ளம் அஸ் அ கண்டினியூஸ் ப்ராப்ளம் ஆல் த்ரூ தேர் லைஃப்
1: அதனால தான் சில வேளையில் அவங்க வந்து இந்த தானிய சாலைகளில் வந்து கொண்டு போய் ஒழிச்சு ஒழிச்சு வச்சுருந்தாங்க
2: தட்ஸ் வை தே ஜஸ்ட் ஹிட் எவ்ரி திங் இன் தி பாத் தென்
1: நீங்கள் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா இந்த சத்துருக்கள் செய்யற இன்னொரு பிரச்சனையும் இருக்கு
2: சோ இஃப் யூ சீ தட் ப்ராப்ளம் தி வி ஹேவ் ஆல்சோ ஒன் மோர் ப்ராப்ளம் த்ரூ தீஸ் எனிமீஸ்
1: இவங்க நீங்க மத்தேயு 13 அதிகாரத்துல இயேசு கொடுத்த ரோமானத்தை பாருங்க
2: யூ கேன் ரீட் இன் மத்தேயு chapter 13 about a parable with Jesus
1: மத்தேயு 13:24-28 வசனங்களை வாசித்தால்
2: Matthew 13 verses 24 to 28
1: அங்கே தன் நிலத்துல வந்து ஒரு மனுஷன் நல்ல விதைகளை விதைக்கிறான்
2: சோ ஹியர் எ மேன் sowed good seed in his field
1: 25 வசனத்துல
2: verse 25
1: அந்த மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போயிட்டான்
2: பட் வைல் மென் ஸ்லெப்ட் ஹிஸ் எனிமி கேம் அண்ட் சோ டேர்ஸ் அமங் தி வீட்
1: இது என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க
2: see how terrible it is
1: இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு நல்ல விதையை தேடி கொண்டு வந்து பிரயாசப்பட்டு அவன் விதைச்சிட்டு போனா கஷ்டமே படாம ராத்திரி நேரத்துல வந்து வெயில் இல்லாத நேரம் வேர்க்காத நேரம் யாரும் பார்க்காத நேரம் களைகளை வச்சுட்டு இன்னொருத்த ஓடிட்டான்
2: சோ திஸ் மேன் டாயில் சோ மச் லேபர் சோ மச் ஹி ஃபவுண்ட் குட் சீட் அண்ட் கேம் அண்ட் சோட் குட் சீட் இன் ஹிஸ் ஃபீல்ட் பட் வைல் ஹி வாஸ் ஸ்லீப்பிங் இன் தி நைட் டைம் இன் தி கூல் டைம் ஆஃப் தி டே இன் தி நைட் திஸ் மேன் கேம் அண்ட் ஹி சோ டேர்ஸ் அமங் தி வீட்
1: இந்த மனுஷன் தானியம் வரும் ஆகாரம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா இந்த தானியத்தை விட ரொம்ப பெருசா என்ன வளருதுன்னா களை வந்து வளர்ந்துருக்கு
2: சோ திஸ் மேன் வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் கிரெயின்ஸ் வுட் ஸ்ப்ரவுட் அண்ட் க்ரோ அப் மோர் தென் தட் பட் யூ கேன் சீ தி டேர்ஸ் அப்பியர் மோர் தென் தோஸ் கிரெயின்ஸ்
1: அப்போ வேலைக்காரன் கேக்குறாங்க என்ன சார் நம்ம வந்து விதை தானே போட்டோம் தானியம் தானே போட்டோம் இந்த விதை இல்லாத களை எப்படி வந்துச்சு
2: சோ தி சர்வன்ட்ஸ் கேம் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம் see we have sown only good seed but how did this tares come up
1: அப்போ அந்த எஜமான் சொல்றாரு
2: then master says
1: இது வந்து சத்துருவினுடைய வேலை
2: an enemy has done this
1: எப்படியாவது இந்த பயிரை கெடுத்துறணும்னு அவன் செஞ்சிருக்கான்
2: so he has done this just to spoil this crop somehow
1: நான் சொல்லுவேன் தானியங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற காரியம் வந்து எதற்கு அடையாளமா இருக்குன்னா நான் சொல்லுவேன் இந்த தானியம் வந்து இந்த களஞ்சியத்துல வந்து சேர்றதுக்கு அது எவ்வளவு பாதுகாக்கப்படணும் அது எவ்வளவு வந்து பத்திரப்படுத்தப்படணும்ன்றதுக்கு அடையாளமா நிக்குது
2: சோ ஹியர் when you say that barns will be filled with plentiness these barns mean safety which that barns need for the grains to reach the barns
1: நான் சொல்லுவேன் விதைக்கிறவனாலும் கிடையாது நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் கிடையாது விளைய செய்கிற தேவனாலே தான் எல்லாமா
2: சோ இட் இஸ் நாட் பை த ஒன் ஹூ சோஸ் நாட் பை த ஒன் ஹூ வாட்டர்ஸ் பட் ஒன்லி த லார்ட் ஹூ ப்ரொடியூசஸ் தி ஹார்வெஸ்ட்
1: நான் பிரயாசப்பட்டுட்டேன் நான் வேலைக்கு போயிட்டேன் நான் படிச்சுட்டேன் நான் சாதிச்சுட்டேன் நான் வந்து அதை வாங்கிட்டேன் இதெல்லாம் கிடையாதுங்க. இது எல்லாம் பத்திரமா கொண்டு போய் களஞ்சியத்துல சேர்க்கிற வரைக்கும் ஆபத்து நம்மை சுற்றி இருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க.
2: So it's not that I have studied, I have educated, I have did it, I have done that, I have achieved it, I have labored, I have toiled. It's not that way, but until it reaches the barn, it had to be safe.
1: ஒரு உழவன் வந்து விதைச்ச உடனே அடுத்த நாள் போய் கொண்டாட்டத்தை கொண்டாடுறது இல்ல.
2: A farmer will not celebrate it the next day when he sows.
1: அவன் களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவனுக்கு பயம் போகாது.
2: So until it takes and saves them in the barns, he will be very afraid.
1: அதா சில வேளையில பாத்தீங்கன்னா இப்ப கூட ரீசன்ட்டா இந்த கேரள ஃப்ளட்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப வேதனையா இருக்குது பார்ப்பதற்கு.
2: So recently we are seeing news about Kerala floods which are really painful.
1: பாத்தீங்கன்னா எல்லாம் வெளஞ்சு வந்து அறுவடை செய்யணும் நிக்கிற போது அந்த வயல்வெளி முழுவதும் வெள்ளக்காடா மாறிடுது.
2: So see, when they are grown up and about to harvest, the entire fields are now flooded with water.
1: பாருங்க அதுல ஒரு தானியத்தை கூட அவன் கொண்டு வந்து களஞ்சியத்துல சேர்க்க முடியாது.
2: He is not able to take even single grain to his barn.
1: அப்போ உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அது முதலாவது தேவன் நம்முடைய காரியங்களை வெற்றி பெற செய்யறது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது தேவன் நமக்கு வழிநடுக கொடுக்கிற பாதுகாப்புக்கு அது அடையாளமா இருக்கு.
2: So when it says your barns will be filled with plenty, it not only means a success that the Lord gives us, and it also means a safety that the Lord gives us.
1: வழிநடுக கர்த்தர் பாதுகாப்பு தரலனா வழிநடுக நம்ம எடுக்கிற அத்தனை பிரயாசமும் வீணாக போயிடும்.
2: If the Lord doesn't give this protection and safety all through the way, all the toil that we take all through the way will be in vain.
1: கர்த்தர் வந்து வீட்டை காவாராகில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா.
2: If the Lord doesn't keep the house, the keepers of the houses of vain.
1: கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காக்கும்படி விழித்திருக்கிறவர்கள் அவருடைய விழிப்பு விருதா.
2: And also if the Lord doesn't keep this city, the keepers of the city are in vain.
1: நம்முடைய தேவன் சொல்றாரு,
2: the Lord says,
1: நீ என்னை கனம் பண்ணுவாயானால்,
2: if you honor me,
1: நான் உனக்கு வெற்றியை கொடுக்கிறது மாத்திரமல்ல,
2: I not only give you success,
1: நான் உனக்கு பாதுகாப்பை தருவேன்,
2: I also give you safety.
1: நீ களஞ்சியத்துல வந்து சேர்க்கப்படும் வரைக்கும் நான் பாதுகாப்பை தருவேன்.
2: Until your grains reach your barns, I will give you safety.
1: எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன்.
2: How good is our God.
1: நாம எவ்வளவு அவரை அதிகமாய் சார்ந்து கொள்ளணும்.
2: So how much we have to depend upon him.
1: எவ்வளவு அதிகமாய் அவரை நாம் கனம் பண்ணணும்.
2: How much we have to honor him.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர் கனப்படுத்தப்படும் பொழுது,
2: when he is honored,
1: நான் சொல்லுவேன் எத்தனை இடர்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நின்று பாதுகாக்கிற தேவனாயிருக்கு.
2: No matter how many oppositions, how many problems, how many struggles we may face and encounter, he is able to stand and save for us.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த களஞ்சியங்கள் அப்படிங்கற வார்த்தையை விளங்கிக்கொள்ள மூன்றாவது வார்த்தை,
2: the third way to understand barns.
1: நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் 56 வசனம் பாருங்க.
2: Genesis 41 and verse 56.
1: ஆதியாகமம் 41:56.
2: Genesis 41:56.
1: தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று.
2: The famine was over all the face of the earth, and Joseph opened all the storehouses and sold to the Egyptians, and the famine became severe in the land of Egypt.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த களஞ்சியம் அப்படின்ற காரியத்திற்கான மூன்றாவது அர்த்தம் என்ன தெரியுமா?
2: So the third way or third meaning to understand this barns,
1: உயிர் பிழைத்தல் அப்படின்றதற்கு அது ஒரு அடையாளம்.
2: It means sustenance.
1: உயிர் பிழைத்திருப்பது.
2: It means sustenance.
1: இன்னொரு விதமாய் சொன்னால் பராமரிப்புன்னு கூட சொல்லலாம்.
2: So in other words, sustenance.
1: அதாவது என்னன்னா, இந்த களஞ்சியத்துல தானியம் எவ்வளவு அதிகமா இருக்கோ, அது எவ்வளவு நிரம்பி இருக்கோ, அவ்வளவுதான் நம்முடைய உயிருக்கு என்ன இருக்குன்னா கேரண்டி இருக்கு.
2: So the more grains we have in the barns, the more guarantee or we have for our life.
1: பாருங்க, நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: விளைச்சல் வந்து உங்களுக்கு அறுவடையில அல்லது உங்களுடைய வயல் வெளிய பார்த்தா பச்சை பசேல் இருக்கலாம், அது நல்லா விளைஞ்சு கூட நிக்கலாம்.
2: So your field might be very green in color, and it may also grow up very high and bring down produce.
1: யாரும் போய் வயலுக்கு போய் சாப்பிட மாட்டாங்க.
2: No one will eat out of crop.
1: நேரா they don't go run to the field and eat. அங்க போய் யாரும் சாப்பிட மாட்டாங்க.
2: No one will run to the field to eat.
1: அங்க நிறைய பெரிய வயல் வெளி இருக்கு, எல்லாரும் அங்க போய் சாப்பிட்டு வரலாம்.
2: So
1: அப்படின் போக மாட்டாங்க.
2: There's a big field, let us go and eat. No one will go there.
1: அங்க யாரும் போக மாட்டாங்க.
2: No one will go there.
1: அது விளைஞ்சு முடிஞ்சது என்ன பண்ணணும்னா மொத்தமாக எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதை எல்லா பதறெல்லாம் விளக்கி அதை கழுவி எல்லாம் எடுத்து கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்க்குறான் பாருங்க, அங்கிருந்து தான் சாப்பாடு சப்ளை ஆகும்.
2: ஸோ தி ஹார்வெஸ்ட் தட் வி டேக் அவுட் ஆஃப் தி ஃபீல்ட் தே ஹாவ் டு பி க்ளீன் ப்ரூன் அண்ட் டு ஆல் கைண்ட் ஆஃப் திங் அண்ட் ஒன்லி வென் த கிரெயின்ஸ் ரீச் தி பார்ன் ஒன்லி தென் இட் கேன் பி ஃபெட்.
1: அப்போ இந்த வயல்வெளியிலிருந்து இந்த தானியம் வந்து இந்த களஞ்சியத்தில் சேர்க்காம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பஞ்சம் காரணமா இருக்கலாம்.
2: சோ ஃபார் திஸ் ஃபெமைன் கேன் பி அ ரீசன் ஃபார் திஸ் கிரெயின்ஸ் டு ரீச் திஸ் பார்ன்.
1: ஆனால் இந்த பஞ்சமே வந்தாலும் களஞ்சியத்தில் வந்து தானியம் நிரம்பிருச்சுன்னா தேசம் பயப்பட வேண்டியதில்லை.
2: பட் நோ மேட்டர் ஈவன் இஃப் ஃபெமைன் மே கம் தேர் பட் இஃப் தேர் ஆர் கிரெயின்ஸ் இன் த பான்ஸ் தென் த நேஷன் வில் நாட் பி அஃப்ரைட் ஆஃப்.
1: அதுதான் யோசேப்பு கொடுத்த பெரிய ஆலோசனை.
2: ஸோ தட் இஸ் அ கிரேட் கவுன்சில் கிவன் பை ஜோசப்.
1: ஆண்டவர் பார்வோனுக்கு வரப்போகும் ஆபத்தை காமிச்சிட்டாரு.
2: த லார்ட் ஷோட் தி டேஞ்சர் தட் தே கோனா என்கவுண்டர் டு ஃபாரோ.
1: 7 வருஷம் செழிப்பு, ஆனா 7 வருஷத்துல பெரிய பஞ்சம் வரப்போகுது.
2: ஸோ 7 இயர்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் த நெக்ஸ்ட் 7 இஸ் கோன் டு பி அ டெரிபிள் ஃபெமைன்.
1: இன்னொரு விதமா சொன்னா 7 வருஷத்துல வயல்ல இருந்து நல்ல ஒரு விளைச்சல் வரும், 7 வருஷத்துல வயல்ல இருந்து எந்த அவுட்கமும் வராது.
2: So in other words there will be a good outcome from for first 7 years from the field and for the next 7 years there will not be any outcome from the fields.
1: எல்லாம் வெறுமையாயிடும், dry ஆயிடும்.
2: Everything will be dry.
1: ஆனா யோசேப்பு சொல்றாரு,
2: but Joseph says
1: அந்த 7 வருஷம் வர விளைச்சலின் பலனை நாம என்ன பண்ணலாம்னா கொண்டு போய் களஞ்சியங்கள்ல தானியங்க களஞ்சியங்கள்ல போய் சேர்த்து வச்சிரலாம்.
2: So let us store them in the store houses and barns whichever we get in those first 7 years.
1: 7 வருஷம் சேர்த்து வச்சிட்டாங்க.
2: So they have stored up for the first 7 years.
1: ஆனா 7 வருஷம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வயல்ல இருந்து ஒரு அவுட்புட்டுமே வர மாட்டேங்குது.
2: So at the end of 7 years they don't find any output from the field.
1: எல்லாம் வந்த ஃபீல்ட் எல்லாம் எல்லா வயல் நிலமும் அப்படியே வெட்டாந்திரையாக வெறுமையாக காய்ந்து போய் நிக்குது.
2: So all their fields have become like a dry land, totally dried up.
1: எல்லா இடமும் பாத்தினா பசி பரவ ஆரம்பிக்குது.
2: So there is hunger and starvation everywhere.
1: ஜனங்கள்ட ஆகாரம் கிடையாது.
2: There's no food for the people.
1: போய் வயல்ல பார்த்தா அவங்களால தாங்கி கொள்ள முடியல, இங்க இருந்து எங்க எனக்கு சாப்பாடு கிடைக்கும்.
2: When they go to the fields and see they could not bear it, how can I get food out of this field?
1: ஆனால் வயல் எல்லாம் காஞ்சி போகும்போது
2: when all the fields are dried,
1: தானியம் பெறின களஞ்சியத்தில் தானியம் இருக்கு அப்படின்ற செய்தி வந்த உடனே ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி.
2: பட் வென் பீப்புள் காட் தி நியூஸ் தட் தேர் ஆர் கிரெயின்ஸ் இன் தி பார்ன்ஸ் பீப்புள் வர் வெரி ஹாப்பி.
1: எங்களுக்கு ஒருவேளை விளைச்சலே 7 வருஷம் வராட்டியும் களஞ்சியத்திலிருந்து எங்களுக்கு சப்ளை வந்துட்டே இருக்கும்.
2: மேபி இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் ரிசல்ட் ஆர் அவுட்புட் ஃப்ரம் த ஃபீல்ட் ஃபார் த 7 இயர்ஸ் பட் வி வில் கெட் ஃபுட் ஃப்ரம் அவர் பார்ன்ஸ்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இது எதை பற்றி காண்பிக்குதுன்னா தேவனுடைய பராமரிப்பை குறித்து சொல்லுது.
2: It speaks about the sustenance of God.
1: நமக்காக ஏற்கனவே சேமித்து வைத்து நம்மை பராமரிப்பது.
2: So like which the Lord already stores up for us and feeds us out of it.
1: நீங்கள் வந்து இது ரொம்ப அவசியமானது நான் நினைக்கிறேன்.
2: So I think this is very necessary for us.
1: தேவன் தான் நம்மள பராமரிக்கணும்.
2: It is God who should take care of us.
1: ஏனா எந்த நேரம் எந்த ஆபத்து எங்க இருந்து வரும் நமக்கு தெரியாது.
2: We don't know at what time and what way we will encounter dangers.
1: நமக்கு சேமித்து அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி தரணும்.
2: The Lord should store up things for us and he should supply us for us.
1: அவருடைய ஆலோசனை இல்லாம அதை செய்யவே முடியாது.
2: We cannot do it without his counsel.
1: நீங்கள் இந்த பரிசுத்தவானுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இந்த பஞ்சம் வந்துருக்குது.
2: If you look at the life of saints of God, you can see famines that they encounter in their life.
1: ஆதியாகமம் 12:10 வாசித்தீங்கன்னா,
2: If you read Genesis 12:10,
1: ஆபிரகாமினுடைய காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் தேசத்திலே வந்தது.
2: There was a famine in the land in the times of Abraham.
1: அதாவது ஆபிரகாம் எகிப்துக்கு போய் இருக்கிறார் அங்க போய் தங்கிறதுக்கு, ஏனா எகிப்துல மட்டும் சாப்பாடு கிடைச்சிருக்கு.
2: So we can see that Abraham himself went to Egypt to dwell there for food.
1: நீங்கள் 26 அதிகார ஆதியாகமம் 1 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Genesis 26 and verse 1,
1: ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் நாட்களிலேயும் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டானதுன்னு வாசிக்கிறோம்.
2: In the time of Isaac there was a famine in the land besides the first famine that was in the days of Abraham.
1: அதனால இவர் வந்து அபிமெலேக் என்கிற கேராருக்கு கேராரின் ராஜாவின் இடத்துக்கு போய் இவர் போய் அடைக்கலம் புகுறார்.
2: So therefore he went to Abimelech king of the Philistine in Gerar.
1: நீங்கள் ஆதியாகமும் 42 அதிகாரம் வரும்போது ஈசாக்கின் குமாரனாகி யாக்கோபின் காலத்துல கானான்ல பெரிய பஞ்சம் இருந்தது.
2: So in Genesis chapter 42 you can read about the famine that came in Canaan during the times of Jacob.
1: அப்போ யாக்கோபு சொல்றாரு, நீங்க ஏன் இங்கேயே இருக்கிறீங்க, நீங்க என்ன ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? 2 வசனத்துல நான் கேள்விப்படுகிறேன், நாம் சாகாமல் உயிரோடும் இருக்கும்படி நீங்க எகிப்துக்கு என்ன பண்ணுங்கன்னா போய் நமக்காக தானியம் கொண்டு போய் கொண்டு வாங்க, தானியத்தை கொண்டு நீ கொள்முதல் செய்து கொண்டு வாங்கன்னு சொல்றார்.
2: In verse 2 he says, indeed I have heard that there is grain in Egypt, go down to that place and buy for us there that we may live and not die.
1: தன்னோட 10 பிள்ளைகளை அனுப்பிட்டார்.
2: He sent all his 10 children there.
1: அப்போ அவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு அந்த பஞ்சம்.
2: The famine was so terrible then.
1: நீங்கள் ரூத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் வாசிக்கும்போது,
2: if you read Ruth chapter 1 and verse 1,
1: நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த ஒரு நாட்கள்ல தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று.
2: Here we read in the days when the judges ruled there was a famine in the land.
1: அப்போ பெத்லகே மூரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் போட்டிருக்கு.
2: And a certain man of Bethlehem Judah went to dwell in the country of Moab, he and his wife and his two sons.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களே.
2: What is most surprising here?
1: அவர் போய்ட்டு குடும்பத்தையே மாத்திட்டு குடிபெயர்ந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம்.
2: The entire family shifted from one place to another place just because of severe famine.
1: எப்போ இந்த பஞ்சம் முடியும்னு யாருக்குமே தெரியாது.
2: They don't know when this famine will end.
1: அப்போ இந்த பஞ்ச காலங்கள்ல கூட அவர்களை பராமரித்து ஆதரித்தது என்னன்னு சொன்னா அது வந்து களஞ்சியங்கள்.
2: So it was these barns that actually fed them and supplied food to them during this famine.
1: எந்த நாடுகள் வந்து களஞ்சியங்களை கட்டி அவங்க வந்து வருங்காலத்துக்காக சேமிச்சு வச்சாங்களோ அந்த நாட்டின் மக்கள் தான் உயிர் பிழைப்பாங்க.
2: So whichever countries built up these barns and stored up grains for the people, only people of that country would have survived.
1: நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்றாரு உன் களஞ்சியங்கள் என்ன செய்யும்னா நிரம்பி இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு.
2: The Lord says your barns will be filled with plenty.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்.
2: Your barns will be filled with plenty.
1: அப்போ இப்படி நம்முடைய களஞ்சியங்களை பஞ்சகாலத்திலேயும் நாம சாகாதபடிக்கு பூரணமாய் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன்.
2: So our God is a God who fills our barns even during times of famine that we may not die.
1: நான் சொல்லுவேன், அவர் மாத்திரம் நம்மளை இந்த விதத்துல களஞ்சியத்துல நிரப்பாவிட்டால் நாம நிச்சயமாய் சர்வைவ் பண்ணவே முடியாது.
2: So I tell you, if the Lord doesn't fill our barns in this way, then we cannot surely survive.
1: நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் பல விதங்கள்ல பல இடங்கள்ல நாம நிறைய இடங்களில் குறைவுகளை சந்திக்கும் போது நம்மை நிறைவாக்குறதுக்கு நம்முடைய தேவன் மாத்திரம் தான் கூட இருந்து நம்மை நடத்த வல்லவர்.
2: So even in our life we may have many needs and wants in many places, many ways and many times, but only our God can be with us in during that time and fill all our needs.
1: ஒருவேளை நீங்க பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு தேவையோடு நீங்க உட்கார்ந்திருக்கலாம்.
2: Maybe you might be with a great big need of in a financial way.
1: சில பேர் சொல்லலாம், எனக்கு பொருளாதார இது எந்த பிரச்சனை இல்ல பாஸ்டர், மனதளவுல தான் ரொம்ப ட்ரையா இருக்கேன் நான்.
2: So some people may financially I don't have any problem pastor, but I'm really have a problem with my mental health.
1: I'm so dry in my emotions. என்னுடைய இருதயத்துல தான் நான் ரொம்ப வெறுமையா ஃபீல் பண்றேன்.
2: I feel very empty in my heart.
1: சில பேர் சொல்லலாம், என் சரீரத்துல தான் நான் ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றேன்.
2: Some may say I feel very weak only in my physical nature.
1: நான் சொல்லுவேன், கர்த்தர் தம்முடைய ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா நம்முடைய பஞ்ச நேரத்திலையும் நம்மை போஷித்து பூரணமாய் நிரப்பி நடத்துகிற தேவனாயிருக்கிறார்.
2: I tell you our God is a God who can feed us and supply us from his barns even during time of famine.
1: தேசம் முழுவதும் பஞ்சம் இருந்தாலும்
2: when the entire nation encountered famine,
1: ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஒரு மறைவிடத்தை வைத்திருக்கிறார்.
2: The Lord has kept a secret place for his people.
1: தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு களஞ்சியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
2: The Lord has prepared a barn for his people.
1: அவர் தம்முடைய பிள்ளைகளை போஷிக்க பராமரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
2: The Lord is faithful to feed and supply food to his people.
1: எலியா தீர்க்கதரிசி மனசோர்வடைந்து போய் அவர் போய் சூரிய செடியின் கிழ போய் படுத்துட்டாரு.
2: So the prophet Elijah he was totally
1: depressed
2: and he went and sat below a juniper tree.
1: அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க அவருக்கு வேலைக்காரனை விட்டு வந்துட்டாரு. வேலைக்காரனை விட்டுட்டு ஒரு நாள் பிரயாணம் போயிட்டாரு வனாந்திரத்துக்குள்ள.
2: He also left his servant and went a day journey into the wilderness.
1: இந்த மனிதனுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல, இவரை பராமரிக்கிற ஆள் கிடையாது, இவரை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது.
2: There is no one to help him, there is no one to take care of him, there is no one to supply anything to him.
1: எசபேல் கொடுத்த மிரட்டல்ல பயந்து போய் ஒரு விதமா மன சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே நான் வந்து என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் கிடையாது, என்னுடைய ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி அவன் தேவனுக்கு முன்பாக படுத்து கிடக்குறான்.
2: So he was totally depressed because of the threatening that was given by Jezebel and he just said to the Lord, Lord, it is enough, take my life away, it is better for me to die.
1: அந்த நிலையில
2: but even in that time
1: கர்த்தர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார்.
2: The Lord supplied food to him.
1: அந்த நேரத்துல அவனை தேவன் தைரியப்படுத்தினார்.
2: Even the time the Lord encouraged him.
1: அந்த இடத்துல கர்த்தர் அவனை சந்தித்தார்.
2: The Lord met him at that time.
1: அந்த இடத்துல ஒரு தரிசனம் கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு கொண்டு போய் திரும்ப எழுப்பி நடத்தினார்.
2: So even in that place the Lord gave him a vision and the Lord said you have to go a far distance and the Lord took him.
1: இதுதான் என்ன தெரியுமா?
2: You know,
1: உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்.
2: So this is that barns being filled with
1: எல்லா இடங்களும் dry-ஆ இருக்கும்போது கர்த்தர் வந்து நிரப்புகிறார்.
2: When all the places are dry the Lord comes and fills it up.
1: யாரை நிரப்புவார்?
2: Whom will the Lord fill up?
1: உன் எல்லா பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாய் நிரப்புவார்.
2: Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase, so your barns will be filled with plenty.
1: நான் உண்மையா சொல்றேன், கர்த்தரை நீங்க வந்து கனம் பண்ற காலத்துல கனம் பண்ணுவீர்களானால் பஞ்ச காலங்களிலேயே நம்மை கைவிடாமல் நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிற ஒரு உண்மையுள்ள தேவன் இருக்கிறார்.
2: I tell you, if you honor the Lord in the time that you're supposed to honor him, our God is faithful not to forsake in the times of a famine and the Lord will supply your need.
1: கர்த்தர் இந்த நாளிலேயும் தம்முடைய பராமரிப்பை நம்ம கட்டளையிட்டு நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புவாரா?
2: Even today may the Lord grant his sustenance to us and may the Lord feed us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும்.
2: All glory be to the name of the Lord.
1: இந்த நாள் நீங்க எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க.
2: Even today you pray for me.
1: இந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த நாள்.
2: So today is a special day in my life.
1: அக்டோபர் 19ஆம் தேதி ஆண்டவருடைய முழுநேர ஊழியத்துக்காக நான் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு நாள்.
2: So this is the day where I was ordained for the ministry of God on this October 19th.
1: 1998ஆம் ஆண்டு இதே மேடையில் பாஸ்டர் சாம் சுந்தரம் என்னுடைய தகப்பனார் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக என் தலையின் மேல் கை வைத்து என்னை அபிஷேகித்தார்கள்.
2: So in 1998 Pastor Sam Sundaram in the same place in the same stage he laid his hand upon me and anointed me and ordained for this ministry.
1: 23 ஆண்டுகள் இந்த ஊழிய பாதையில கர்த்தர் நடத்தி வந்த வழிகள் ஏராளம்.
2: So the path that Lord led me in this 23 years is really great.
1: அதை நினைக்கும்போது உள்ளம் உடைகிறது.
2: So when I think about it my heart breaks down.
1: எத்தனை நன்மைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை தயவுகள், எத்தனை மன்னிப்புகள், எத்தனை வெளிப்படுத்தல்கள் தேவன் தந்தார்.
2: The Lord has given me many goodness, the many mercies, so many grace, so many forgiveness and so many revelations so far.
1: உண்மையாகவே இங்க நிற்பதற்கும் இந்த ஊழியத்தை செய்வதற்கும் எந்த தகுதியும் என்னிடத்தில் இல்லை.
2: I'm really not worthy. I don't deserve to stand here and do this ministry.
1: அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
2: The one who called me is faithful.
1: அவருடைய கிருபை பெரியது.
2: His grace is really great.
1: என்னில் ஒன்றும் இல்லை.
2: I have nothing in me.
1: இம்மட்டும் நடத்தி வந்தது தேவ கிருபை.
2: It is God's grace that has led me so far.
1: தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தருக்காக கர்த்தரோடு கர்த்தருடைய மகிமைக்காக மாத்திரம் செய்ய எனக்காக உங்கள் தனி ஜபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
2: Also kindly pray for me in your personal prayers that I may continue to do this ministry with God, for God and in God.
1: பரிசுத்த பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
2: Our holy God, we thank you with a grateful heart.
1: உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி.
2: Thank you for your mercies, Lord.
1: இன்னைக்கு எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர்.
2: Lord, you minister with us today.
1: ஆமாப்பா.
2: Yes, Father.
1: உம்மை நாங்கள் கனம் பண்ணும்போது,
2: Lord, when we honor you,
1: எங்கள் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்பு.
2: Lord, you fill our barns with plentiness.
1: இந்த காலையிலே இந்த ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும்.
2: Lord, this blessing descend upon your children today, Lord.
1: ஆண்டவரே,
2: Lord,
1: ஜெயம், வெற்றி, வாய்க்க பண்ணுதல் என்கிற களஞ்சியம் உம்முடைய பிள்ளைகள் நிரம்பி இருக்கட்டும் ஐயா.
2: Lord, let this barn which means success, Lord, prosperity fill your children's life, Lord.
1: ஆண்டவரே, பாதுகாப்பு என்பதை அடையாளப்படுத்துகிற உம்முடைய களஞ்சியங்கள், அவருடைய களஞ்சியங்கள் உமால் நிரப்பப்படட்டும்.
2: Lord, let this barns which signify safety be filled in them life.
1: ஆண்டவரே,
2: Lord,
1: பராமரிப்பு என்றதுக்கு அடையாளமா இருக்கிற களஞ்சியம் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே,
2: Lord, let the barns which signify sustenance be filled in their life, Lord.
1: ஆண்டவரே, அவர்களுக்கு வெற்றியையும் அவர்களுக்கு பாதுகாப்பையும் அவர்களுக்கு பராமரிப்பையும் குறைவில்லாமல் தந்து வழி நடத்து.
2: May the Lord give the success, safety and sustenance to all your children.
1: அடியேனையும் உம்முடைய திரு ரத்தத்திலே மறைத்து நீர் என் மூலமாய் வெளிப்படும், மகிமைப்படும், உம் சித்தத்தை வெளிப்படுத்தும்.
2: May the Lord cover your servant under your blood and Lord reveal your Lord glory and everything through you, Lord.
1: ஆண்டவரே, உமக்காக நீர் நியமித்த நாட்கள் வரைக்கும் உண்மையாய் உழைக்க ஊழியம் செய்ய கிருபை தா.
2: Lord, give me grace that I may work and labor faithfully until the days that you have set for me.
1: எத்தனையோ குறைவுகள் என்று உண்டென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே.
2: Lord, you know that we have all shortcomings, Lord.
1: இம்மட்டும் மன்னித்தீர், இம்மட்டும் போதித்தீர், இம்மட்டும் பலப்படுத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். அந்த கிருபைகள் என்னை விட்டு விலகாமல் இருக்க என்னை ரத்தத்திற்குள்ளே மறைத்துக்கொள்.
2: Lord, you forgive me so far, Lord. You have upholded me so far. Lord, you have kept me under your grace so far, Lord. Lord, keep me under your grace that it may not depart from me, Lord.
1: இன்னும் உம்மோடு இசைந்து நடக்க குடும்பமாய் நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த பாக்கியத்திலே நிலைத்திருக்க கிருபை தா.
2: Lord, give me grace to Lord establish myself in this great privilege and blessing that you have given me along with my family, Lord.
1: உம்முடைய ராஜ்யத்திற்காக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே.
2: Lord, use me for your kingdom, Father.
1: உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்.
2: Let your name alone be magnified.
1: உமக்கே மகிமை உண்டாகட்டும்.
2: All glory be to you alone.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
2: In Jesus name we pray.
1: Amen. Amen. Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். யாத்ராகமம் 20:11. மிகுந்த கலை நுட்பத்துடன் மண்பாண்டங்களை செய்யும் குயவன் ஒருவர் தன் நண்பனிடம் இவ்வாறு கூறினார். நான் எவ்வகையான பாண்டத்தை செய்யப் போகிறேன் என்பது நான் எவ்வளவு களைப்பாயிருக்கிறேன் அல்லது எவ்வளவு ஓய்வு எடுத்திருக்கிறேன் என்பதை பொறுத்தே அமையும். நான் மிகுந்த பணிச்சுமையினால் அதிகமாக களைப்படைந்திருந்தால் மிகவும் கலை நுட்பத்துடன் செய்யப்பட வேண்டிய மண்பாண்டங்களை செய்ய மாட்டேன். மிகவும் சாதாரணமான பயன்பாட்டிற்கு உகந்த மண்பாண்டங்களை மட்டுமே செய்வேன். ஏனெனில் மிகுந்த களைப்போடு நான் இருக்கும்போது மிகவும் நுட்பமாக அழகாக என்னால் யோசித்து செய்ய இயலாது. ஆனால் நான் போதிய ஓய்வு எடுத்து என் சரீரமும் மனமும் புத்துணர்ச்சியோடு இருக்கும்போது மிகுந்த வேலைப்பாட்டுடன் கூடிய பாத்திரங்களை நுட்பமாக செய்ய ஆரம்பிப்பேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நமக்கு நம் வேலைகளை திறமையாக செய்ய ஓய்வு மிகவும் அவசியம். இடைவேளை இல்லாமல் நாம் தொடர்ச்சியாக வேலை செய்யும் போது நம்முடைய வேலை தரமானதாக இருக்காது. மனிதர்களில் பெரும்பாலானோர் நல்ல ஓய்வுக்கு பின்புதான் திறமையாக வேலை செய்கிறார்கள். ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்வோமானால் அது மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு போய்விடும். டிரைவர் ஒருவர் தூங்காமல் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே இருந்தால் பெரிய விபத்தை ஏற்படுத்தி விடுவார். ஓய்வு என்பதை தேவையற்ற ஒன்று என்றோ சோம்பேறித்தனத்தின் அடையாளம் என்றோ நாம் நினைக்கக்கூடாது. நமது சரீரத்திற்கு தேவையான ஓய்வு அவசியம். ஆகவேதான் தேவன் ஓய்வின் முக்கியத்துவத்தை வேதாகமத்திலே குறிப்பிட்டுள்ளார். தேவன் மனிதர்களுக்கு ஆறு நாள் வேலைக்கு பின்பு ஒரு நாள் ஓய்வு என்பதை ஆலோசனையாக சொல்லாமல் கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். அந்த நாளில் நாம் போதுமான ஓய்வு எடுப்பதும் குடும்பத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதும் நம் சரீரத்திற்கும் ஆவி ஆத்மாவிற்கும் மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். வரப்போகும் வாரம் முழுவதிலும் வேலை செய்ய தேவையான ஆற்றலை அது நமக்கு கொடுக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை தன்னுடைய சீஷர்களோடு படகிலே பிரயாணம் மேற்கொண்டார். அந்நேரம் அவர் மிகவும் களைப்படைந்திருந்தபடியால் அந்த பிரயாண நேரத்தை ஓய்வெடுக்க பயன்படுத்தி கொண்டார். படகிலே தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் ஆறு நாளைக்குள்ளே சர்வத்தையும் சிருஷ்டித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, போதுமான இளைப்பாறுதல் நமக்கு மிகவும் அவசியம். சரிவர நாம் தூங்கவில்லையானால் பலவித உடல்நலக்கேடும் மனநலக்கேடும் ஏற்படும். நம்முடைய வேலைகளை நாம் சரியாகவும் திறமையாகவும் செய்ய முடியாது. ஆகவே தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறபடி நாம் ஓய்வெடுக்க வேண்டும். அந்த நாளில் நாம் நம் தேவனை தேட வேண்டும். அவரில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆறு நாளைக்கு வேலை செய்வதற்கு தேவையான பலனை தேவன் நமக்கு தருவார்.

ஆ, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

காத்து கொண்டு நடத்துறீங்கப்பா. கிருபையாய் நடத்தினீர். அடைக்கலமே அடைக்கலமே லோராபா சம்பா லகதா ரிகதா ஓ ரகபன சந்தரபல ஹரபல ஓ ஷியலதரியாதரே. மகிமை மகிமை மகிமை மகிமை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே மகிமையானவைகளை செய்தவரே, மகிமையானவைகளை செய்தவரே, மகிமையானவைகளை செய்தவரே. லோரா பாலபோ சபல பல பல பல பௌதர பலபோ சந்தரா. அடைக்கலமே அடைக்கலமே உமது அடிமை அப்பா, அடிமை அப்பா. உண்மை எந்தெந்த நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மையே வாழ்த்துகிறோம். எங்களை விடுவித்தவரே, எங்களை மீட்டு கொண்டவரே. ஊரா பஷ பல கதரா அடைக்கலமே ஊரா பா கபல ரபா மம தரி பலபோ சந்தரா. லிக்கர பலபோ சபல பல பல பௌதரி பலபோ சந்தரல ரியாதரா. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை. நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து விடுதலையோட இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தியவாறே ஓரா பாபா பாபா சபல பல பல பௌதர பலப சந்தரல ரியாதரா. ஒவ்வொரு வீடுகளிலும் அவர் உயர்த்துகிற சத்தம் எழும்பட்டும். ஒவ்வொரு இருக்கிற இடங்களில் அவர் மகிமைப்படுத்துகிற சத்தம் எழும்பட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. குழியில் விழாதபடி என்னை காத்து கொண்டு நடத்தினார், என் கரத்தை பற்றி கொண்டு நடத்தினார். என் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. உராபாபாபாபா ஷபல பல பௌதர பல கரபல சந்தரா. பாவங்களை பாராது என்னை பற்றி கொண்டவர், ஹாலேலூ என் சாபங்களை நீக்கினவர் அவர். என் தேவனே ஒருவரே என்னை மீட்டெடுத்தவர், என்னை ரட்சித்தவர், என்னை விடுதலையாக்கினவர். அவருக்கே கனவு மகிமை மென்றெண்டும் உண்டாவதாக. விட்டு கொடுக்காமல் நடத்தினவர் அவர். ஒருவருக்கே மகிமை, அவர் ஒருவருக்கே மகிமை, அவர் ஒருவருக்கே மகிமை. என் தேவாதி தேவன் ஒருவருக்கே.

இம்மட்டும் நடத்தின விக்னேஸ்வரே, இனிமேலும் நடத்துகிறவரே, எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, இனிமேலும் சந்திப்பவரே, எங்களை நேர்வழியாய் நடத்துகிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் நல்லவர், நேர்வழியாய் நடத்தினீரப்பா, கிருபையா எங்களை கொண்டு செல்கிறீரப்பா.

ஐயா, உங்க சத்த கேக்கணும், இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி உங்க அன்பு ரபாஷா கதாரா பாலா கதாரா கிருபையாய் நடத்துகிறீங்க ஆண்டவரே, உடைய நேசத்தினால் எங்களை நடத்துகிறவரே, அன்பினால்

கைகளை தட்டி இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமாய், கர்த்தருக்கு மகிமாய். அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை ருசிக்க பண்ணுகிறார். ஹாலேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமே. உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுக்குள்ளே நிச்சயம் தெய்வ பயம் இருக்கும். உண்மையா எனக்குள்ள ஆராதனை எழும்பினாலே எனக்குள்ள தெய்வ பயம் குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஹாலேலூயா. உண்மையாய் ஆராதிங்கள். கர்த்தர் மகிமையானவைகளை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து தேவனுடைய நன்மையினாலே அவர் நம்மை குறைவில்லாமல் நடத்துவாராக. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நல்ல கரங்களை தட்டி ஹாலேலூயா சேர்ந்து சொல்லுங்க. உண்மை ஆராதிக்க

அர்ப்பணித்து சந்தோஷத்தோட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரப சகலதரியதரா தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒவ்வொருவரும் சேவிக்க கிருபை செய்யப்பா.

உங்கள் பரிசுத்த ஆவியார், உங்கள் பரிசுத்த ஆவியார் நீரென் எல்லாம் மகிமையானதல்லவாப்பா. ஒன்றுக்கு உதவாத மண்பாண்டத்துக்குள்ள அந்த விலை ஏற பெற்ற பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். இது மகிமையான

கட்டுகளை தட்டி விடுதலையோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் சபையே. மகிமையானவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், மகிமையானவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்திருங்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். அதிசயமாய் நம்மை நடத்துகிற தேவர். நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு மகிமையானதை செய்தவரே, ஓ பயந்து ஆராதிக்கிறப்பா, பயபக்தியோடு ஆராதிக்கிறப்பா, பயந்தோடு தொழுது கொள்கிறோமப்பா. ஓ ரபா பாபா பாஷபல பல பகு தரபல கதறியாந்தர் மறுபுத்திரருக்கு முன்பாய் உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எத்தனை பெரிதாய் இருக்கிறது ராஜா. ஓ நல்லவரே, உமை நன்றியோடு உயர்த்துகிறோம், உமை நன்றியோடு வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை முன்குறித்து என்னை அழைத்து நடத்துகிறார். எவ்வளவு மகிமையான செயல் இது, எவ்வளவு ஆச்சரியமான செயல் இது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்களை குறைவில்லாமல் நடத்துகிற நல்ல தகப்பன். எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றியோடு சொல்ல முடியும், அப்பா உம்மை அறிகிற அறிவை எனக்கு நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை சொந்தமாய் கொள்ளும் பாக்கியத்தை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனையில, இந்த வருடத்தில், இந்த முதல் மாதத்தில் நாங்கள் நன்றியோடு விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், உம்மையே நம்பி வாழுவோம்ப்பா, உம்மையே சார்ந்து வாழுவோம்ப்பா. இந்த உலகத்தில் வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நீர் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும், நீர் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும். இந்த வருடத்தில் எந்த சூழ்நிலை எங்களால் தாண்ட முடியுமாண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகளே, கர்த்தருக்கு பயந்திருங்க. அப்படியே உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே.

ஒரு காரியத்தின் நிமித்தம் மறுத்து வச்சுகள் தேவனுக்கு பயந்திருந்த போது வேதம் சொல்கிறது அந்த குடும்பங்களை தழைக்க பண்ணினாரே ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிதான காரியங்க. ஒரு காரியத்திற்காய் அவர்கள் பயந்திருந்த போது அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமானால் எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கிற குடும்பங்களே, எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கிற உள்ளமே, என் ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டா, என் ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை தலைகுனிந்து போக விடவே மாட்டா, எந்த சூழ்நிலைக்கும் அவர் தான் எனக்கு தஞ்சம் என்று உறுதியாய் பிடித்து கொண்டு வாழ்ந்திருக்கிற உள்ளமே, என் ஆண்டவர் உன்னை தலைக்க பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அவர் போதும் என்று வாழுங்கள். எனக்கு என் ஆண்டவர் போதும், அவர் போதும் எனக்கு. அப்படி கரங்களை உயர்த்திவார் இந்த ஆராதனை நேரத்தில். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், அப்பா நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, இந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து எழும்பட்டும், நீங்க மட்டும் போதும்ப்பா, ஹல்லேலூயா, நீர் மாத்திரம் இருந்தால் போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் மனுஷர்களை கண்டு பயந்தல்ல, இது உலகத்தை கண்டு பயந்தல்ல, நீர் மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் போதும், எந்த சூழ்நிலையில் நான் நிற்க முடியும் ஆண்டவரே.

உண்மையாய் சொல்லுகிற சபையே, உள்ளத்திலிருந்து வார்த்தை எழும்பட்டும் சகோதரா, உள்ளத்திலிருந்து எழும்பட்டு சகோதரி, உன் குடும்பத்திலிருந்து எழும்பட்டு இந்த வார்த்தை, நீங்க போதப்பா, எங்களுக்கு நீங்க போதாண்டவரே, எங்கள் தேவன் நீரே. ராபா ஷாகா.

பயந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பாக்கியவா, அவன் பாக்கியவா. நீங்க போதோ, நீங்க போதோ. ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்க கிருபை தாங்கப்பா, உமக்கு பயந்து வாழ கிருபை தாங்கப்பா, உம்மை பிரியப்படுத்தி வாழ கிருபை தாங்கப்பா. போதும் ஆண்டவரே, மனுஷனை பிரியப்படுத்தினது போதும், உலகத்தை பிரியப்படுத்தினது போதும், உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. நீங்க போதோ, நீங்க போதோ. இனியும் நான் நன்மைகளை இழக்க கூடாதப்பா, இனி என் வாழ்க்கையில் ஒரு குறைவு வந்துடக்கூடாதப்பா, இனி என் வாழ்க்கையில் ஒரு தாழ்வு வந்துடக்கூடாதப்பா, இனி என் ஒரு வாழ்க்கையில தோல்வி வந்துடக்கூடாதப்பா. ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்மால் நான் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தருக்கு பயப்படுகிறவர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை என் வாழ்க்கையிலிருந்து காண்பித்து கொடுங்கப்பா, என் குடும்பத்திலிருந்து காண்பித்து கொடுங்கப்பா. இந்த ஆண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படியே மாறுவதாக, அப்படியே மாறுவதாக. அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதான சாட்சிகள் இந்த தேசத்தில் எங்களை குறித்து எழுப்பட்டு. தழைக்கப்படுகிறவரே, தழைக்கப்படுகிறவரே, பிள்ளைகளை தழைக்கப்படுங்கப்பா.

தேவனுக்கு பயத்தோட மகிமை செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு பிரியமாய் வாழ, அவருக்கு சித்தப்படி நடக்க, அவருடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். அவர் என்னை நடத்துவா. தமக்கு பயந்துகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை என் வாழ்விலே கர்த்தர் காண்பித்து கொடுப்பா. என் வாழ்க்கை கர்த்தர் சாட்சியாய்.

செலுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்த சியோனிலிருந்து அவனை ஆசீர்வதிப்பான். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் அவன் மேல் கர்த்துடைய ஆசீர்வாதம் தங்கும். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு பயந்தவருடைய குடும்பங்களை அவர் தழைக்க பண்ணுவார். வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்துடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் இந்த சாட்சியோடு நிறுத்துவாராக. அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். கர்த்தர் அவர் குடும்பத்தை தழைக்க பண்ணினார் என்று அன்றைக்கு அந்த மருத்துவச்சிகளை குறித்து சொல்லப்பட்டது போல என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்ல வைப்பாராக. மற்றவர்கள் என்னை குறித்து சொல்லுவார்களாக. ஹல்லேலூயா.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 10. அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்முடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ, இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்முடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிட மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளர் மட்டும் நீங்கள் எரிக்கோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்டபோது இஸ்தானா பதிகளை அனுப்பி பெத்ரேகோப் தேசத்து சீரியரிலும் சோபாவில் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1,000 பேரரையும் இஸ்தோவில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். அதை தாவீது கேள்விப்பட்ட போது ஜோவாப்பையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒளிமுக வாசலண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் சோபாவிலும் ரேகோவிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோவிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்தியோகமாயிருந்தார்கள். யோவாப்போ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயிடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன், தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம், கத்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். யோவாவும் அவனோடிருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கிட்டினார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்துக்குள் புகுந்தார்கள். அப்பொழுது யோவாப் அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள். ஆதா ரேசர் நதிக்கு அப்பால் இருந்த சீரியரையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதாரேசருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலரையெல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான். சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள். அவனோடு யுத்தம் பண்ணுகிற போது சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 700 இரத வீரரையும்
40,000 குதிரை வீரரையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சோபாகையும் சாகும்படி வெட்டி போட்டான். அப்பொழுது ஆதாரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதைக் கண்டு இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 24வது வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எல்லாவற்றிலும் மகிழ்ந்து களிகூறுகிற நாளாக கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். எவற்றுக்கெல்லாம் காத்திருந்தீர்களோ அவற்றிலெல்லாம் நல்ல பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாய் ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக சமாதானத்தை தருகிறார். லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனாக எண்ணப்பட்ட சகேயு என்ற மனுஷன் இயேசுவை காண வாஞ்சையோடு காத்திருத்தவனை இயேசு அழைத்து அவனுடைய மனக்கண்களை திறக்கும்படி செய்து இரட்சிப்பை கொடுத்து எல்லா பாவசாப கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்கி சகேயுவின் வீட்டில் தங்கியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வீட்டிற்கு இன்றைக்கு இரட்சிப்பு வந்தது என்று ஆசிர்வதிக்கிறதையும் வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் சமாதானம் குறைந்து காணப்படுகிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கு இயேசு கடந்து வந்து சீக்கிரமாய் அவற்றிலிருந்து விடுதலையை தருகிறார். இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே இரட்சிப்பாகிய இயேசு வருகிறார், தேவைகளை சந்திக்கிறார், சமாதானம் சந்தோஷம் இவற்றினால் நிரப்பி உங்களை ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக சரீர சுகத்தை தருகிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே பிறவி சப்பானியாகிய ஒருவன் தேவாலயத்தில் தினந்தோறும் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறதையும், தேவாலயத்திற்குள்ளே செல்ல இருக்கும் பேதுருவிடம் யோவானிடம் பிச்சை கேட்க, அவர்கள் எங்களிடம் பொன்னும் வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை பெற்றுக்கொள் என்று கூறி நடக்கும்படி ஜெபிக்க, அவனும் குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாய் மனதளவிலும் சரீரத்திலும் பலவீனப்பட்டும் வியாதியினால் சோர்வடைந்து நித்தமும் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்து விடுதலைக்காக சுகத்திற்காக காத்திருப்பீர்களானால், இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். உங்களில் எந்த பகுதியில் பலவீனம் இருக்கிறதோ இன்றைக்கு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு பிறவி சப்பானி எப்படி எழுந்து குதித்து நின்று நடந்து தேவனை துதித்தானோ அப்படியே கர்த்தர் உங்களையும் களிகூரும்படி செய்து அற்புதங்களை காண செய்கிற நாளாய் உண்டு பண்ணியுள்ளார். மூன்றாவதாக சந்தோஷத்தை தருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரத்தை வாசிக்கையில், யாக்கோபு தன் மகன் யோசேப்பு பிரிந்து சென்று 130 வருடங்கள் துக்கமாய் வாழ்ந்து வந்திருந்தான். அவன் உயிரோடு எகிப்து தேசத்திலே அதிபதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட யாக்கோபு சொல்லும் பொழுது, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று கூறுகிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நீண்ட நாள் தடைகளை எதிர்பார்த்தும் வராமல் இருந்தவைகளை கர்த்தர் இன்றைக்கு அவைகளை இரட்டத்தனையாய் திருப்பி தருகிறார். அது உங்களின் சரீர சுகமோ, வர தடைப்பட்ட பொருளாதார தேவையோ, திருமண தடைகளோ, உறவுகளின் பிரிவுகளோ, ஊழியத்தில் சோர்வுகளோ, விசா காரியங்கள், இன்னும் நீங்கள் எவையெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்தீர்களோ அவைகளையெல்லாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாயும் களிகூர்ந்து மகிழ்ந்து இருக்கும்படியும் ஆசிர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களின் வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்தை சரீர சுகத்தை இழந்து காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார், இரட்சிப்பார். இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதிலே களிகூர்ந்து மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. 62 சங்கீதம் 6 வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படாததற்கு காரணம்

அவர்தான். அவரே என் கண்மலை, என் இரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் என்னோடு இருக்கிறபடியினால் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை சூழ்ந்திருந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். இது தாவீதனுடைய விசுவாசமான அறிக்கையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றிலுமாய் உங்கள் வாழ்க்கையை அசைக்கக்கூடிய சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையை நெருக்கக்கூடிய தொடக்கூடிய அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்திருந்தார், கர்த்தரையே அண்டிக் கொண்டிருந்தார், ஆண்டவர் அவரோடு கூட இணைந்திருந்தார். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், தாவீதும் தேவனும் ஐக்கியமாக இருந்ததை பார்க்கிறோம். சில குடும்ப தம்பதிகளிடத்தில் முதியவர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள், உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ஒருத்தர் புரிந்து கொண்டிருந்தால் உங்களுக்குள்ள எந்த கசப்புணர்வுகளோ சண்டைகளோ வைராக்கியங்களோ வராது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அதே போலதான் நாமும் தேவனும் ஐக்கியப்பட்டிருந்தால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருந்தால், தேவன் நம்மை அழகாய் புரிந்து கொண்டிருக்கிறார், நாம் அவரை புரிந்து கொண்டால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். அதுதான் தாவீது கர்த்தரை ஆழமாய் புரிந்திருந்தார். அவர் என் இரட்சிப்பு, அவர் என் கண்மலை, அவர் என் கோட்டை, அவர் என் உயர்ந்த அடைக்கலமானவர். பாருங்கள், சங்கீதம் 18வது சங்கீதத்திலே வாசிக்கும் போது முதல் வசனத்திலே சொல்வார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். அவர் என்னுடைய தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன். என்னை அசைக்கிற அநேக சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்திருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, பொருளாதார சூழ்நிலையானாலும் சரி, சுற்றுப்புறங்களானாலும் சரி, அசைக்கக்கூடிய அநேக சூழ்நிலைகள் மனிதர்களால் பிசாசால் உருவாக்கப்பட்டாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியால் என்னை அசைக்க முடியாது. பாருங்கள், 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே அமலேக்கியர்கள் வந்து சிக்லாக்கை, தாவீது குடியிருந்த அந்த கிராமத்தை முற்றிலும் அழித்து போடுவார்கள். தாவீது திரும்பி வந்து பார்க்கிற போது எல்லாம் அக்னியால் எரிக்கப்பட்டிருக்கும். தாவீதினுடைய உடைமை பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பிடித்து கொண்டு போவார்கள். உடன் இருந்த தாவீதினுடைய சேவகர் தாவீதின் மேல் கல்லெறிய பார்ப்பார்கள். அப்பொழுது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அசையாமல் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பார். ஆண்டவர் சொல்லுவார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அந்தபடியே ஒன்று விடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களை அசைக்கிற பல சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். நீங்கள் தேவனை ஆழமாய் புரிந்து கொண்டால் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்கள் சூழ்நிலைகளெல்லாம் அற்புதம் செய்வார் என்கிற அந்த மேலான விசுவாசத்தோடு அவரே சார்ந்து கொண்டிருக்கும் போது, அவரே நம்பும் போது, நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கூட இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கை அசையாமல் உறுதியாய் இருக்க தேவன் உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் நன்மையை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு தந்து அற்புதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, தாவீது உம்மை ஆழமாய் புரிந்து கொண்டதினாலே இப்படிப்பட்ட விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்களும் உம்மை ஆழமாய் புரிந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் தேவன், எங்களை நடத்துகிறவர், எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர் என்கிற ஆழமான விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து அதன்படி நடந்து தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. அன்றுவரை இதை பார்க்கிறமுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யுங்க. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

0: செய்தியின் தலைப்பு மௌனத்தின் ஆசீர்வாதங்கள் வழங்குபவர் சாம் ஜெபத்துரை.
1: நாள் சங்கீதம் 39:1-3 என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்குமட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மௌனத்தின் ஆசீர்வாதங்கள். அதில் விசேஷமாக இயேசு நமக்கு முன்பாக எப்படி மௌனமாய் இருந்து முன்மாதிரியை காண்பித்தார், அவர் மௌனமாய் இருந்த 5 சந்தர்ப்பங்களை இன்றைக்கு சுருக்கமாக உங்களுடைய மத்தியிலே பேச விரும்புகிறேன். தாவீது ஒரு நோக்கத்தோடு மௌனமாயிருந்தாராம், தன் உள்ளத்தில் அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நான் நலமானதையும் பேசாமல் மௌனமாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். முதலாவது எழுதுகிறார் 1 என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. 2 காரியங்கள் நம்மை பாவத்துக்குள்ளே தள்ளுகின்றன. முதலாவது கண்கள், 2 நாவு. அநேகர் பேசக்கூடாததை பேசிவிட்டு, புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசிவிட்டு, துப்பாக்கியால் சுடுகிறது போல கடினமான இருதயங்களை உடைத்து விட்டு, பிறகு வருந்தி வருந்தி வருந்தி ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவாரோ, சில வார்த்தைகள் உறவு முறையே பிரித்து விடுகிறது. ஆகவே முதலாவது அவர் சொல்லுகிறார், நான் பாவம் செய்யக்கூடாது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. 2 சொல்லுகிறார், என் வழிகளை, ஜனங்களோடு நான் நடக்கிற வழிகளை, தேவனோடு நடக்கிற வழிகளை நான் காத்து கொள்ள வேண்டும். 3, என்னை சுற்றிலும் துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், என்மேல் குற்றம் கண்டுபிடிக்கிற பரிசேயர் சரிசேயர் கூட்டம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:10 சாத்தானை பற்றி சொல்லும் போது, இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமரும்படி குற்றம் சாட்டுகிறவன், நம்மை சுற்றிலும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறபடியினால். 4, அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாயை கடிவாளம் போட்டு நான் அடக்கி வைக்கிறேன். என் நாவுக்கு ஒரு கடிவாளம் போடுகிறேன். சங்கீதம் 141:3 இதே தாவீதை சொல்லுகிறார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஒரு பக்கம் நான் காத்து கொள்ள தீர்மானிக்கிறேன், அப்படியே நான் பேசிவிட்டாலும் நீர் எனக்கு என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய நாவின் வாசலை காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், இவ்வளவு நான் செய்த போது, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்த போது, நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்த போது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. முதல்ல அனல் கொள்ளுகிறது, அமை

அமைதியாக இருந்து இருந்து சிலுவையை நோக்கி பார்த்து தியானம் பண்ண பண்ண பண்ண எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அந்த அனல் அக்கினியாய் மாறினது. என்னை எனக்குள்ளே ஒரு அக்கினி ஜுவாலை கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பித்தது. அதற்கு பிறகு என் நாவினால் விண்ணப்பம் செய்து செவிக்கு முன்னால ஆண்டவரை அப்படியே தியானித்து நல்ல விசேஷத்தினால் உள்ளம் பொங்கும்படி அந்த கல்வாரி அன்பை நான் தியானித்த பிறகு ஜெபம் ஆரம்பித்தேன், விண்ணப்பிக்க ஆரம்பித்தேன், மன்றாட ஆரம்பித்தேன். என் உள்ளத்தில் அனல் மூண்டது, அக்கினி மூண்டது. என்னை அக்கினி ஜுவாலையாய் ஆண்டவர் மாற்றினார். 6 படி வழியாக அவர் கடந்து வந்த பிறகுதான் ஒரு அக்கினி அபிஷேகம் தனக்குள்ளே இறங்கி வருகிறதை, தன்னுடைய உள்ளமாகிய பலிபீடத்தின் மேல் பரிசுத்தாவின் அக்கினி வல்லமையாய் இறங்கி வருகிறதை அவர் கண்டார். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? பிரசங்கி 3:7 பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு. நாம் பேச வேண்டிய நேரத்திலே மௌனமாயிருந்து விடுகிறோம். ஆண்டவருக்காக சாட்சி சொல்ல வேண்டிய நேரத்திலே, இது நற்செய்தியை அறிவிப்பது அறிவிக்கிற நாள், நான் நற்செய்தியை அறிவிக்காமல் இருந்தால் பழி நம்மேல சுமரும். இந்த காலத்தில் நாம் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வந்துவிடும். எப்பொழுது பேச வேண்டும் என்று தேவ பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். எப்பொழுது மௌனமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு முறை இஸ்ரேல் தேசத்துக்கு போன போது நிறைய வெள்ளக்கார டூரிஸ்ட் வந்திருந்தார்கள். இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் மிகவும் குறைவு தான். கர்மேல் பர்வதத்தை ஒட்டி அந்த கேரி ஆற்றங்கரைக்கு வழியாய் நடந்து வரும்போது தூரத்திலே ஒரு இந்தியர் போகிறது தெரிந்தது. நானும் இன்னொரு சௌரமாய் அவரை நோக்கி ஓடினோம். இஸ்ரேல் தேசத்தை பற்றி கேட்பதற்காக, ஐயா நீங்க இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீங்களா, இவ்வளவு நாள் இஸ்ரேல் தேசத்துல வாழ்றீங்க, இந்த தேசத்தை பத்தி உங்க கருத்து என்ன, இந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களா? நாங்கள் அடுக்கடுக்கா கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தோம். ரொம்ப மௌனமாய் இருந்தார். பேச மாட்டீர்களா என்று சொன்னார். நான் மௌன சாமியார், எங்களுடைய அழைப்பு அமைதியாக இருந்து தியானிப்பது. நான் திருச்சியை சேர்ந்தவன், வேறு ஒன்றும் எங்களிட என்னிடத்தில் பேச வேண்டாம் சொல்லிவிட்டு வேகமாய் போய்விட்டார். கத்தோலிக்க சாமியார்கள் ஒரு கூட்டத்தா அமைதியா இருப்பாங்க, ஒன்னும் பேச மாட்டாங்க, வேதம் வாசிப்பாங்க, தியானிப்பாங்க, ஜெபம் கூட மௌனமாய்தான் அவர்கள் ஜெபிப்பார். ஆகவே நாம் மௌனமாய் இருக்க ஒரு நாளை குறித்துக் கொள்வது நல்லது. சில பரிசுத்தவான்கள் வாரத்தில் ஒரு நாள், வெள்ளிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஒரு நாள் தேவ சமூகத்தில் மௌனமாய் இருக்க, வேண்டாத கதைகள் பேசுகிறதை விட்டு மௌனமாய் இருக்க கற்றுக்கொண்டால் மிகவும் நல்லது. ஆண்டவர் இந்த நாக்கை 32 பல்களுக்குள்ள தண்ணிக்குள்ள போட்டு வைத்திருக்கிறார். பாஸ்பரம் என்ற ஒரு கெமிக்கல் நேம் உண்டு, தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சிருப்பாங்க. தண்ணீரை விட்டு வெளியில் இருந்தா உடனே அது புகைந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் தான் இந்த நாக்கு ஒரு தீ, எப்படி ஒரு சின்ன தீ குச்சி காட்டையே கொளுத்தி விடுமோ, இந்த நாவானதும் கூட யாக்கோபு 3:5 சொல்லுகிறார், நாவில ஒரு அக்கினி இருக்கிறது, காட்டையே கொளுத்தி விடக்கூடிய ஒரு அக்கினி. நாவும் நெருப்புதான், காட்டையே கொளுத்தி விடக்கூடிய நெருப்பு, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடக்கூடிய ஒரு நெருப்பு. நாக்கை காத்துக்கொள்ளணும், வீண் வார்த்தையை காத்துக்கொள்ளணும். சொற்களின் மிகுதியால பாவம் செய்யாமல் பாவம் இராமல் போவாது. மனிதனிடத்துல பேசுவதை மிகவும் குறைத்து விட்டு கர்த்தரிடத்துல பேசும்படி நம்முடைய நாவை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். திருவள்ளுவர் உலகத்தாரா இருந்தாலும் சொல்லுகிறார், நீ எதை காக்காம போனாலும் பரவாயில்ல, உன்னுடைய நாக்கை காத்துக்கொள். யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஒரு குழந்தை வீணு, ஒரு சின்ன பையன் அல்லது பெரிய ஆளு வீணு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறான்னா தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், பயனில் சொல் பாராட்டுவானை, அவனை மகன் என்று சொல்லாடு, மக்களுக்குள் பேடி என்று சொல்லு. திருவள்ளுவர் எழுதுகிறார், புழு புழு புழு புழுன்னு சிலர் பேசிட்டே இருப்பாங்க, வள வள வள வளன்னு பேசிட்டே இருப்பாங்க, பேச நிற்க மாட்டாங்க. நான் ஒரு தேசத்து போயிருக்கும் போது பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒருத்தர் பார்த்து கடைசி சொன்னாங்க, இங்க இந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறார், சுருக்கமா கடைசி ஜபத்தை செய்வார் சொன்னாங்க. அவர் வந்தாரு, மைக்க பிடிச்சார், முதல்ல ஒரு பாட்டு, 25 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு, அதுக்கு பிறகு ஒரு வசனம், பிறகு அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம், திருப்பி அவரு
ஜெர்மன் ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவில இருந்து ரஷ்யாவுக்கு வர்றாரு, ரஷ்யாவில இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு, இந்தியாவில இருந்து இலங்கைக்கு தாவுறாரு. நான் பக்கத்தில் உள்ளவங்க கேட்டேன், இவரு என்ன ஊழியம் செய்யறாரு? அவர் சொன்னாரு, இவர் ஊழியமே மைக் ஊழியம் தான். மைக்க பிடிச்சாருன்னா நிறுத்த மாட்டார். ஆனாலும் இங்க ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க அங்க ஸ்பீக்கர் செட்ட கட் பண்ணி விட்டுருவோம், சத்தம் கேட்கலன்னு தான் உட்காருவார். அவர் மினிஸ்ட்ரியே என்னவா, மைக் மினிஸ்டர். பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இந்த மைக் மினிஸ்ட்ரி ஓடிட்டே இருக்கும். சுருக்கமா பேச வேண்டிய நேரத்துல சுருக்கமா, டைம் கீப் பண்ண வேண்டிய நேரத்துல டைமை கீப் பண்ற விதத்துல, அதை தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். எப்போது பேசணும், எப்போது மௌனமாக இருக்கணும், அருளக்கதை தெரியணும். 40 நாள் கோலியாத்து வந்து பேசிட்டே இருக்கிறான், இஸ்ரவேலரை நிந்திக்கிறான், இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கிறான், சவுலை நிந்திக்கிறான், அப்னேரை நிந்திக்கிறான், ஆண்டவராய் கர்த்தரை நிந்திச்சுட்டே 40 நாள் காலிலிருந்து சாயங்காலம் வரை பேசிட்டே இருக்கிறான். ஆனா தாவீது மௌனமா கேட்டுட்டே இருக்கிறார். 40 நாள் முடிந்தது, நீ நிந்தித்த நாட்களும் இதோடு முடிய போகிறது. தாவீது உன்னாவன்ட்ட அதிகமா பேசல, 1-2 வார்த்தைகள் தான் சொல்லட்டி தான், ஒரே அடி 40 நாள் புழு புழு புழுன்னு பேசிட்டே இருந்தான். இஸ்ரவேலருக்கு முன்பாக அவ்வளவு அரபு தேசங்களும் நாசர் என்கிற எகிப்தின் அதிபதி பக்கமாய் சார்ந்து நாசர் புழு புழு புழு புழுன்னு பேசிட்டே இருந்தார். இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இருக்காது, புழு புலோக படத்திலிருந்து அதை நான் அழிப்போம், மூட்டை பூச்சியை நசுக்குவது போல நான் நசுக்குவோம், இனி அப்படி ஒரு தேசம் பூமியில இருந்ததாக யாரும் சொல்லவே முடியாது, நாங்கள் அப்படி செய்ய போகிறோம், 24 நாடுகள் ஒன்று சேர்ந்து விட்டோம், எங்களுடைய படை யாரும் எதிர்க்க முடியாது. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறோம், இன்னைக்கு மாலை 5 மணிக்கு யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறோம் சொல்லிட்டே இருந்தான். 5 மணி தான் ஆரம்பிக்கிற விடிய காலத்தில் இஸ்ரவேல் அவனே யுத்தத்தை ஆரம்பித்து வந்து அவ்வளோ விமான தளத்திலும் குண்டு போட்டு அவ்வளவு காத்திருந்த விமானப்படையை அடைச்சிட்டு அவன்பாடு போயிட்டான். யாரும் எதிர்பார்க்கல, மௌனமாக இருந்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அந்த ரட்சிப்பை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. பேசுவது எளிது, அதை விட ஒரு முக்கியமான காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும், அமைதியாக என்னை குறித்து என்ன எண்ணி இருக்கு. நம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே அனல் மூழுகிறது, அனல் மூழுகிறது. பேசி கெட்டவங்க நிறைய பேர், மிரியாம் சும்மா இருக்கிறத விட்டுவிட்டு மோசே மேல இல்லாத பொல்லாதெல்லாம் பேசினார். ஆண்டவர் மோசையை கொண்டுதான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ? மோசே சகல மனுஷரிலும் சாந்த குணமுடைய ஒரு மனுஷன், அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாய் அவள் அள்ளி வீசினாள். ஆண்டவருக்கு அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல, தேவனுடைய கோபம் அவள் மேல இறங்கி வந்தது, அவள் குஷ்டரோகியாய் மாறின. அநேக சும்மா இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஒரு நான் பேசி குடும்பத்துக்கே சாபத்தை வரை வைத்துக் கொள்ளுகிறார். ஊழியக்காரங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க, உன்னுடைய வீட்டு வேலைக்காரன் அல்ல, கர்த்தருக்கு கீழாய் இருக்கிற ஒரு தேவ மனிதனை இஷ்டத்துக்கு பேசுவார். அவன் நின்றாலும் விழுந்தாலும் கர்த்தருக்கு தான் உத்தரவாதி. அநேகர் பேச தெரியாமல் பேசிவிட்டு குடும்பத்தில் சாபம் வந்த போது, அகால மரணங்கள் வரும்போது, புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளைகள் பிறக்கும் போது, ஐயோ நான் ஏன் தான் பேசினேனோ, ஏன் தான் பேசினேனோ. ஒரு ஊர்ல ஒரு பயங்கர வாயாடி இருந்தாங்க, வாயாடினா வலிய சண்டைக்கு போற ஒரு பயங்கர பேஜாரி, மெட்ராஸ் பாஷையில பேஜாரி. எங்க ஊர்ல அப்படி ஒரு வார்த்தை கிடையாது, அடங்காத அங்கமுத்து. பேசினா நிறுத்த மாட்டான், யாராவது சண்டைக்கு வரமாட்டாங்களான்னு அடுப்பெடுத்து நடுத்தருல வறுத்துட்டு இருப்பான். ஏன்பா சட்டியை வச்சு ரோட்ல, ரோட்லயும் வறுப்பேன் வீட்லயும் வறுப்பேன், நீ யாரும் பெரிய சண்டை எடுத்துருவா. அதனால அந்த அம்மாவை கண்டு எல்லாம் பயந்து போயிரு. அவளுக்கு அவ வாலிப பிள்ளைதான், 25 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா இவா பயங்கர வாயாடுங்கிறத உலகமே தெரிஞ்சதுனால யாரும் கல்யாணம் கிட்ட வரல. கட்டிட்டு யார் பாடுபடுறது? கடைசியில ஒருத்தன் வந்தான், நான் உன்னை கட்டிக்கிறேன், ஆனா வாய் பேசக்கூடாது. இவ எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தவிர 5 நிமிஷம் கூட வாய் பேசாம இருக்கவே முடியாது. தூக்குக்கு போனாலும் போயிருவாள தவிர வாய் மட்டும் பேசாம இருக்கவே முடியாது, அடக்கவே முடியாது. கெட்ட வார்த்தை பேசுவா, ஏளன வார்த்தை, தூஷண வார்த்தை, உலகத்துல என்னென்ன மோசமான வார்த்தைகள் பேசுவா அவ்வளோத்தையும் பேசுவா. மாப்பிள்ளை போய் ஒவ்வொரு வீட்லயா கல்யாண கார்டு கொடுக்கும் போது பொண்ணு பேரை பார்ப்பாங்க, ஐயோ பாவம், அடுத்த வீட்டுல கல்யாண கார்டை கொடுப்பா, கடவுள் தான் காப்பாற்றணும். ஒவ்வொரு வீட்டுக்கு கார்டு கொடுக்க போனாலும் எல்லாம் அதே
அப்படியே சொன்னாங்க. கல்யாண நாள் வந்தது, பொண்ணு அலங்கரிச்சு எல்லாம் வந்தாங்க. மாப்பிள்ள பக்கத்துல இருக்கா, நேரம் ஐயர சுருக்கமா முடிக்கணும், வள வள வளவன்னு பிரசங்க நீட்டப்படாது. டச்சில் எல்லாம் தூங்கி வழியிறான், என் கல்யாணத்தை தூங்கி வழியக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு நீர் பேசினீர்னா மனமேடையிலிருந்து இறங்கி வந்து ஒரே அடி. ஐயர் சரிமா சரிமா சரிமா சரிமா. மாப்பிள்ள வந்தாரு, ஒழுங்கா பட்டன் போட தெரியல, சரி அயன் பண்ணாம சட்டை போட்டு வந்திருக்கீரு, கழுத சவிச்ச மாதிரி சட்டை இப்படியா போடுறது. அவனுக்கு நாலு திட்டு. மாப்பிள்ள அமைதியா உட்காந்துட்டு இருந்த. கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால அப்பாடா அவ்வளோ எல்லா பொறுமையும் சோதிச்சிட்டா. பேசிட்டு வந்தாரு, எங்கயா போனோம், உங்க வீடு எங்க இருக்கு? மாப்பிள்ள சொன்னாரு, கிராமமா, வாமா. இது என்ன மாட்டு வண்டியா, அது குதிரை வண்டியா, கழுத வண்டியா? கிழட்டு குதிரையா தூக்கிட்டு வர வேண்டிய மாப்பிள்ளையா நீர், ஆம்பளையா நீர், மீசு இருக்கா இல்லையா? திட்டிகிட்டே இருந்தா, அமைதியா கேட்டுட்டே இருந்தா. ரெண்டு பேரும் வண்டியில ஏறி உட்கார்ந்தாங்க. குதிரைய ஓட்டுனான். கொஞ்ச தூரம் ஓடின உடனே குதிரை மக்கர் பண்ணிச்சு, ஓட மாட்டேன்னுச்சு. சவுக்கு எடுத்த நாலு அடி அடிதான். கொஞ்ச தூரம் ஓடிச்சு, திருப்பியும் நின்றுச்சு. குதிரையை பார்த்து சொன்னான், ஃபர்ஸ்ட் வார்னிங். திருப்பி நின்ன உடனே செகண்ட் வார்னிங். மூணாவது கொஞ்ச தூரம் ஓட்டினான். தேர்ட் வார்னிங் சொன்னான். துப்பாக்கி எடுத்தான், குதிரையை அடிச்சு கொண்டே போட்டான். மனைவி பக்கத்துல தான், என்ன இது, இந்த குதிரை எப்படி இப்படியா சுட்டா கொள்றது? இப்ப நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வார்னிங், இப்ப எப்படியா போக முடியும், நடந்து போக முடியுமா? செகண்ட் வார்னிங் அப்படின்னு துப்பாக்கியில கை வச்சான். அன்னையில இருந்து அவ பேசவே மாட்டான். சிலருக்கு துப்பாக்கி தான் எடுக்க. மீறியா பேசி பேசியே குஷ்டரோகத்தை வாங்கினேன். அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோ மதில் விழன்மா ஏழு நாள் சைலண்டா சுத்தணும். ஏன்னா அவருக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஃபேமஸ் முறுமுறுக்கிறது. எங்க போனாலும் முறுமுறுப்பு, மன்னவை கண்டா முறுமுறுப்பு, காடுகளை கண்டா முறுமுறுப்பு, எதை பார்த்தாலும் இந்த முறுமுறுப்பு கத்தருக்கு அருவறுப்புனாலதான். நீங்க இந்த எரிகோ சுத்தி வரும்போது ஒரு பய பேசப்படாது, நல்லதும் பேசப்படாது, பொல்லாதும் பேசக்கூடாது. ஆறு நாள் ஆறு முறை சுத்தி வரணும், ஏழாம் நாள் ஏழு முறை மௌனமா. கர்த்தர் இதை செய்ய வல்லவர், அவருடைய கிரியைகளை எண்ணி பார்த்து கொண்டே வர, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து வாய் பேச. ஆகவேதான் யாத்ராமம் பதினாலு பதினாலு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருங்க, நீங்க அமைதியா இருங்க. சங்கீதம் நாற்பத்தாறு பத்து பதினொன்னு அவர் சொல்லுகிறார், நான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து அமைதியாரு அற்புதமே கெட்டு போகும், பேசாத, அமைதியார். ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் மாமியார்கிட்ட சண்டை போட்டு தாய் வீட்டு போடி, தாய் வீட்டுல இருந்து அவங்களுக்கு பாலும் பழமும் அது இதெல்லாம் கொடுத்து, மொய் கொடுத்து, பொருள் கொடுத்து, தாய் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சா மூணு நாள் தான் இருப்பா, ஓடி வந்துருவான். ஏன்னா மாமியார் மூணு பேசினா இவா பத்து பேசுவா. அந்த அம்மாவுக்கும் வாய் அடக்க தெரியாது, இந்த மருமகளுக்கும் வாய் அடக்க தெரியாது, புருஷன் கூட வாழ முடியாம தாய் வீட்டிலே இருப்பா. தாய் ஒரு நாள் சொன்னா, அம்மா இங்க ஒரு முனிவர் இருக்கிறார், முனிவர்கிட்ட போய் கொஞ்சம் மந்திரிச்சு தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், சாதாரண தண்ணி இல்ல, மந்திரிச்ச தண்ணி. உங்க மாமியார் எப்போ ஓ மேல கோபப்படுறாரோ, எப்போ ஓ மேல புரிஞ்சு தள்ளுறாங்களோ, உடனே இந்த தண்ணியை வாய்க்குல ஊத்தி வச்சுக்கோ, கரெக்டா டைம் பாரு, ஒரு மணி நேரம் கழிச்சு வெளியே துப்பிடு. இந்த மந்திர தண்ணி உங்க மாமியார் வாய் அப்படியே அடைச்சிடும், உங்க மாமியார் பேசவே மாட்டாங்க. முதல் நாள் மாமியார் சண்டை வந்துச்சு, ஓடி போனா அந்த மந்திர தண்ணியை வாய் புறா, மாமியார் பேச பேச பதிலுக்கு நாலு கொடுக்கணும், சுருன்னு அப்படி கத்தி குத்து மாதிரி, பட்டையை கத்து குறுக்கு மாதிரி. ஒரு மணி நேரம் கழிச்சு துப்பிட்டா மாமியார் சண்டை போட்டு பார்த்து இவ பதில் பேசாதனால அந்த அம்மாவும் அடங்கி போயிட்டாங்க. பிறகு இதுக்கு என்ன சண்டை போடுறதுன்னே தெரியல. ஒரு மாசம் அப்படி செய்தா வீட்டுல சண்டையே கிடையாது. அம்மா ஒரு மாசம் வீட்டுல ஒரு சண்டையும் கிடையாது. இன்னும் அந்த முனிவர்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் மந்திர தண்ணி, மந்திர தண்ணியும் இல்ல தந்திர தண்ணியும் இல்ல, இது சாதாரண தண்ணியில கொஞ்சம் சக்கரை போட்டு ஒன்னு கொடுத்துருக்குறேன், உங்க வீட்டிலயே நீ அதை தயாரிச்சுக்க, எப்ப மாமியார் சண்டை வருதோ வாய்க்குல ஊத்தி வச்சுக்க. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கல்வாரி சிலுவையை தியானம் பண்ணும் போது நமக்குள்ள ஒரு அக்கினி மூழும்படி அமைதியா இருக்க. இன்றைக்கு நான் யாரு கூட பேச மாட்டேன், சிலுவின் அன்பை குறித்து நான் தியானி. கேரளாவில் உள்ள ஒரு போதகர் எப்போதுமே பெரிய கன்வென்ஷனுக்கு வரும்போது மூன்று நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து சிலுவையின் காயங்களை மட்டும் தியானிப்பாராம். எனக்காக அல்லவா முள்முடி சுட்டப்பட்டது, எனக்காக அல்லவா சவுக்களினால் அடிக்கப்பட்டது, எனக்காக அல்லவா
மூன்று நாள் அமைதியாக இருப்பான், அந்த காயங்களையே பார்த்து கொண்டு வருவார். மூன்றாம் நாள் பிரசங்கிக்கும் போது பலத்த வல்லமை, பலத்த அற்புதங்கள், பலத்த அதிசயங்கள். ஒரு பக்கம் நாம் பாவம் செய்யாதபடி மௌனமாய் இருப்பது நம்மை பாதுகாக்கிறது. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது, நாம் அடக்கி அடக்கி வரும்போது நமக்குள்ளே ஒரு அக்னி மொழுகிறது. நீதிமொழிகள் 17:28 சொல்லுகிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான், சொல்லப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று அழைக்க. வேதத்தில் நீங்க வாசித்தா, யோபுக்கு முதல்ல ஒரு மூணு நண்பர்கள் வருவார்கள், நாலாவது இன்னொரு நண்பன் வருவான். முதல் மூணு நண்பர்களும் தூரத்துல யோபுவ பாக்குறாங்க. அவன் மேல வந்த துன்பங்கள், துயரங்கள், 10 பிள்ளைகளை இழந்த இழப்புகள், அவனுடைய சொத்துக்கள், ஆஸ்திகள், கால்நடைகள் எல்லாவற்றையும் இழந்த வேதனை, சரீரம் முழுவதும் தாங்க முடியாத பருக்கள், புண்கள், வேதனைகள். சாம்பல்ல உட்கார்ந்து, புழுதியில உட்கார்ந்து, தாம் தலை மேல புழுதியும் சாம்பலையும் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிற பார்த்த உடனே அவனுடைய மூணு நண்பர்களும், வேதம் சொல்லுகிறது, யோபு 2:13 வசனத்தில், 7 நாள் ஒன்னும் பேசாம இரவும் பகலும் அப்படியே அமர்ந்து இருந்துட்டாங்க. ஒன்னும் பேசல 7 நாள் இரவு பகல் அவனையே பார்த்து உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பேசினாங்க பாருங்க, 3 அதிகாரத்துல இருந்து. சில குழந்தைகள் 4 வயசு 5 வயசு வரை பேச, நம்மகிட்ட வந்து, பாஸ்டர் என் பிள்ளை 4 வயசாச்சு 5 வயசாச்சு பேச மாட்டேங்குது. ஒரு நாள் பேச ஆரம்பிக்கும் பாருங்க, உலகத்துல இல்லாத தூஷண வார்த்தையா பேசிட்டே இருக்கும். யோபுவினுடைய நண்பர்கள் 7 நாள் பேசாம இருந்தாங்களா, பிறகு பேசாங்க பாருங்க. 30 அதிகாரம் வரையிலும், 28 அதிகாரம், 3 பேரும் மாறி மாறி ஆண்டவருக்கே கோந்துருச்சு. அறிவில்லாம வார்த்தையா அலுப்பி கொண்டிருக்கிற இவர்கள் யார்? இவங்க மேல என் கோபம் மூழுகிறதுன்னு சொன்ன, அறிவில்லாம பேசிக்கிட்டே இருக்கு, இவங்க மேல என் கோபம் மூழுகிறது. யோபு தன்னுடைய சிநேகருக்காக விண்ணப்பம் செய்தாலும் கோச்சிக்காதே ஆண்டவரே, 7 நாள் அமைதியா இருந்தாங்களே, பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன்றாங்க, எனக்கே கஷ்டமா இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உடத்திலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறோம், அவர் பேசினதை பார்க்கலும் அமைதியாக இருந்தது, மௌனமாக இருந்தது மகா மேன்மையான. மல்கியாவில இருந்து மத்தை வரையிலும் 400 வருஷம் பரலோகம் அமைதியாயிருந்தது. 400 வருஷத்துல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்ல, ஒரு ராஜா எழும்பினதில்ல, மௌனமான வருஷம். இயேசுடைய பிறப்பிலும் வளர்ப்பிலும் பாருங்க, பிறந்த போது லூக்கா கொஞ்சம் அதிகாரங்களை பேசுகிறார், 12 அதிகாரத்துல ஒரே ஒரு சம்பவம், அவர் பிறந்த பிறகு அடுத்தது 12 வயது தான். 12 வயதுல இருந்து அவருக்கு என்ன நடந்தது, அமைதியான வருஷம். 30 வருஷம் வரையிலும், 30 வயது வரையிலும் அவர் என்ன செய்தார், அமைதியாய் தன்னை வெளிக்காட்டாதபடி அமர்ந்திருந்தார். 400 வருஷம் கர்த்தருடைய வார்த்தை இல்ல, இயேசு பிறந்தார் பிறகு என்னாச்சு தெரியல. கத்தோலிக்கல் மட்டும்தான் அத கரெக்டா தப்பா சொல்றாங்க, 6 வயதினில் ஆரம்ப பள்ளிக்கு இயேசு கடந்து சென்றாரே, பிளேட் எடுத்தாரே, புக்க வாசாரே, பைபிள் இல்ல. 6 வயசுல கரெக்டா எல்கேஜி போனாரு என்று கத்தோலிக்க பாட்டு சொல்லுது, பைபிள் ஒண்ணும் சொல்லல. அது பிற அவரை எங்க பாக்குறோம், 30 வயசுல தான் யோவான் சாதன இடத்துல ஞான் சாணம் பெறக்க அவர் போறார். அது பிற எங்க இயேசுவ வானாந்திரத்துக்கு போயிட்டாரு, 40 நாள் அங்க உபவாசம் இருக்காரு. வீட்டுல இருந்த யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, துணை துணத்துக்கிட்டே இருப்பாங்க, வானாந்தரத்துக்கே போயிட்டார். யாரும் பேச முடியாத ஒரு இடம், 40 நாள் வானாந்தரத்துல மௌனமா இருந்தார். அதுக்கு பிறகுதான் மத்தேயு 5 அதிகாரத்தை வாசிக்கும் போது வாயை திறந்து உபதேசித்தது என்னவன், சரித்திரம் அமைதியா இருக்கு, இயேசு அமைதியா இருந்தார். இன்னும் அமைதியா இருக்க முடியாது, வாயை திறந்து அவர் பேசி, அவர் பேசின வார்த்தைகள், மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொன்ன உபதேசங்கள், நம்முடைய வாழ்க்கையின் சட்ட திட்டங்கள். ஒரு போர்ச்சியவன் அவர் பேசுகிறதை பார்த்துக் கொண்டே இருந்தார். யோவான் 7:46 சொல்லுகிறான், அந்த மனுஷன் பேசினதை போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினது, பேசுகிற வார்த்தைகள் அது வெள்ளி தட்டில வைத்திருக்கிற பொற் பழங்களுக்கு சமானம், அவ்வளவு அருமையான வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, அமைதியாய் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இயேசு பேசினதை பார்த்ததும் பொதுமக்கள் சொன்னார்கள், லூக்கா 4:22, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள
வார்த்தைகளை குறித்து வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வசனங்கள் ஆச்சரியப்பட்ட பேசாமல் இருக்கும் போதுதான் திரும்பி பேசும்போது கிருபையுள்ள வார்த்தைகள் வரும். அமைதியாய் தேவ சமூகத்தில் நான் என்ன பேசணும் காத்திருக்கும் போதுதான் அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்தரலும். எலியேசரை ஆபிரகாம் அனுப்புனாரு, என் மகனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வா, ஏற்ற ஒரு துணையை பார்த்து கொண்டு வா. எலியேசர் வந்தார், பெண்கள் கிணத்து தண்ணி எடுக்கிற இடத்துக்கு வந்தார். எந்த பெண் நீ குடி உன்னுடைய ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் என்று எந்த பெண் சொல்லுகிறாளோ அவள்தான் என்னுடைய எஜமானுக்கு ஏற்ற பெண். வந்து அமைதியாய் காத்து ஆண்டவர்கிட்ட ஜெபமணி கொண்டே இருக்கிறார், என் வழியை வாய்க்க பண்ணு ஆண்டவர், என் எஜமானுக்கு ஏற்ற ஒரு குணசாலியான ஸ்திரியை தாரும். ஜெபமணி கொண்டே இருக்கிறார். ஒரு பெண் வருகிறாள், ஐயா தண்ணி குடிங்க, உங்க ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன். ஒட்டகங்களுக்கு வார்க்கிறதுங்கிறது முடியாத காரியம், ஏன்னா ஒவ்வொரு குடம் ஒவ்வொரு ஒட்டகமும் காஞ்சி போன வனாந்திரத்திலிருந்து வந்திருக்கு. 15 குடம் 20 குடம் அசால்ட்டா குடிக்கும். குணந்திருக்கிறது 10 ஒட்டகம். 10 ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன்னு ஒரு பெண்ணு சொன்னா அவதான் ஒரு குணசாலியான ஸ்திரியா இருக்கு. கர்த்தருடைய வேலைக்காக அமைதியாய் காத்து பிறகு அந்த வீட்டுக்கு போனார். அங்கே லாபான் இருந்தான், வந்த உடனே சாப்பாடு ரெடி பண்ணிட்டார். ஆனால் இது உடனே சாப்பிடல, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வாரோ, சொன்ன காரியத்தை கத்த நடத்திப்பாரோ, அவர்களுடைய வாயிலிருந்து வரமட்டும் பொறுமையோட. சில நிறைய தமானுக்கு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க போவாங்க, 10 இடத்துல போய் டிஃபன் சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டு மூக்கு நல்லா இல்ல, மொழி நல்லா இல்ல, பார்வை நல்லா இல்ல, கொஞ்சம் தான் முடி இருக்கு, வேண்டான்னு சொல்லு. இதை சாப்பிடக்கு முன்னாலே சொல்லலாம்ல, பாவம் அவங்களும் நம்பிக்கையோட பலாரெல்லாம் செய்து வச்சு எல்லாத்தையும். எனக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்காரங்க ஒரு ஐயர் இருந்தார், ஒரு பையன் உலகத்தில் உள்ள அவ்வளவு பொண்ணையும் பார்த்து அவ்வளவு வீட்லயும் மூக்கு பிடிக்க சாப்பிடுவார். அந்த வீட்டாருக்கு நம்பிக்கை கொடுத்துருவார். எல்லாம் தின்னு எல்லாம் டைஜஸ்ட் ஆன உடனே ஒரு லெட்டர் எழுதுவார், இது தேவ சித்தம் இல்லை என்பதை உணர்கிறேன். நீ மௌனமா இருந்து ஜோம்ன்ற கிடையாது, சோறு கண்ட இடம் சொற்கொண்டு அங்க பாய் வரிச்ச இடத்துல உட்கார்ந்துரா, வயிற்று தேவ சித்தம்னு எப்படி தெரியும்? ஒவ்வொரு பொண்ணு வீட்லயும் போய் சாப்பிடறத நிறுத்திடணும். கத்தர் வாய்க்க செய்யறாரா, கத்தர் வழி நடத்துகிறாரா, அதுக்கு பிறகு ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்பதை திட்டமாய் அறிந்த பிறகு உண்பது நல்லது. மௌனமாய் இருக்க ஒரு அருமையான நேரம் உண்டு, அதே நேரத்தில் பேசுவதற்கென்று ஒரு நேரம் உண்டு. இயேசுவை குறித்து 5 இடங்கள்ல வாசிக்கிறோம், அவர் மௌனமாயிருந்தார். ஏசாயா 53:7 நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 10 அவரோ கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகியவரை பாடுகட்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அப்போதும் கூட அவர் அமைதியாயிருந்தார். நியாயம் அவரை விட்டு எடுபட்டு போன போதும் அமைதியாயிருந்தார். தன்னுடைய நியாயத்தை அவர் சொல்லாமல் அமைதியாயிருந்தார். ஆண்டவர் பல நேரங்களில் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும், அவர் மேல் அநியாயமாய் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று அவர் எண்ணியிருந்தாலும், நிதியாய் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் அமைதியாயிருந்தார். வேதம் முழுவதில் நீங்கள் பாருங்க, முதல் ஒரு பாவியான ஸ்திரீ ஒரு விபச்சார ஸ்திரீயை கையும் மைமா பிடித்து அவர் பக்கத்தில் இழுத்து கொண்டு வந்தார்கள். இயேசு அப்போதான் ஜெபாலயத்தில் பிரசங்கித்து விட்டு அமைதியாயிருக்கிற நேரம், ஐயா கையுமையுமாய் உள்ளபடி மோசே நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது, இப்படி விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவர் அமைதியாயிரு, திரும்ப திரும்ப அலட்டி கொண்டே அமைதியாயிரு. பிறகு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாத இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். சொல்லிவிட்டு அமைதியாயிருந்தார், தரையில குனிந்து கொண்டார், விரலை கொண்டு தரையில எழுதி. இவர் குனிந்ததினாலே அவருடைய மனசாட்சி பாதிக்கப்படும். இவர் பேசாமல் இருந்தாலும் மனசாட்சி பேசிக் கொண்டிருந்தது, மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்தது. அவர் குனிந்து கொண்டிருந்ததினாலே அவங்க நழுவுறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அது சைக்காலஜி, ஒரு பெரிய ஆண்டவர் நிமிந்து இருந்தா ஒருத்தன் போக மாட்டான், வீம்புக்கு நின்றுட்டு இருப்பான். குனிஞ்சிட்டனால நைசா நழுவுறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து, எப்போ பேசணும் எப்போ மௌனமா இருக்கணும். இவர் மௌனமா இருந்தார், எல்லாரும் ஒவ்வொரு நழுவி போயிட்டாங்க. எல்லாரும் போற வரையிலும் மௌனமா தான் இருந்தார்.
நான் எழும்பி கேட்டேன், என்னம்மா உன்னை குற்றம் சாட்டினவங்களாம் எங்க? அவங்க எல்லாம் போயிட்டான், நான் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கிறது, ஓ என்னை பாவம் செய்ய. ரெண்டாவது, ஒரு காணான ஸ்திரி அவருடைய மகள் பிசாசினால் மிகுந்த வேதனைப்படுகிறாள், எனக்கு வந்து உதவி செய்யும். ஆண்டவர் அமைதியார், அவடல்ல அலட்டிட்டே இருந்தா, திரும்ப திரும்ப கேட்டு இருந்தா. சீஷர்கள் இயேசு பார்த்து சொன்னாங்க, என்னையாவா தொடர்ந்து பின்னால வந்துட்டு இருக்க, ஏதாவது பதில் சொல்லி ஏதாவது ஒரு அற்புதம் செய்து அவளை அனுப்பக்கூடாதா? ஆண்டு சொன்னார், நான் காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல தான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி அல்ல. அமைதியார், ஆனா அந்த பெண் சொன்னா, உண்மைதான் ஆண்டவரே, எஜமான் மேஜிலிருந்து சாப்பிடும் போது துணிக்கையாவது இந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே. அவருடைய தாழ்மையை பார், மனமிறங்கி அவளை குணமாக்கி. மூன்றாவதாக, இயேசு பிரதான ஆசாரியின் இடத்துல விசாரிக்கப்படுவது கொண்டு போனார். மார்க்கு 14 பானார், இயேசு தன்னுடைய நியாயத்தை கூட சொல்லவில்லை, மௌனமாய் ஒரு பிரதான ஆசாரியன், கர்த்தருடைய ஒரு பிரதிநிதியாய் இருக்கிறது என்று எண்ணாமல், உண்மையாய் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல், அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்த விட்டவனத்தில் தான் போய் நீதி நியாயத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரதான ஆசாரியன் மற்றவனுக்காக பரிந்து பேசுகிறவன், இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தின்படியே 12 விலையேறப்பட்ட கற்களை தன் மார்பதகத்திலே ஏந்தி விண்ணப்பம் பண்ணுகிறார். இங்க இருக்கிற பிரதான ஆசாரியனோ அப்படிப்பட்டவன் அல்ல, ஜெபிக்கிறவன் அல்ல, பரிந்து பேசுகிறவன் அல்ல, ஒரு தீர்மானத்தோடு இருக்கிற இடத்துல பேசி பிரயோஜனம் இல்லை, அமைதியாயிரு. நான்காவதாக, பிலாத்துவுக்கு முன்பாக, யோவான் 19:9 பிலாத்து பல கேள்விகளை கேட்டு, ஆண்டவர் பேசல, ஏன் தெரியுமா? அவர் ரட்சிப்பை உண்டாக்குறதுக்காகவே வந்தார், ரத்தம் சிந்தி நம்மை மீட்கும் பொருளாக தன்னை தானே ஒப்பு கொடுக்க வந்தார். அந்த சிலுவை மரத்திலிருந்து அவர் தப்பிக்கொள்ள விருப்பம் இல்லை, தன்னுடைய நீதி அவர் சொல்லவில்லை, நியாயத்தை சொல்லவில்லை. அமைதியாயிரு. காரணம் என்ன? நோக்கத்துக்காக நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அதை அவர் உணர்ந்தார். நம்மேல வைத்த அன்பி நிமித்தம் அவர் மயம் மௌனமாய் இருந்த ஏரோதுக்கு முன்பாக. ஐந்தாவதாக, அவன் பல கேள்விகளை கேட்டான். லூக்கா 23:9 அவரை கேலி செய்தான், பரியாசம் செய்தான், மினுக்கான வஸ்திரத்தை தெரித்தான், இஸ்ரவேலருக்கு ராஜா என்று சொன்னார். அவனுக்கு முன்பாக ஆண்டவர் அமைதியாயிரு. அவர் பேசவில்லை, வீணாக பேசி பிரயோஜனம் இல்லை. வீணான வார்த்தைகள் தர்க்கத்துக்கு ஏதுவாயிருக்கு, தர்க்கத்துக்கு ஏதுவாயிருக்கு. வீணான தர்க்கங்களை விட்டு விலகுங்க. சிலவங்க சொல்லுவாங்க, இங்க முகமதியர் சிலர் வந்து சில கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்றீங்களா? தேவையில்லை. அவங்க உண்மையாய் மனம் திரும்பணும் அறியணும், கேட்க வர்றதில்லை. எப்படியாவது நம்ம கேள்வி பண்ணணும், பரியாசம் செய்யணும். ஒரு இஸ்லாமிய வாலிபன் வந்து என்னிடத்தில் கேட்டான், நான் கேட்டேன், தர்க்கம் பண்ண வாரியால் அது உண்மையை அறிந்து வெளிச்சமாக இயேசு வருகிறார், வெப்பமாக ஆவியானவர் வருகிறார். விளக்கி சொன்னதும் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்ட. தர்க்கம் பண்ணுகிறவன போய் தர்க்கம் பண்ணவே கூடாது, அமைதியா இருக்கிறது நல்லது. ஏற்ற வேளை வரும்போது கர்த்தருக்கு வெளிப்படுத்துவார், தர்க்கம் பண்ண நான் வரவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு கா மௌனமாயிருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாய் ஆண்டவருக்காக சாட்சி சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வெட்கப்படாது, ஆண்டவரை பற்றி பேசு, ஆண்டவரை மகிமைப்படுத்த உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, உபவாசிக்க ஒரு நேரம் வரும்போது வாசம் பண்ணு. எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்ன, நீ இந்த நாளில் மௌனமாய் இருந்தார், ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வந்துவிடும். மௌனமாய் இருக்க இது நேரம் இல்ல. கர்த்தருடைய மகிமையை பேசுகிற ஒரு வாயார், மற்றவங்க சொல்றத கேளுங்க, ஆண்டவரே என்ன பதில் சொல்லணும் ஆண்டவரே கேளுங்க. ஒரு மாலை பொழுதாவது ஒரு நாள் முழுவதுமாய் அமைதியாய் இருந்து சிலுவையை தியானிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை செய். தாவீதானுடைய அனுபவம் அதான், நலமானதையும் பேசாமல் நான் அமர்ந்தேன், நான் தியானிக்க போது அக்கினி மூண்டது. தேவ அன்பாகி அக்கினி உங்களுக்குள்ளே மூழும்படி கர்த்தரை அதிகமாய் தியானே, சிலுவையை அதிகமாய் மௌனமாய் தியானே. மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் எழுந்து நிற்க போகிறோம். நம்முடைய நியாயத்தை கூட ஆண்டவர் சொல்லாதே என்று சொல்லிவிடுவோம். அமைதியாய் இருக்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு நேரம். உங்களுக்கு விரோதமாய் பலரும் பலது பேசலாம், ஆண்டவரே என்னுடைய நாவை கடிவாளத்தினால் அடக்கி வைக்க விரும்புகிறேன், தேவ சமத்திலே கேளு. மௌனமாய் இருக்க ஒரு நேரம் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த கிருபை பாராட்டுவாரா? ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் வருகிற சண்டைகள் சச்சரவுகள், எங்களுடைய குடும்பத்தில் வருகிற சமாதான குறைவுகளிலிருந்து
இன்றைக்கு நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே, நீர் எனக்காக வழக்காடுகிறபடியால் நான் என்னுடைய நீதி நியாயங்களை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எனக்கு பங்காக, நீர் எனக்கு சொத்தாக, நீர் எனக்கு சுதந்திரமாக இருக்கிறபடியால் என்னுடைய நியாயத்தை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆபிரகாம் சொன்னார், நீ வலதுபுறம் போறியா, சந்தோஷம், நான் இடதுபுறம் போ. விட்டு கொடுத்து மௌனமாக இருந்த ஆகவேதான் ஆபிரகாமுக்கு கானான் தேசம் முழுவதையும் ஆண்டவர் சொந்தமாய் கொடுத்து. நீ உனக்காக பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உனக்காக பேசாமல் மௌனமாய் இருந்த ஆண்டவரே நீர் எனக்காக பேசு, ஆண்டவரே நீர் எனக்காக வழக்காடு, ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் செய். பார்வனுடைய சேனைகள் இஸ்ரவேலரை விரட்டி கொண்டு வந்தது. மோசே சொன்னார், அமைதியாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உனக்காக பலத்த பராக்கிரமசாலியாய் எழுந்து இருக்கிறார். நீ பேசுவதை பார்க்கிலும் கர்த்தர் உனக்காக பேசுவது உனக்கு நலமாயிருக்கும். அவர் சர்வலோக நியாயாதிபதி, உனக்கு நியாயம் செய்வார். உன்னுடைய நியாயம் எங்கே புரட்டப்படுகிறதோ அங்கே கர்த்தர் உனக்காக நியாயத்தை நிலைநிறுத்துவார். அவர் மௌனமாய் இருப்பதில்லை, உனக்காக அவர் எழுந்தருளுவார். உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறார். சிலுவையில் உனக்காக யாவையும் செய்து முடித்தவர் வாழ்க்கையில் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி. அவர் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் நியாயம் செய்வார்.

ஆராதனைக்குரியவர் நம் தேவாதி தேவன் ஒருவரே. அவரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு எல்லாமுமாயிருக்கிறார். அவரையே நாம் துதித்து பாடி ஆராதிப்போமாக. ஆமேன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பதினைந்தாவது நூற்றாண்டில் இந்தியாவை ஆண்ட மன்னர் தான் அக்பர். இவருக்கு ஆலோசனை கூற அவருடைய மந்திரி சபையிலே பலர் இருந்தார்கள். அவர்களில் வேடிக்கை உணர்வு அதிகமான ஒரு மந்திரி இருந்தார். அவருடைய பெயர் பீர்பால். அந்த குறிப்பிட்ட நாளில் அக்பர் சற்று மனமுடைந்து இருந்தார். அதை அறியாத பீர்பால் வழக்கம் போல வேடிக்கையாக சில காரியங்களை பேசினார். கோபமடைந்த அக்பர், ஆக்ரா நகரத்தை விட்டு நீ நிரந்தரமாக வெளியே போ என்று கோபத்தோடு கூறினார். அரச கட்டளையானதால் உடனடியாக அவர் ஆக்ரா பட்டணத்தை விட்டு வெளியே போய்விட்டார். சில நாட்களுக்கு பின்பு அக்பர் கோபத்தில் தான் செய்த காரியத்தை எண்ணி வருந்தினார். நல்ல ஒரு நண்பனை இழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டார். உடனே தன்னுடைய அரண்மனை வேலையாட்களை அழைத்து பீர்பால் எங்கிருந்தாலும் பத்திரமாக அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். பல மாதங்களாக பீர்பாலை அவர்கள் தேடினார்கள். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில மாதங்கள் கழித்து ஒரு சாது ஆக்ரா பட்டணத்திற்கு வந்தார். அவரோடு இரண்டு சீடர்களும் வந்தார்கள். அந்த சீடர்கள் எங்கள் குருதான் மிகவும் ஞானம் உள்ளவர் என்று அனைவரிடமும் சொல்லி வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அரண்மனை வேலையாட்கள் அதை குறித்து அரசனிடம் கூறவே அக்பரும் சரி அவரை அழைத்து வாருங்கள், அவருடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்கிறேன் என்றார். பீர்பால் இல்லாத நேரத்தில் ஒரு நல்ல ஞானி கிடைத்தால் நமக்கு நல்லதுதான் என்றும் கூறினார். உடனே அந்த சாதுவையும் சீடர்களையும் அழைத்து வந்தார்கள். அக்பர் சாதுவை பார்த்து உன்னுடைய ஞானத்தை நான் பரீட்சை செய்யப் போகிறேன் என்று கூறி சபையில் இருக்கும் அனைவரும் அந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஒரு நாளை குறித்தார். அக்பர் கூறியது போலவே அந்த நாளும் வந்தது. ஒவ்வொருவராக அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியாக அந்த சாது உத்தரவு சொன்னார். கடைசியாக அக்பர் அவரை பார்த்து சரி இப்பொழுது நீ ஒரு அற்புதம் செய், அப்படியென்றால் உண்மையாகவே நீ ஞானம் உள்ளவன் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்று கூறினார். அதற்கு அந்த சாது சரி ராஜாவே, நீங்கள் சந்திக்க விரும்பும் ஒரு நபரை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள், அந்த மனிதனை உங்கள் முன் நான் கொண்டு வருகிறேன் என்று கூறினார். சில வினாடிகள் சிந்தனை செய்தவராக என் சபையில் இருந்து போய்விட்ட பீர்பாலை எனக்கு கொண்டு வா என்று கூறினார். சாது இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் என்று எதிர்பார்த்த நேரத்தில் தனது வேஷத்தை கலைத்து சாதுவாக வந்த அவர்தான் பீர்பால் என்று எல்லோரும் அறிய தன்னை வெளிப்படுத்தினார். அனைவரும் ஆச்சரியமடைந்து பீர்பாலின் ஞானத்தை பாராட்டினார்கள். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் நமக்கு கூறுகிறதல்லவா, சம்பாதித்துக் கொள்வோமா?

ஆராதிப்பார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா, பின்னாடி வரைக்கும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமே. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய திராணிக்கு உட்பட்டது, நம்ம பைனான்சியல பொறுத்தது, நம்ம திறமைய பொறுத்தது. நம்முடைய அப்பா நமக்கு திட்டம் வச்சார்னா அவர் லெவலுக்கு வைப்பாரு. இவ்வளவுதான் கை தட்ட, நல்ல தட்டி ஆண்டுக்கு ஒரு மகிமை சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல பார்த்து நல்ல ஒரு ஹைஃபை கொண்டு சொல்லுங்க. உங்க பிளான விட நல்ல தடுக்க பார்க்கலாம். பக்கத்துல உங்க பிளான விட அப்ப உங்களுக்காக மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நான் விசுவாசிக்கிறேன், நான் எப்பவுமே இந்த பாட்டை பாடல்களை பாடும்போது அதை உணர்ந்து நான் அறிக்கை செஞ்சு பாடுவேன். இந்த மாதிரி வாக்குத்தமா பாடுவதுன்னு விசுவாசமா சொல்லுவேன். ஆண்டவரே எனக்காக நீங்க வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. ஆமே சொல்லுங்க பாக்கலாம். விசுவாசத்தோட பாடலாமா? புழுதியில கிடந்த நம்ம இன்னைக்கு தூக்கி நான் அடிக்கடி அடிக்கடி யோசிப்பது உண்டு. என்னெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க, இதெல்லாம் புறம்போக்கு, தேராது, உருப்படாது, வரவே வராது, இதெல்லாம் தண்டமா இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொன்னதை வச்சுதான் இன்னைக்கு கத்துரு அநேகருக்கு பயனுள்ளதா பயன்படுத்திட்டு வர்றாரு. நல்லா தான் கையை தட்டிருங்களேன் ஆண்டவருக்கு. ஆமே. கத்தருக்கு கொடுத்தா பெஸ்டா கொடுத்துரு. பாடலாமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் என் அப்பன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிதளவு. பாடலாமா? அடிவான் நல்ல கை தட்டி விசுவாசத்தோட கை தட்டி பாடப்படுறோம். ஆமே.

ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, உமை போல வேறொரு தெய்வம் இல்லையே.

0: உடையவர், சர்வ வல்லவர், எல்லா நாமத்திற்கும் மேலானவர். ஓ, இந்த கால வேளையிலே அந்த தேவ பிரசன்னம் உயர்ந்திருப்பதாக, தேவ மகிமை நிறைவாய் இறங்குவதாக, கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ மகிமை நிரம்பட்டும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்திலே தேவ மகிமை நிறைவாய் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும். ஹல்லேலூயா! ஆலயத்தில் கால் வைக்கும் போதே தேவ பிரசன்னத்தை உணரட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே பிசாசுகள் அலறி ஓடட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது தேவ மகிமை நிறைவாய், கைய தட்டி கைய தட்டி, மகிமை மகிமை மகிமை, தேவ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா! அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ் ஜீசஸ், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே,
1: நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், ஜீவனுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினம் என நம்முடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவரை, நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் நிரப்புகிற ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்கலாம். அவர் நல்லவர். ஆமென்.

கிருபை எவ்வளவு பெரிய ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரிய ஆண்டவரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா. மனதாரமை

அப்பா, நீங்க ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லப்பா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மனமு வந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்கள் மனதார் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.

நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபையை பாடி கொண்டாடுவோமா? இதுவரை நம்மை காத்தவர், அக்னி போன்ற சோதனையில் நமக்கு துணையாய் நின்றவர், நம்முடைய முடி கருகாமல் புகை அணுகாமல் பாதுகாத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பலவிதமான சோதனையிலே எங்களை பாதுகாத்த தெய்வமே, எங்களோடு இருந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா? ஆண்டவரே, எங்களை நிர்மூலமாகாமல், நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபைக்காக உமை துதிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கே மகிமை தருகிறோம். நீர் நல்லவர் அப்பா, கன மகிமை மாட்சிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். வழுவாமல் காக்கிற உம்முடைய மாசற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமை உமக்கு தருகிறோம்.

2 கொரிந்தியர் 11 அதிகாரம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. மகாபிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினால் குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கெதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும்

உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன். அகாய நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியதென்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ? தேவன் அறிவார். மேலும் எங்களை புரோதிக்க சம்மதியம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியினன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியினனைப் போல் ஆகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினனைப் போல சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்துக்கேற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தியுள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியினமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாக பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டுமென்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. 1976 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் லாசே வீரே என்பவர் 5000 மீட்டர் மற்றும் 10000 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் பதக்கம் பெற்று சாதனை படைத்தார். இந்த வெற்றிக்கு பின்பு அவருடைய பயிற்சியாளர் அவரை மாரத்தானிலும் சாதனை படைக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார். வீரேயின் பயிற்றுனருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அவரை சற்று யோசிக்க வைத்தது. ஏனெனில் வீரே இதற்கு முன் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுத்ததே இல்லை. மாரத்தான் போட்டியில் முன்பின் ஓடி பழக்கம் இல்லாமல் முதல் முறையாக, அதிலும் ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக ஓடுவது ஞானமற்ற செயல். ஆனால் வீரர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாளில் வீரே தன்னுடைய பெயரையும் அந்த போட்டிக்கு பதிவு செய்தார். அவர் 26 மைல் ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுக்க வரிசையிலே வந்து நின்று கொண்டார். அவர் எங்கு வந்து நின்றார் தெரியுமா? 4 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மாரத்தான் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற பிராங்க் ஷார்ட்டர் என்பவருக்கு பின்னால் வந்து நின்று கொண்டார். ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்தவுடனே வீரே பிராங்க் ஷார்ட்டரை நிழல் போல பின்தொடர்ந்தார். ஏனெனில் வீரேயின் பயிற்றுனர் அவரிடம், நீ இந்த போட்டி முடியும் வரை மாரத்தான் சாம்பியன் பிராங்க் ஷார்ட்டரை நிழல் போல பின்தொடர வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். பயிற்சியாளர் சொன்னதைப் போலவே வீரே பிராங்க் ஷார்ட்டரை பின்தொடர பயங்கரமாக முயற்சி செய்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. அவர் பங்கேற்ற முதல் மாரத்தான் ஒலிம்பிக் போட்டியில் 5வது இடத்தைத்தான் அவரால் பிடிக்க முடிந்தது. ஆனால் அவருடைய பயிற்றுனர் சொல்லிக் கொடுத்த பாடம் மிகவும் எளிமையான பாடம்தான். உனக்கு முன் சென்ற சாதனையாளன் என்ன செய்கிறானோ அதையே நீயும் செய். வேகமாக ஓடினானோ மெதுவாக ஓடினானோ, உயரமான இடங்களோ திருப்பங்களோ, பிராங்க் ஷார்ட்டர் என்ன செய்கிறாரோ அதையே நீயும் செய் என்றார் பயிற்றுனர். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் சாதனையாளனை பின்தொடர், அதாவது ஃபாலோ த சாம்பியன் என்ற தத்துவம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பின்பற்ற வேண்டிய நல்ல நபர்கள் நமக்கு தேவை. வேதவசனம் சொல்லுகிறபடி நம்மை ஆவிக்குரிய வழியில் நடத்துகிறவர்களின் நடக்கையின் முடிவை சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வைராக்கியத்தை நாம் பின்பற்றலாம். ஏனெனில் அவர்களின் செய்கையின் முடிவு அற்புதமானது. நேபுகாத்நேச்சார் அவர்களை எரிகிற சூளையில் போட்டாலும் அவர்கள் வைராக்கியத்தை பார்த்து அவர்களை தேவன் பாதுகாத்தார். துன்பம் துயரம் சூழ்ந்தாலும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்த தானியேலை நாம் பின்பற்றலாம். ஏனெனில் அவர் இடைவிடாமல் தேவனை ஆராதித்ததால் அவர் சிங்க கெபியில் போடப்பட்டாலும் சிங்கங்கள் கூட அவரை சேதப்படுத்த முடியவில்லை. பரிசுத்தமாய் வாழ்ந்த யோசேப்பை நாமும் பின்பற்றலாம். ஏனெனில் அவர் அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்ததால் தேவன் அவரை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் விழுந்து போனவர்களை பார்க்காதிருங்கள். அவர்களை பற்றி பேசாதிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெயித்தவர்களை நிழல் போல பின்பற்றுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவே நமக்கு நல்ல மாதிரியாயிருக்கிறார். ஆகவே நாமும் அவரை பின்பற்றுவோம், சாதனையாளர்களாய் மாறுவோம்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு எவ்வளவா எவ்விதமா, ஹவு லாங் ஆர் ஹவு வெல். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 73:16-28. நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள்! பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே, நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியமறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்து கொள்வீர். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இதோ, உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது செயல்களையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு முன் பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். So what if the sinner does evil 100 times and still live so long? Only those who fear God will live so well. நெடுங்காலம் வாழ விரும்புவது இயல்பு. ஆனால் மண்ணுலகில் 40 ஆண்டு வாழ்ந்தால் என்ன, 80 ஆண்டு வாழ்ந்தால் என்ன? அனுதினம் இயேசுவோடு கீழ்ப்படிந்து நடப்பதே தேவையான ஒன்றே ஒன்று. இதனையே மேல் குறிப்பிட்ட வசனத்தில் சாலமோன் ஞானி விளக்குகின்றார். நீடித்த வாழ்வை கேட்படைவித சகரியாவை போல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய வாஞ்சிப்பதே மேல். விண்ணுலக வாழ்வுக்கான ஆயத்தமே மண்ணுலக வாழ்வு என்று அறிவதே முதிர்ச்சி. நற்செய்தி அறிவிப்பு பேராணையை சிரமேற்கொள்ளுவது வாழ்நாளை களைப்பினாலும் நோய்களினாலும் கொல்லப்படுவதனாலும் குறைக்கலாம். மதவெறி தீவிரவாதம், ஆதிவாசி மார்க்கங்களிலே காணப்படுகிற எழுச்சி, இப்படிப்பட்ட காரியங்கள் இக்காலத்தில் விறுவிறுப்பான நற்செய்தி பணி முயற்சிகள் இரத்த சாட்சி மரணங்களை தவிர்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து முன்னடக்கும் நாம் தளர்ந்து விடாதபடி அவர் ஏற்கனவே நம்மை ஊக்கப்படுத்தியுள்ளார். அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இருளில் சொல்லுவதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஏரோது ராஜாவின் இரகசிய வாழ்வை குறித்து தனக்கு இருளில் சொல்லப்பட்டதை திருமுழுக்கினன் யோவான் வெளிச்சத்தில் கூறினார். அதனால் அவன் தலை போனது. தனது 35வது பிறந்த நாளை கூட கொண்டாட முடியாமல் போயிற்று. இயேசுவின் 12 சீடரிலும் யோவானை தவிர்த்து அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாய் மடிந்தனர். அவர்கள் கிறிஸ்துவின் பேராணைக்கு கீழ்ப்படிந்து உலகமெங்கும் சென்றிருந்தனர். மனிதருக்கல்ல, கடவுளுக்கே கீழ்ப்படியது அவசியம் என்று ஒரேடியாக அவர்கள் தீர்மானித்திருந்ததால் தான் எபிரேயர் 11:35 வாசிக்கிறது போல அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்களாம். எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதை விட எவ்விதம் வாழ்கிறோம் என்பதே முக்கியம். இட் இஸ் நாட் ஹவு லாங் பட் ஹவ் வெல் வி லீவ் தட் மேட்டர்ஸ். கீழ்ப்படியாமையின் ஆவி தலைவிரித்தாடும் இந்த நாட்களில் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். டேவிட் பிரைனார், 17வது நூற்றாண்டிலே வாழ்ந்த வாலிபன்,
வட அமெரிக்க இந்தியரிடையே ஊழியம் செய்ய கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து புறப்பட்டு சென்றார். 28 வயதிலேயே 3000 மைல்களுக்கு மேல் குதிரையில் பயணம் செய்து நற்செய்தி அறிவித்தார். 30 வயதை எட்டு முன் வியாதிப்பட்டு காலமானார். பிரெய்னார்டின் சரிதையை வாசித்து நூற்றுக்கணக்கான வாலிபர் உலகமெங்கும் மிஷனரிகளாக புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவர்தான் வில்லியம் கேரியும் கூட. சிங்காசனத்தில் இருக்கும் கடவுளுக்கு பூரண கீழ்ப்படுதலால் நிறைந்திருக்கும் இடமே பரலோகம். எனவேதான் இப்படி வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 22:14, வாழ்வு தரும் மரத்திற்கு உரிமையுள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகருக்குள் நுழைவதற்கும் கடவுளுடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பேறு பெற்றோர். சகோதரி சாராள் நவரோஜியினுடைய ஒரு அருமையான பாடல் நினைவுக்கு வருகிறது.

தம் கிருபை பெரிதல்லோ என்கிற பாடலில் உள்ள ஒரு கவி. இதோ ஒரு ஜபம் ஆங்கிலத்திலே எனக்கு மிகவும் பிடித்தமானது, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். டு வாக் வித் காட் ஓ ஃபெலோஷிப் டிவைன், மேன்ஸ் ஹையஸ்ட் ஸ்டேட் ஆன் ஏர்த் லார்ட் பீட் மைன், வித் தி மே ஐ எ க்ளோஸ் கம்யூனியன் ஹோல்ட், டு தி த டீப் ரீசஸஸ் ஆஃப் மை ஹார்ட் அன்ஃபோல்ட். பாவி நூறு தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு முன் பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். அவ்விதமே நாம் இருக்க ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். நல்ல ஆண்டவரே, தெளிவான திட்டமான தைரியப்படுத்தும் உமது திருவசன வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆமா ஆண்டவரே, உலகத்தில் எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டும் நீடித்த வாழ்வும் ஒருவேளை ஆண்டவரே செழிப்பான வாழ்வும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், இடர்பாடுகள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் சோர்வுறுவது மிகவும் சகஜமாண்டவர். ஆனாலும் இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களை ஊக்குவித்ததற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம் என்று சொல்லி திருவசனத்திலிருந்தும் சபை தர்ச சத்திரத்தினுடைய ஒரு சில சாட்சிகளிலிருந்தும் நீர் எங்களுக்கு இன்று காட்டினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். டேவிட் பிரேனாடை போன்று கர்த்தாவே துணிச்சலோடு, ஆண்டவரே யோவான் ஸ்நானகனை போன்று தைரியத்தோடு வீறு கொண்டு எழுந்து உம்முடைய வார்த்தையை தங்கள் தலைமுறைகளுக்கு தைரியமாய் அறிவிக்கிற மக்களாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படியே எங்களுடைய வாழ்க்கையை அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ

வணக்கம் வணக்கம். என்னோடய பேர் வந்து சதீஷ்குமார். என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் வாலாஜப்பேட்டை. எங்கள் வீட்டில் நானே, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா இருக்கோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப தீவிரமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவனா. எங்கள் வீட்டில் ஒரு பூஜையும் விட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்வாங்க. அதுதான் எங்களுடைய வழக்கம். எங்கள் அம்மாவும் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு நேர்த்தி கடன் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி எல்லா கோயிலுக்கும் போயிட்டே இருப்பாங்க. எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா திருப்பதி போயிட்டு வருவோம். அது மாதிரி நிறைய எங்களுக்காக வந்து கோயில் குளங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. கோயிலில் முக்கியத்துவம் கொடுத்து கோயிலுக்கான சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் தீராத ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தது. என்ன செஞ்சாலும் எங்கள் அப்பா எவ்வளோ உழைச்சாலுமே கடன் அடைக்க முடியாத ஒரு நிலையாக இருந்தது. எங்கள் வீட்டில் அந்த கடன் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதி பார்த்தீங்கன்னா யாராலும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு வியாதியாக இருந்தது. என்னென்னா எல்லாருக்கும் ஃபேன் காற்று இல்லாட்டி வேர்வை வரும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிளட்டு கசிய ஆரம்பிக்கும். தோல் வழியாக வந்து பிளட்டு கசிய ஆரம்பிக்கும் போது அவரால் தாங்க முடியாது, எரிச்சல் தாங்க முடியாது. அப்போது ஒரு உடம்புல ஒரு துணி கூட பட முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப வேதனை அனுபவித்தார். ஸோ அவர் இது மாதிரி இருக்கும்போது அவர் வேலைக்கு போக முடியாது, அப்போ சம்பாதிக்க முடியாது, குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலைமைக்காக கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. ஸோ ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வியாதி, அது அதிகமாயிட்டே இருந்தது. நாங்கள் அப்பாவுக்கு சுகமாக்குறதுக்காக நாங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்காக போனோம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் பண்ணால் அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை. கடைசி அந்த காஞ்சிபுரம் ஜிஎஸ்சியில் கொண்டு போய் அவர் சேர்க்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. ரிசர்ச்சுக்காக எங்கள் அப்பாவை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, அவங்களால க்யூர் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் எல்லா ஜோசிக்கார் அங்கங்கே கேட்டால் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வந்து பரம்பரை சாபம், அது சாபத்து நிமித்தம் தான் வருது, அது வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பரிகாரங்களும் அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். ஆனால் அதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களால் கடனும் அடைக்க முடியல, வியாதி அதிகமானதால் வீடுக்கும் வாடகை கொடுக்க முடியாத நிலைமைக்கு உள்ளாகிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேருந்து வெளியில் போயிட்டு ஒரு கிராமத்தில் போயிடுவோம், அங்கே வீடுகள்லாம் கம்மி விலைக்கு இருக்கும்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போயிட்டோம். அப்போ அந்த கிராமத்தில் எங்களுக்கு தூரத்து சொந்த முறையில் ஒரு தாத்தா பாட்டி அவங்களுடைய நிலத்தில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் நாங்கள் போய் தங்கியிருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிக்கல் என்னென்னா அந்த தாத்தா பாட்டிக்கு அவங்க ரிலேஷனில் இருக்கிறவங்க பில்லு சுனியை வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா சொல்லுவார் அவங்க நைட்டு தூங்கவும் முடியாது, மேலே அந்த எக்ஸசைஸ் செய்கிற கரலா கட்டை இருக்கும், அது தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும், வேறு ஏதாவது சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நாங்கள் இடையில போனவுடனே அந்த எஃபெக்ட் எங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த பில்லு சுனிய கட்டுகளும் அவங்களுக்கு வச்சது எங்களுக்கு எஃபெக்டாக இருக்கிற நிலமையில இன்னும் அதிகமாக இதாகிற மாதிரி ஆகிடுச்சு. அப்போது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தீர்வு எங்களுக்கு தெரில. நாங்கள் எவ்வளோ கோயில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டோம், எங்கள் அம்மா ஒரு குறையும் இல்லாமல் எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க. ஆனால் இதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க வந்து மூணு அண்ணனுங்க, மூணு தம்பிங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க எல்லாருமே கிறிஸ்டியனாக இருக்காங்க. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் நம்ம பரம்பரையிலேருந்து வந்தோம், நம்ம சௌராஷ்டிரா இனத்தவர்கள், நமக்காக கடவுள்கள் எத்தனையோ முக்கோடி தேவர்கள் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுவிட்டு அந்த கிறிஸ்டியன் கடவுள், அதுவும் வெளிநாட்டு கடவுள், அதையே போய் வணங்குறது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மறுதளிச்சுட்டே வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு எவ்வளோ நேர்த்தி கடன்கள் பண்ணியும் எங்களுக்கு ஒரு சுகமும் கிடைக்கல. அப்போ சரி எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணுங்க சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது சரி ட்ரை பண்ணுவோம் சொல்லி எங்களுக்காக அந்த ஊரில் ஒரு பாஸ்டர் ஒருத்தருக்காரு, அவர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு முறை ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வந்தப்போ சரி இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, இதில் என்ன தான் இருக்குது, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இதுவும் அதோட சேர்த்து பத்தோட பதினொன்னாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ண கூப்பிட்டோம். அப்போ அவர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ப்ரேயர் பண்ணியிருப்பார். ரொம்ப ஆடம்பரமெல்லாம் எதுவுமே பண்ணலை, ஒரு சாதாரண ஒரு ப்ரேயர் எங்களுக்காக இறக்கப்பட்டு ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் அப்பா அந்த வியாதிக்காக பண்ணாங்க. அப்போது ரத்த கசிவு உள்ள எங்கள் அப்பா அந்த ப்ரேயரில் இருக்கும்போது ப்ரேயர் முடிஞ்ச செகண்டில் இந்த ரத்த கசிவு வந்து நிற்க ஆரம்பிச்சு. அப்போ தான் நாங்கள் உணர்ந்த உண்மையான மிரக்கல் வந்து இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ இவர் உண்மையான கடவுளாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது. இப்போ எங்களுக்கு கிடைச்ச இது மாதிரி அந்த தாத்தா பாட்டி அவங்க வீட்டில் வந்து அந்த பில்லு சூனிய கட்டுகளால் அவங்க வந்து பிடிபட்டிருக்காங்க சொல்லி அவங்க வீட்டில் கூப்பிட்டு போயிட்டு ப்ரேயர் பண்ண வச்சோம். பார்த்தா அன்னைக்கு சாதாரணமாக ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அன்னைக்கு நைட்டு அந்த கரலா கட்டை தூக்கி வைக்கிற சவுண்டு இல்லை அப்படின்றத அந்த தாத்தா அடுத்த நாள் காலையில் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது ஒருவேளை இந்த கடவுள் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சரி எல்லா கோயிலுக்கு போகிற மாதிரி இந்த சர்ச்சுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி 2004 நியூ இயர் அன்னைக்கு போக ஆரம்பித்தோம். அது நியூ இயரில் புது ஆண்டு பிறந்தது மட்டும் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையிலையும் புது வாழ்க்கையை பிறந்ததாக தான் நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து போகும்போது எங்கள் அப்பாவுக்கு அண்ணிலேருந்து அந்த ரத்த கசிவே எங்களால் பார்க்க முடியல. சாதாரணமாக ஒரு மனுஷனாக மாறிட்டார். அவர் தொடர்ந்து வேலைக்கு போக உற்சாகமாக மாறிட்டார். வேலைக்கு போகவும் சம்பாதிக்கவும் கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடச்சிது. அண்ணிலேருந்து அந்த பில்லு சூனிய கட்டுகள் எல்லாமே அதுக்கப்புறமும் வச்சாங்க அந்த வீட்டில். பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்தோம், காலையில் எந்திரிச்சு வரும்போது அங்கே தேங்காய் கிடக்கும், எலுமிச்சம் கிடக்கும், அந்த மாதிரி மிளகாய் ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த எஃபெக்ட் எதுவுமே எங்களுக்கு தொடாது.

மற்றபடிக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது வந்து எங்களை சூழ்ந்து இருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இப்போ நாங்கள் மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டோம். அப்போ நாங்கள் நினச்சோம், இப்போ நாங்கள் சௌராஷ்டிரா ஃபேமிலியில் இருக்கோம், எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் கிறிஸ்டியனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி, அப்போ நாம மட்டும்தான் கிறிஸ்டியனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் மதுரைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சௌராஷ்டிரா மக்கள் வந்து ரசிக்கப்பட்டு கடவுளுக்குள்ளே இருக்கிறத பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் சௌராஷ்டிரா மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஊழியம் செய்கிறதுக்காக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கோம். ஆண்டவருக்காக நாங்கள் இப்போ ஊழியம் செஞ்சுட்ருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் சௌராஷ்டிரா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக ஊழியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். நாங்களும் எங்கள் குடும்பமும் கத்தருக்காக அப்படின்னு சொல்லி, கடவுளுக்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் வந்து கடன் பிரச்சனை, அப்புறம் வந்து பழைய சாபங்கள், கடன், அப்புறம் வியாதி, பில்லு சுனிய கட்டுகள், இதுலலாம் கடவுள் வந்து விடுதலை கொடுத்துருக்காரு. அப்போ அதுலேருந்து தெரியுது உண்மையான கடவுள் யார். நாங்கள் எத்தனையோ கடவுள் ட்ரை பண்ணாலுமே இந்த ஒரு கடவுள் தான் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சு எல்லாத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தது. அந்த கொடுத்த ஒரே கடவுள் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கும் போது அவருடைய ரத்தத்தினால உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். இது கேட்குறவங்க அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள்.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

சிந்திப்போம், செயல்படுவோம். கடவுள் இந்த அழகான பூமியை படைச்சு மரம், செடி, கொடி, விலங்கு, பறவை எல்லாத்தையும் படைச்சு கடைசில மனிதனையும் படைச்சு எல்லாரும் சந்தோஷமா வாழுங்கன்னு சொன்னாரு. மனுஷனை தவிர வேற எந்த உயிரினமும் லாப நோக்கத்தோட வாழ்றதில்லை. பறவைகள் பாடுது, ஆனா லாப நோக்கத்துக்காக எந்த பறவையும் எப்பவுமே பாடினதில்லை. பணத்தை விடுங்க, தாம் பாடுறதை கேட்டு ரசிக்க யாராவது இருக்காங்களான்னு கூட பறவைகள் கவலைப்படுறதில்லை. தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த பறவைகள் பாடுது. மலர்கள் நறுமணத்தை வீசுது. எந்த மலராவது இது என்னோட மனம், இதுக்கு எனக்கு காப்பிரைட் கொடுங்கன்னு கேட்கறது கிடையாது. என்னுடைய மனம் உன்னுடைய மனத்தை விட சிறந்தது அப்படிங்கிற போட்டி பொறாமையும் கிடையாது. என்னைய எவ்வளவு முகர்ந்து பார்த்தாலும், எவ்வளவு தூரம் நசுக்கினாலும், நான் நறுமணம் வீசுவதை நிறுத்தவே மாட்டேன்னு மலர் தன் உயிருள்ள வரை மணந்துகிட்டே இருக்குது. சூரியனை பாருங்களேன், அது குடுக்கும் ஒளியும் வெப்பமும் நமக்கு உயிர் மூச்சு இல்லையா? தான் வாரி வழங்கும் செங்கதிருக்கும் வெப்பத்திற்கும் சூரியன்